நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 3 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 8 நாள், 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 25 தேதி செவ்வாய்க்கிழமை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:50 நொடி.

0: சூதாட்ட கருவியும் சூதாட்ட கூடமும் துருதுருக்கும் கைகளும் கொண்டு அலைந்து தவறு செய்வோர் இருக்கின்ற எல்லாவற்றையும் இழப்பர். குறள் எண் 935, அதிகாரம் சூது.
1: கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகியார்.
0: சூதாட்ட கருவியும் சூதாட்ட கூடமும் துருதுருக்கும் கைகளும் கொண்டு அலைந்து தவறு செய்வோர் இருக்கின்ற எல்லாவற்றையும் இழப்பர். குறள் எண் 935, அதிகாரம் சூது.
2: குறளமுதம் கேட்டோம். இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் 4 அறிவோம். பருத்தி விதையிலிருந்து ஆடை வரை தகவல்கள் எழுதி வழங்கியவர் வி திவ்யபாரதி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயக்கி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறுவது முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு தேசிய கண்தான இருவார அனுசரிப்பு சிற்றுரை. 7:45 நகர்வலம். சென்னைக்கு அருகே அழகிய அருவிகள் எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 திரைகானம். 8:30 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர் நிகழ்த்தியுள்ளவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். நிகழ்ச்சி ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. 9:00 அரங்கிசை சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் கேட்கலாம். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன்சி.

நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். பி. விக்ரம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம். விஜய் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மாற்றுத்திறனாளிகள் தன்னிறைவு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி. உடற்தகுதி பயிற்சியாளர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே. வித்யாவதி. இடம்பெறுவது 2வது பகுதி. 2:15 திரைகானம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. பகவத்கீதையின் சாராம்சம், பிரியா ஸ்ரீராம் அவர்களின் உரை இடம்பெறும். 2:55 வானிலை.

மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரைகானம், 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் சமூக பொறுப்புடன் கூடிய செல்ல பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களின் உரை. அடுத்த வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியவை இடம்பெறும். 8:05 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம். இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோமன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 10:00 காற்றோடு கலந்திடவா. இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.

இனி 101.4 எஃப்எம் ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு வணக்கம் சென்னை, 7:30 சைபாலன் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷவர் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மாற்றுத்திறனாளிகள் தன்னிறைவு திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1 மணிக்கு திரைகானம், 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், தேசிய கண்தான இருவார அனுசரிப்பை ஒட்டி கண் மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்களுடன் நேர்முகம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். இவையாவும் எஃப்எம் ரெயின்போவில்.

100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் காலை 8:30 திரைகானம், 9 அரங்கிசை. இதில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சீரா. 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் இடம்பெறுவது சித்திர சங்கீதம். 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை. 1:10 இசை மலர், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

2:30 திரைகானம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை இதில் டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கேக் தியாகராஜன் அவர்கள் வயலின், பி

ரவீந்தன் அவர்கள் மிருதங்கம். இரவு 7:10 சிறுவர் சோலை, நெகிழியல்லா சமூகம், ஏஎஸ் தேவர் தர்ஷன் உரை, சங்கீதம் சந்தோஷம், மகிதா விக்னேஷ் வழங்கும் வீண இசை, நீதி கதைகள் சொல்பவர் யுவை ஹன்சிகா, நீர் பாதுகாப்பு ஆர் அம்சினி வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டன் நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் நினைவில் சவுகார் ஜானகி, திரைப்பட நடிகை சவுகார் ஜானகிக்கு அஞ்சலி, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு திரைகானம், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மாற்றுத்திறனாளிகள் தன்னிறைவு திட்டம் குறித்த தகவல்கள், 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கும் 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இவையாவும் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்குமே ஏதாவது ஒன்று வேண்டியிருக்கிறது. கடன் தீர வேண்டியிருக்கிறது, கல்யாணம் ஆக வேண்டியிருக்கிறது, அரசாங்க அலுவலகத்தில் ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது, வாழ்க்கையை நடத்த பொருள் வேண்டியிருக்கிறது, வாழ்ந்து முடித்து விட்டோம் என்று நினைப்போருக்கு ஆண்டவன் அருள் வேண்டியிருக்கிறது. இப்படி எதுவுமே வேண்டியில்லாவிட்டாலும் அக்கடா என்று இருக்கும் நிம்மதி வேண்டியிருக்கிறது. வேண்டுகின்ற காரியங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களிடம் மக்கள் வேண்டுதல்கள் வைக்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேற்றிவிட்டால் என்ன காணிக்கை என்றும் சொல்லி வைத்து விடுகிறார்கள். சொகுசு வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்க விரும்பிய ஒருவன் கடவுளை நோக்கி தவம் இருந்தானாம். அவனுடைய அதிர்ஷ்டம் உடனே கடவுள் காட்சி தந்துவிட்டார். பக்தனே, நீ வேண்டும் வரம் அருளினேன், கேள் என்கிறார். அவன் 21ஆம் நூற்றாண்டு பக்தன் அல்லவா? கடவுளிடம் வரத்தை கேட்பதற்கு முன் ஒரு விவரத்தை கேட்கிறான். தெய்வமே, தேவலோகத்தில் உங்களுக்கெல்லாம் காலக்கணக்கு எப்படி? கடவுள் சொன்னார், மனித வாழ்க்கையின் 1 நூற்றாண்டு எங்களுடைய தேவலோகத்தில் 1 நிமிஷம், இதுதான் எங்களுடைய காலக்கணக்கு. அது சரி தெய்வமே, இந்த காசு பண மதிப்பெல்லாம் உங்களுடைய உலகத்தில் எப்படி? உனக்கு புரியும்படி சொல்கிறேன் பக்தனே, கேட்டுக்கொள். இப்போது உலகத்தின் எல்லா நாடுகளிலும் மதிப்புமிக்க செலாவணியாக இருக்கிறதே அமெரிக்க டாலர். அதில் 1 டிரில்லியன் டாலர். அது சரி, டிரில்லியன் என்றால் எத்தனை என்று உனக்கு தெரியுமா? 1,00,000 கோடி, அதுதான் 1 டிரில்லியன். 1 டிரில்லியன் டாலர் எங்களுடைய 1 பொற்காசுக்கு சமம். சரி தெய்வமே, தேவலோக கணக்குப்படி எனக்கு 1 நிமிஷம் ஆயுள், 1 பொற்காசு பணம், இதை மட்டும் வரமாக கொடுங்க, அது போதும் என்று கேட்டான் பக்தன். கடவுள் கொஞ்சமும் யோசிக்காமல், சரி பக்தனே, 1 நிமிஷம் இரு, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார். கடவுள் சொன்ன 1 நிமிஷம் என்பது தேவலோகத்து கணக்கில். இப்படித்தான் நாம் பலரும் தப்பு தப்பாக கணக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். மாக்கவிஞன் பாரதி வேண்டியது என்னவென்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட

0: வேண்டும் என்பதுதான் பாரதியின் வேண்டல். வையத்தாரின் பசிப்பிணியை போக்கிவிட்டால் துயரங்கள் இல்லை, தொல்லைகள் இல்லை, பிணக்குகள் இல்லை, பிறரை ஏமாற்றி வஞ்சிக்கும் கணக்குகளும் இல்லை. எனவே உயிர்களிடத்து அன்பு வேண்டும் என்பது பாரதியின் வேண்டுதலாக இருந்தது. அன்னதானம், ஔஷத தானம், அபயதானம், சாஸ்திர தானம் என்ற நான்கு விஷயங்களை மக்கள் தம் வாழ்வியல் நெறியாக கொள்ள வேண்டும் என்று சமண சமயம் போதிக்கிறது. பசித்தோருக்கு சோறிடுவது அன்னதானம், நோயுற்றவருக்கு மருந்திட்டு குணமாக்குவது ஔஷத தானம், அஞ்சி நடுங்கி வருவோர்க்கு அடைக்கலம் தருவது அபயதானம், அறியாமையில் உழல்வோர்க்கு அறிவு கொளுத்துவது சாஸ்திர தானம். இந்த கொடை செயல்கள் தழைத்தோங்கினால் வையகத்தில் அமைதி தவழும். ஜீவகாருண்யம் என்ற உயிர் இரக்கத்தை மக்களிடம் வேண்டுகின்ற வடலூர் வள்ளல் பெருமான், வீடுதோறும் சென்று இறந்தும் பசியறாத வெற்றரைக் கண்டு உளம் நொந்து ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என வேண்டினார். அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை பாலை நிலத்தில் பசும்புல் தலை காட்டுவது போன்றது. உள்ளத்தே அன்புடையா தமது என்பும் பிறருக்கு தருவார். தன்னை சிலுவையில் அறைந்தோர் மீதும் அன்பை பொழிந்த இயேசு பிரான் அவர்களுக்காக மன்றாடினார். பிதாவே, தாம் செய்வது இன்னதென்று அறியாத இவரை மன்னியும் என்று வேண்டினார். கைமாறு வேண்டாத வான்மழை போல பிறர் மாட்டு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை சொரியும் மனம் வேண்டும் நமக்கு. அடுத்தவர் உற்ற நோய் கண்டு கண்ணீர் உகுத்து அந்த துயரத்தை துடைக்க நீளும் நற்கரங்கள் நமக்கு வேண்டும். நம்மிடம் பகைமை பாராட்டுவோர் மீதும் வெறுப்பின் நிழலும்படியாத அருட்கருணையை பொழியும் நல் மனம் நமக்கு வேண்டும். தன்னுயிர் போல் இந்த மாநிலத்து மண்ணுயிரெல்லாம் மகிழ்வுற்று வாழ சிந்திக்கும் சீரிய பண்பு நலம் நமக்கு வேண்டும். மானிடப் பண்பு துலக்கமாவது அன்பின் ஒளியால்தான். அன்பே மனித நேயத்தின் ஆதார சுருதி. அன்புக்கு சாதியில்லை, மதமில்லை, நிறவேற்றுமை இல்லை, பால்பேதமில்லை. இனம், மொழி, நாடு என்ற எல்லா எல்லைகளையும் கடந்து உலக மக்களை ஒன்றிணைக்கும் ஆற்றல் கொண்டது அன்பு. அன்பு பெருகினால் நாடுகளிடையே போர் இல்லை, துயரில்லை, கேடில்லை. இந்த நல்லறிவு நாடுகளை ஆள்வோர்க்கு இல்லையே. இந்த மண் பயனுற வேண்டும், நன்று இதை தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும்?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15:20. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் இனி கேட்க இருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக உன்னிமேனன் பாடியுள்ள பாடல்.

நேரம் இப்பொழுது 6:28:40. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடுபவர் எஸ். ஜானகி.

0: நிகழ்ச்சி நிறைவாக ஒலித்தது எஸ் எம் யூசுப் பாடிய பாடல். நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்பொழுது 6:35. ஆகாஷ்வாணி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 8 செவ்வாய்க்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றாங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர்கட்டுதல் அவசியம். கோணவிடார் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவிடாரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராம பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காசோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும்

0: 16 வார வயதில் ராணிகேட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேளாண் ஆலோசனைகள். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரிய இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைட் 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பின் தாக்கம் தென்பட்டால் தயாமித்தக்ஸின் 40 கிராம் அல்லது அசடிராக்டின் 400 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடர்மா கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யுங்கள் அல்லது ட்ரைகோடர்மா விரடி 4 கிராம் அல்லது பேசல்லஸ் சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினல்லேட் ஒட்டுண்ணிகள், பொறி வண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் வடிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்திரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: தேவையான பராமரிப்பு முறைகள் குறித்து அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ அல்லது பல வருடம் அனுபவம் உள்ள செல்லப்பிராணி வளர்ப்பவர்களிடமோ நாம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு அந்த செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
0: சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து
2: அக்ரோ டூரிசம் வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, பயிர் விளைவிக்கிற மட்டும் விவசாயிகளுடைய இது இல்லை. அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் தி ஆர்ட். நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு அக்ரோ டூரிசம்.
0: வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. உங்கள் முருங்கைக்காயில் காயை தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காயை தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில்

0: என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காசோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவன சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டை பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 0422, இது இணைப்பு எண், 6611232, 6611432, மீண்டும் தொலைபேசி எண், 6611232, 6611432, இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in, seedunit@tnau.ac.in. இந்த முகவரியை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். இரண்டு நாள் பயணமாக மாஸ்கோ சென்ற அவர் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்நிலை மாநாடுகள் குறித்து ஆலோசித்தார். பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம் மற்றும் எரிசக்தி துறையில் இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டாண்மை வளர்ச்சியடைந்து வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது பேசிய ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், இந்தியாவின் வேளாண் துறைக்கும் விவசாயிகளுக்கும் ஆதரவு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவிற்கான உர விநியோகம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா ரஷ்யா இடையேயான நடப்பாண்டு வர்த்தகம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இதற்கான ஏற்றுமதி கொள்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறிப்பிட்ட கோதுமை ரகத்தின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. தமிழகத்தின் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண்மையை பாதிக்காத வகையில் இடங்களை தேர்வு செய்து விமான நிலையங்களை அமைக்கலாம் என்று தெரிவித்தார். மக்கள் கருத்தறிந்து திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேகமலையில் தொன்மையாக

0: வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை பாதுகாக்க மாநில அரசு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வீட்டிற்கு 3 சிலிண்டர் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களை வரவேற்பதாக திரு வீரபாண்டியன் கூறினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் புலி தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் புலி தாக்கியதில் அண்மையில் அடுத்தடுத்து 2 பேர் உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் மாநில அரசு உடனடியாக தலையிட்டு புலி அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த

0: அது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் தொடங்கப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு மாறாக அவர்களுடைய பாதுகாப்பு கருதி இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிரீஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் இன்டெலிஜென்ஸ் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதே மாதிரி இன்டிகிரேட்டட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக ஏஎன்பிஆர் கேமராஸ் வித் ஆட்டோமேட்டிக் சலான் சிஸ்டம் நம்ம சேலம் ரோட் ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 3 ஆஃபென்சஸ் தான் இப்போதைக்கு டார்கெட் பண்றோம். 1 இஸ் செல்போன் டிரைவிங் விதவுட் ஹெல்மெட் இன் ட்ரிபிள்ஸ் ரைடிங். ஸோ மோர் தென் 2 டிரைவர் ரைடுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்லா சலான் ஜென்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா சலான் ஜென்ரேட் ஆகிட்டு அவரோட வெஹிக்கல் நம்பருக்கு என்ன போன் நம்பர் இருக்கு ஆட்டோமேட்டிக்லா அவர் மொபைல் போன்ல அதை சலான் வித் என்ன ஆஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆஃபென்ஸோட போட்டோ வித் போட்டோ அதை ஜென்ரேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்லா அவர் ஆப்ல போயிட்டு ஃபைன் கட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இதை இன்டிகிரேட்டட் கேமராஸ் மூலியமான ஏஎன்பிஆர் கேமராஸ் மூலியமா எல்லா அஃபென்ஸ் நம்ம எடுக்க போறோம். என்போர்ஸ்மெண்ட்காக பார்க்காம உங்களுடைய சேஃப்டிக்காக உங்களுடைய ஃபேமிலியோட சேஃப்டிக்காக நம்ம இதை பண்றோம். ஸோ தெய்வத்தது எல்லாமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, செல்போன் பேசிட்டு டிரைவ் பண்ணாதீங்க, அதே மாதிரி ட்ரிப்பிள்ஸ் எதுவுமே டிரைவ் பண்ணாதீங்க.
0: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார் வாகன உதிரி பாகங்கள் எஃகு ஆகிய பொருட்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். எல்லை விவகாரம் தொடர்பான பேச்சுகளில் இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்து ஈடுபடும் என்று சீனா தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னசமுத்திரம் அருகே லாரியின் பின்புறம் கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்கள் QR கோட் மூலம் கருத்துக்களை பதிவு செய்யும் வசதியை ஆட்சியர் திரு இளம்பகவத் தொடங்கி வைத்தார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமுண்டி கிராமத்தில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததில் 6 பேர் காயமடைந்தனர். சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கிடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை

0: காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமாரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியோனோ காருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:55, 10:00. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்களினி கேட்க இருப்பது

0: பெருகி வரும் மக்கள் தொகை சமுதாயத்தில் போட்டி சூழலை தோற்றுவித்துள்ளது. தான் உயிர் வாழ போராடுவது மட்டுமல்லாமல் போட்டிகளை சமாளித்து அதனால் வரும் பின்விளைவுகளை தவிர்க்கவும் குறைக்கவும் போராட வேண்டியுள்ளது. இதன் விளைவு ஆற்றல் பயன்பாட்டின் அதிகரிப்பு. இருப்பதை தக்க வைத்துக் கொள்ள மனித உழைப்பும் ஆற்றலும் தேவைப்படுகின்றது. நாம் ஓடுவது தொலைவை கடப்பதற்கல்ல, இருக்கும் இடத்திலேயே இருப்பதற்கு. இதற்கான ஆற்றல் தேவையின் அதிகரிப்பை, அது கிடைக்கும் வழிகளை, அதை பெறுவதில் உள்ள சிக்கல்களை இந்த தொடரில் நாம் அறிந்து கொள்வோம். ஆற்றல், சூழல் இவை இரண்டும் வேறு வேறு தளங்கள், வடிவங்கள். என்ன தொடர்பு இந்த வெவ்வேறு இயற்கை பரிமாணங்களை இணைக்கின்றது என்பது பற்றி அறிந்து கொள்வோம். ஆற்றலும் சூழலும் இயற்கையின் வேறு வேறு வடிவங்கள். ஒன்று மற்றதை உருவாக்குகின்றது. சூரிய ஒளியின் ஆற்றலால் தாவரங்கள் செழிக்கின்றன. உயிர் சங்கிலியின் கண்ணிதான் தாவரங்கள். அவை மூலம்தான் விலங்குகளின் சார்பு நிலை காக்கப்படுகின்றது. நீண்ட நாட்களுக்கு முன் பூமியில் புதைந்த மரங்கள் கரியாய் நிலக்கரியாய் மாறி மீண்டும் மனித முயற்சியால் தரையை தொட்டு ஆற்றலாய் மாற்றப்பட்டு பயனளிக்கின்றன. புதைந்த விலங்குகள் தாவரங்கள் பெட்ரோலிய பொருள் ஆகின. பூமியின் அடியில் அவற்றின் சிதைவு மீத்தேனாகவும் எரிவாயுவாகவும் மாறி இயந்திரங்களை இயங்குகின்றன. வெளியேறும் வெப்பத்தின் உதவியால் விதவிதமான இரசாயனங்கள் உருவாகி புவியை மாற்றி காட்டுகின்றன. எந்த விளைவுக்கும் ஓர் எதிர்விளைவு உண்டு. இந்த ஆற்றல் பயன்பாட்டின் எதிர்விளைவு என்ன? ஆற்றலின் வடிவம் மாறும்போது நிலக்கரியின் வெப்ப ஆற்றல் மிக ஆற்றலாக, பெட்ரோலிய பொருட்களின் வெப்ப ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாறும்போது உண்டாகும் கழிவுகள் சுற்றுச்சூழலில் சென்றடைகின்றன. சூழலில் உருவான ஆற்றல் சிதைந்த வடிவில் மீண்டும் சூழலுக்கே திரும்புகின்றது.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 33.3°C, குறைந்த அளவு வெப்பநிலை 24.1°C, பதிவான மழையின் அளவு 31 mm, பதிவான ஈரப்பதம் 97%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவான இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 32.5°C ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டியும் நிலவக்கூடும். தமிழ்நாடு கடலோர வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. குமரி பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 km வேகத்திலும் இடையிடையே 65 km வேகத்தில் வீசக்கூடும். ஆதலால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியாலை 720 kHz நேர்களினி கேட்க இருப்பது

0: எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும். எனவே நிகழ்காலத்தில் வாழுங்கள். எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் எனவே நிகழ்காலத்தில் வாழுங்கள் என்ற ரமண மகரிஷியின் சிந்தனையோடு இன்றைய புத்தம் புது காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியின் முதலில்
1: நாளும் அறிவோம். பருத்தி விதையிலிருந்து ஆடை வரை தகவல்கள் வழங்குகிறார் வி திவ்ய பாரதி அவர்கள்.
2: மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் உணவு, உடை, இருப்பிடம் என்பவை முக்கியமானவை. இதில் உடை என்ற தேவையை நிறைவேற்றுவதில் மிகப்பெரிய பங்காற்றுவது பருத்தியாகும். பருத்தி என்பது ஓர் சாதாரண தாவரம் மட்டுமல்ல, அது விவசாயியின் வியர்வையும் தொழிலாளியின் உழைப்பும் நெசவாளியின் கலைத்திறனும் நமது பாரம்பரியத்தின் அடையாளமும் ஆகும். ஒரு சிறிய பருத்தி விதை எவ்வாறு அழகான ஆடையாக மாறுகிறது என்பதை அறிந்தால் நாம் அணியும் ஒவ்வொரு துணிக்கு பின்னால் இருக்கும் உழைப்பையும் உணர முடியும். பருத்தி ஓர் இயற்கை நாற்பயிராகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் பருத்தியை பயன்படுத்தி வருகின்றனர். இந்தியா உலகின் முதன்முதலில் பருத்தி நெய்த நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரீக காலத்திலேயே பருத்தி துணிகள் பயன்படுத்தப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. தமிழகத்திலும் பருத்தி முக்கியமான பயிராக விளங்குகிறது. கோயம்புத்தூர், ஈரோடு, விருதுநகர், சேலம் போன்ற பகுதிகளில் பருத்தி அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூரில் பருத்தி மற்றும் நூற்பாலை தொழில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. பருத்தி வெள்ளைத்தங்கம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் அது விவசாயிகளுக்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய வருமானத்தை தருகிறது. ஒரு சிறிய விதையில்தான் முழு பயணமும் தொடங்குகிறது. விவசாயிகள் முதலில் நிலத்தை உழுது தயார் செய்கின்றார்கள். மண்வளம், நீர்வசதி, காலநிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பருத்தி விதைகள் விதைக்கப்படுகின்றன. பருத்தி செடி வெப்பமான காலநிலையை விரும்பும். விதை போட்ட சில நாட்களில் சிறிய செடிகள் முளைக்கத் தொடங்கும். பின்னர் அவை மெதுவாக வளர்ந்து மலர்களை தரும். மலர்கள் காய்களாக மாறி அந்த காய்கள் வெடிக்கும். வெண்மையான பஞ்சு போல பருத்தி வெளிவரும். அந்த காட்சி வயலையே வெள்ளை மேகமாக மாற்றிவிடும். பருத்தி விளைவிப்பது எளிதான வேலையல்ல. விவசாயிகள் பல மாதங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். சரியான அளவு நீர், உரம், பூச்சிக்கொல்லி மருந்து போன்றவற்றை பயன்படுத்தி செடிகளை பாதுகாக்க வேண்டும். மழை அதிகமாக வந்தாலும் பயிர் பாதிக்கும், மழை இல்லாவிட்டாலும் பாதிக்கும். பூச்சி தாக்குதல்கள் பருத்தி பயிருக்கு மிகப்பெரிய சவாலாகும். ஒவ்வொரு சட்டைக்கும் சேலைக்கும் பின்னால் ஓர் விவசாயியின் வியர்வை இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. பருத்தி காய்கள் வெடித்து வெண்மையாக மாறியதும் அறுவடை செய்யப்படுகிறது. பொதுவாக கைகளால் பருத்தியை பறித்து சேகரிக்கிறார்கள். அறுவடை செய்யப்பட்ட பருத்தியில் விதைகளும் கலந்திருக்கும். எனவே அடுத்த கட்டமாக விதைகளை பிரிக்கும் வேலை நடைபெறும். இதற்கு ஜின்னிங்

0: என்று பெயர். இயந்திரங்கள் உதவியுடன் பருத்தின் ஆறிலிருந்து விதைகள் பிரிக்கப்படுகின்றன. விதைகள் பிரிக்கப்பட்ட பிறகு பருத்தின் ஆர் சுத்தம் செய்யப்படுகின்றன. பின்னர் அவை மென்மையாக சீவி ஒரே திசையில் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. இதைத் தொடர்ந்து நார்களை திரித்து நூலாக மாற்றுகின்றனர். இந்த செயல்முறை நூற்பாலைகளில் நடைபெறுகிறது. நூலாக மாறிய பருத்தி அடுத்ததாக துணியாக மாறுகிறது. கைத்தறி மற்றும் மின்தறி மூலம் துணிகள் நெய்யப்படுகின்றன. தமிழகத்தில் காஞ்சிபுரம், கரூர், ஈரோடு போன்ற பகுதிகளில் நெசவுத் தொழிலில் புகழ்பெற்றவை. நெய்யப்பட்ட துணிகள் பின்னர் நிறமூட்டும் தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அங்கு பல வண்ணங்களில் துணிகள் சாயம் போடப்படுகின்றன. பின்னர் அந்த துணிகள் வடிவமைக்கப்பட்டு சட்டை, பாவாடை, சேலை, சுடிதார் போன்ற ஆடைகளாக தைக்கப்படுகின்றன. இன்றைய நவீன உலகில் ஆடை வடிவமைப்பு ஓர் பெரிய தொழிலாக வளர்ந்துள்ளது. பருத்தி துணிகள் உடலுக்கு மிகவும் ஏற்றவை. பருத்தி மருத்துவ துறையிலும் பயன்படுகிறது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் பருத்தி துணிகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நாம் கைத்தறி துணிகளை வாங்கி பயன்படுத்த வேண்டும். உள்ளூர் நெசவாளிகளை ஊக்குவிக்க வேண்டும். இந்த பயணத்தில் விவசாயியின் உழைப்பு, தொழிலாளியின் முயற்சி, நெசவாளியின் கலை, தையல்காரரின் திறமை ஆகியவை ஒன்றிணைந்துள்ளது. எனவே நாம் அணியும் ஒவ்வொரு ஆடையும் மதிக்க வேண்டும். விவசாயி வளர்ந்தால் நாடு வளரும் என்ற உண்மையை மனதில் கொண்டு இயற்கை வளங்களை மதிக்க வேண்டும். சிறு விதை ஒன்று சிறந்த ஆடையாகும். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். பருத்தி விதையிலிருந்து ஆடை வரை தகவல்கள் வழங்கினார் வி. திவ்ய பாரதி அவர்கள்.
2: இனி உயர்ந்த உள்ளம் படத்திற்காக பி. சுஷீலா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் இப்பொழுது 7:10. புத்தம் புது காலையில் அடுத்து
2: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
3: சைவ திருமுறைகள் 12. அவற்றுள் 12ஆம் திருமுறையாக போற்றப்பெறும் நூல் பெரிய புராணம். இந்நூல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாகவும், நம்பியாண்டார் நம்பி அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதியை வழி நூலாகவும் கொண்டு இயற்றப்பெற்றது. எதையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு செய்யும் செயல் தொண்டு என்று அழைக்கப்பெறுகின்றது. இந்நூலின் ஆசிரியர் சேக்கிழார் பெருமான். 2 காண்டங்களையும், 13 சருக்கங்களையும், 4286 பாடல்களையும் கொண்டு இயற்றப்பெற்ற இந்நூல் இடைக்காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறையை திறம்பட பேசுகின்றது. குறிப்பாக வார்த்தைகளால் வருணிக்க இயலாத தொண்டர்களின் தொண்டு உள்ளத்தை மிகவும் உயர்வாக பேசுகின்றது. இந்நூலில் இடம்பெறும் அடியவர்கள் செய்வதற்கு அரிய செயலை செய்தவர்கள், மேன்மையான செயலை செய்தவர்கள் என்பதால் இந்த அடியார்கள் திருத்தொண்டர்கள் என்று அழைக்கப்பெறுகின்றனர். இந்த தொண்டு மனப்பான்மையே சமுதாயம் உயர்வதற்கு வழிவகுக்கும். ஆதலால் இந்த திருத்தொண்டர்களின் தொண்டு உள்ளத்தை உலகிற்கு உணர்த்தும் பொருட்டு இந்நூலும் திருத்தொண்டர் புராணம் என்னும் பெயரால் போற்றப்பெறுகின்றது. இறைவனை வணங்குவதை இரு வகையாக கூறலாம். முதலாவது, இறைவனிடம் தனக்கு வேண்டுவனவற்றை கேட்டு வணங்குவது. இரண்டாவது, எதுவும் இறைவனிடம் கேட்காமலே அவன் மேல் உள்ள அன்பினால் வணங்குவது. இந்நூலில் இடம்பெறும் அடியார்கள் இரண்டாவது வகையைச் சேர்ந்தவர்கள். இவர்களின் பெருமையை சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, இவர்கள் மண் ஓட்டையும் தங்க கட்டியையும் சரிசமமாக பார்ப்பார்கள் என்றும், இன்ப துன்பத்திற்கு இவர்கள் அப்பாற்பட்டவர்கள் என்றும் கூறுகின்றார். இவர்கள் இறைவனை வணங்குவது கூட இறைவன் மேல் உள்ள அன்பினால் வணங்கினார்களே தவிர வீடு பேறு வேண்டும் என்று வணங்கவில்லை. இதனை பெரிய புராணம், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலேயன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று குறிப்பிடுகின்றது. வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகில் நாம் மாற்று உறுப்பு பொருத்தும் தன்மையை பேசுகின்றோம். ஆனால் அன்றே கண் என்ற உறுப்பினை இறைவனுக்கு பொருத்திய கண்ணப்பனின் புகழை வர்ணிக்க வார்த்தைகள் ஏது? இறைவன் வலது திருக்கண்ணில் குருதி வடிந்தது, தின்னன் அக்குருதியை காண்கின்றான், பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார்க்கடுத்ததென்னோ, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார்க்கடுத்ததென்னோ, மேவினார் பிரியமாட்டார் விமலனார்க்கு அடுத்ததென்னோ என்று பதறுகின்றான். உடனே பச்சிலை மூலிகை சாறு பிழிந்து குருதியை நிறுத்த பார்க்கின்றான், குருதி நிற்கவில்லை. உடனே உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் என்று கருதி தன்னுடைய கண்ணை எடுத்து இறைவன் திருக்கண்ணில் பொருத்துகின்றான், குருதி நின்றது. ஆனால் அதே சமயத்தில் இறைவனின் இடது திருக்கண்ணிலும் குருதி வடியத் தொடங்கியது. பதறினான் தின்னன். உடனே தன்னுடைய இடது திருக்கண்ணை எடுத்து இறைவனுடைய குருதி வழியும் இடது திருக்கண்ணில் பொருத்த முற்படுகின்றான். தன்மீது கொண்ட அன்பின் மிகுதியால் ஏற்கனவே ஒரு கண்ணை கொடுத்து இப்பொழுது அடுத்த கண்ணையும் பொருத்த முற்படுகின்ற தின்னனின் செயலை பார்த்து இப்பொழுது

0: இறைவன் பதறினான். இதனை சேக்கிழார் பெருமான் உள் நிறை விருப்பினோடும் ஒரு தனி பகழி கொண்டு தின்னனார் கண்ணில் ஊன்ற தரித்திலர் தேவதேவர் என்று குறிப்பிடுகின்றார். இங்கு தன்னிடம் எதையும் எதிர்பார்க்காத தின்னனின் தூய அன்பை உணர்ந்த இறைவன் தின்னனின் செயலை தடுத்தார். கண்ணப்ப நிற்க என்றும் மாறிலாய் என் வலத்தில் நிற்க என்றும் கூறி பேரருள் புரிந்தார். இறைவனுக்கு தன் கண்களை கொடுத்து தன் கண்களாலேயே தன்னையும் இந்த தாரணியையும் பார்த்த கண்ணப்பனின் அன்பிற்கு ஈடு இணை இல்லை.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுடன் உரையாடிய அவர், பாரம்பரிய தூதரக நடைமுறைகளுக்கு அப்பால் தங்களுடைய தொடர்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அந்நாடுகளின் உள்ளூர் சமூகங்களுடன் இந்தியாவின் தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தூதரகங்களை மேலும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் மக்களுக்கு உகந்ததாகவும் திகழ செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தூதரக சேவைகளை தடையற்ற முறையில் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நம் நாட்டின் நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம், சுற்றுலா திறன் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இந்தியாவை உலகிற்கு காட்சிப்படுத்துமாறு பிரதமர் வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். டொரண்டாவில் நடைபெறவுள்ள பொருளாதார மற்றும் நிதிசார் உரையாடலில் கனடா நிதித்துறை அமைச்சர் திரு பிரான்சோயிஸ் பிலிப்பியுடன் அவர் கலந்து கொள்கிறார். அந்நாட்டின் எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, முக்கிய கனிமங்கள் ஆகிய துறைகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் உடனான கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் தமது பயணத்தின் 2ஆம் கட்டமாக அமெரிக்காவின் சிகாகோ, ஆஷ்வில்லே, நியூயார்க் நகரங்களுக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் செல்லவுள்ளார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்கள் என கண்டறிந்து இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை சான்றிதழ் கோரி சுமார் 230,000 பேர் விண்ணப்பித்ததாக தெரிவித்தார். தகுதியுடைய மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத ரீதியான துன்புறுத்தல் காரணமாக பங்களாதேஷில் இருந்து வெளியேறியவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமைக்காக விண்ணப்பிக்குமாறு திரு சுவேந்த் அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லாமல் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்றும், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதி அளிக்கப்படும் என்றும் அப்போது அவர் அறிவித்தார். புதுச்சேரியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 3,000 ரூபாய் வரையிலான பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் உலகத் தமிழ் மாநாடு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்த

0: படும் என்று முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தின் ஈரோட்டை சேர்ந்த திரு கண்ணன் தேர்வாகியுள்ளார். இந்த விருது கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் விருது பெறுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த அவார்டு நான் என்னோட தனிப்பட்ட வெற்றியா மட்டும் நான் பார்க்கல, அல்லது என்னோட முயற்சிக்கு கிடைத்த ரெகக்னைசேஷன் அப்படின்னு பார்க்கல. ஸோ இது ஏன்னா இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து கிடைச்ச வெற்றி தான் இது. செப்டம்பர் 5 அன்னைக்கு பிரசிடென்ட் மேடம் கையால இந்த அவார்டு வாங்கும் பொழுது நான் மட்டும் வாங்குறதா நினைக்கல, என்னோட சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட ஃபெலோ கலீக் இங்க காலேஜ் எல்லாருமே சேர்ந்து வாங்குறதா தான் நான் ஃபீல் பண்றேன். இந்த அவார்டா மட்டும் நான் பார்க்காம மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியா பாக்குறேன். ஒரு டீச்சரா இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டா நோ. ஸோ இந்த டைம்ல அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை.
0: ஓணம் பண்டிகையொட்டி கேரளத்தில் சபரிமலை கோயில் நடை சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளுக்காக இன்று முதல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்திராடம் புனித தினத்தையொட்டி இன்று காலை 5 மணி முதல் தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருவோண தினத்தன்று சன்னிதானத்தில் பக்தர்களுக்கு பாரம்பரிய ஓணம் விருந்து அளிக்கப்படவுள்ளது. அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவடைந்த பின் கோயில் நடைகள் வரும் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா கனடா இடையேயான வர்த்தக பேச்சுகளில் சுமூகமான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு கனடா அதிக வரி விதிப்பதாக திரு டிரம்ப் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்றும் கனடா தெரிவித்துள்ளது. இது அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் சர்க்கரை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதால் சர்க்கரை விலை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 20 நாட்களில் சர்க்கரை விலை உயர்வுக்கு யூக வணிகமும் அதிக அளவிலான கொள்முதலும் காரணம் என்று தெரிவித்தார். நாட்டில் சர்க்கரை கையிருப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றும் அவர் கூறினார். எத்தனால் தயாரிப்புக்கு சர்க்கரையை பயன்படுத்துவதே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறுவதை அவர் மறுத்தார். உள்நாட்டு நுகர்வுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சில்லறை வணிகர்களுக்கு அதிக கையிருப்பு இருக்கும் வகையில் வர்த்தகர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பை 400 டன்னில் இருந்து 200 டன்னாக குறைக்க தங்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்வதற்காக 10 லட்சம் டன் சர்க்கரையை இறக்குமதி செய்ய அரசு அறிவித்துள்ளதாகவும் இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர் சங்க தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி குறிப்பிட்டார். கேரளத்தில் இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியனோ கருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி

0: ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கிடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் அடுத்து
2: ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: பிரஸ்ட் கேன்சர்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ டைப் ஆஃப் கேன்சர் தான், புற்றுநோய், மார்பகத்தில் வர புற்றுநோய். இது வந்து என்னென்னா பெண்களுக்கு மட்டும் வராது, ஆண்களுக்கும் வரும். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி வி கால் இட் மேல் பிரஸ்ட் கேன்சர், பட் இட்ஸ் ரேரு. பெண்களுக்கு தான் காமனாக வரும் இல்லையா. பட் மென் ஷுட் ஆல்சோ நோ தட் தே கேன் ஆல்சோ கெட் பிரஸ்ட் கேன்சர் இஃப் தே ஹாவ் த ரிஸ்க். ஜெனட்டிக் ரிஸ்கெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, மேல்ஸ் கேன் ஆல்சோ கெட். ஆண்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு, ஆக்சுவலி ஜெனட்டிக் அண்ட் ஸ்பொராடிக் ரெண்டு இருக்குது. ஜெனட்டிக்னால் ஃபேமிலியில் வர்றது, அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப குறைவு தான், ஒரு 5-7% தான், 5%-7% தான். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து வர்றது ஸ்பொராடிக், அதுக்கு வந்து ரீசனே கிடையாது. பிரஸ்ட் கேன்சர் வந்து நமக்கு எல்லாமே தெரியும், அது வந்து ஹார்மோன் ட்ரிவன் கேன்சர். அதில் வந்து பிரஸ்ட்டும் ப்ராஸ்டேட், மென்னில் வந்து ப்ராஸ்டேட்னு சொல்லுவோம், மென்லி ஆஃப்கோர்ஸ் இது சொன்னெல்லாம் வரும். ஸோ ஹார்மோன்ஸ் தான் மெயின் ரீசனே இந்த பிரஸ்ட் கேன்சர் வரக்கு. ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன்ஸ் சொல்கிறாங்கள, அதில் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இஸ் த மெயின் கல்பரேட் ஃபார் பிரஸ்ட் ஹார்மோன் ட்ரிவன் கேன்சர். ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு மார்பகத்தில் வந்து ஒரு கட்டி தெம்படுது, அவங்க குளிக்கும் போதோ இல்லை ட்ரெஸ் பண்ணும் போதோ டெஃபினெட்லி தே கேன் ஃபீல் இட் இல்லையா. ஒரு சைஸ் அட்டைன் பண்ண போகிறதான், ரொம்ப சின்னதாக இருக்கும் போது இட் கோஸ் ஈஸிலி மிஸ்ஸிங் இல்லையா, தே வில் மிஸ் இட். பட் அந்த மாதிரி தெம்படும் போது உடனே வந்து அதுதான் செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் பிரஸ்ட், அவங்களா சுயமாக நீங்கள் சுயமாக கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி இருக்கும் போதே அந்த ஸ்டேஜ்லேயே டாக்டர்கிட்ட வரணும், அவங்க ஆலோசனை கேட்டு வரணும். பட் நிறைய பேர் அது பண்ணுறதில்ல, ஏன்னா அது வந்து வலி இல்லாமல் இருக்கும் அண்ட் சின்ன கட்டி, ஒன்றும் பெருசாக தொந்தரவு பண்ணாது. பட் வலி இருந்தால் உடனே வருவாங்க டாக்டருக்கு. பிரஸ்ட் கேன்சரில் ப்ராப்ளமே வலி இருக்காது, இட்ஸ் எ பெயின்லெஸ் லம்ப் தான் சொல்லுவோம். வலி வந்து வரலாம், லேட்டர் ஸ்டேஜில் வரலாம், பட் அர்லி குறைஞ்சபட்ச ஸ்டேஜில் இருக்கும் போது யூஸ்வலாக வலிக்காது இருக்கும். அந்த ஆன்கோஜீன் வந்து தே ப்ரொடியூஸ் கேன்சரு. சில ஜீன்ஸ் வந்து டியூமர் சப்ரஸார் ஜீன்ஸ்னு சொல்லுவோம், இன்னொரு சைடு டியூமர் சப்ரஸார் ஜீன்ஸ் வந்து சப்போஸ் டு சப்ரஸ் எனி கேன்சர்ஸ். ஸோ இந்த ஆன்கோஜீன் அதிகமாக ப்ரொஜெக்ட் ஆனாலும் கேன்சர் வரலாம், டியூமர் சப்ரஸார் ஜீன்ஸை சப்ரஸ் பண்ணிட்டாலும் வரலாம் கேன்சர். அதுதான் ஆன்கோஜீன்ஸ் அண்ட் டியூமர் சப்ரஸார் ஜீன்ஸ்னு சொல்லுவோம். பேசிக்கலி வந்து அது ஒரு கிளாண்டுலர் டிஷ்யூவில் வர்றது தான், டைட் ஃபிட்டிங்காக போடுறதுனால ஓகே இந்த கிளாண்டுலர் டிஷ்யூ கேன் கெட் கம்ப்ரஸ்ட் அண்ட் தட் கேன் அண்டர்கோ சேஞ்சஸ், புரியுதா, அது ஒரு இது. பட் அதுவே பெரும்பாலும் தட்ஸ் நாட் த பேசிக் ரீசன், புரியுதா, தட்ஸ் நாட் த ஒன்லி ரீசன். நான் சொன்ன மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸ்பொராடிக் கேன்சர் தான் ரொம்ப காமன், அது யாருக்கு வேணால் வரலாம். இப்போ ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 7 in 1 விமனுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் லேட்டர் ஆன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இது வந்து ஜெனட்டிக் இல்லாமல் ஃபேமிலி இல்லாமல் ஸ்பொராடிக் சொல்கிறேன் நான். ஸோ இன்சூரன்ஸ் வந்து அவ்வளோ ரைஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ரீசன்ஸ் வந்து கனாபின்னா நம்ம சொல்லலாம், லைக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, வெஸ்டர்னைசேஷனு. முன்னாடிலாம் இந்தியாவில் எப்படி இருந்தோம், பாரம்பரியமாக நம்ம டயட்லேருந்து எல்லாமே ஹெல்த்தியாக இருந்துச்சு, அது ஒன்று. பட் இன்னொரு சைடில் வந்து இப்போ டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனாலையும் ஏர்லியாக பிரஸ்ட் கேன்சர் இப்போ டிடெக்ட் பண்ணுறோம். முந்தின காலத்தில் அவ்வளோ டாக்டர்கிட்டையும் போக மாட்டாங்க, ஐ மீன் நம்ம பாட்டி தாத்தா அவங்களாம் எதனால் இறந்தாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அப்படியும் இருக்குது.

0: ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம யூனோ யூ ஹேவ் டு டேக் இட், யூ ஹேவ் டு பேலன்ஸ் இட்.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: நேரம் இப்பொழுது 7:30:20. புத்தம்புது காலையில் அடுத்து இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: என்னை விட யோகியம் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாமல் போகிறது தான். ஆனால் அடுத்தவங்ககிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு தான், என்ன கேள்வி தெரியுமா? உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சு போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு உடம்பே வளைச்சல், இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது. இன்றைக்கி மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நாம் உள்பட அப்படிங்கிறத முதல்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம் அது. நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிகிட்ருக்குறாங்க. நாய்க்குட்டி விற்பனை செய்கிற பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான். விற்பனை செய்கிற ஆளுகிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதோ இருக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா, 1000 ரூபா அப்படின்னாராம். சரி அது வேணாம், இது என்ன விலைன்றிருக்கான், 500 ரூபா அப்படின்னாராம். இந்த சின்ன பையன் கையில் வச்சுருந்தது வெறும் 50 ரூபா தான். அதனால் இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்துருக்கான். அந்த கடையில் ஒரு மூலையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது, பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதுவும் அந்த மூலையில் படுத்து கிடக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி, அது ஒரு கால் ஊனம், அதனால் அது உன்னோட குதித்து விளையாடவோ ஓடுறதோ அதால் முடியாத காரியம் அப்படின்ட்டுருக்கார் அவர். அது தெரிஞ்சு தாங்க கேட்குறேன், அதோடய விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். தம்பி, இது வந்து கால் ஊனம் உள்ள ஒரு நாய், இதை போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா? இதை நான் உனக்கு இலவசமாகவே தர்றேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னாராம். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோபம் வந்துட்டு தான், நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை ரெண்டு கையாலையும் வாங்கினா மார்போடு பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அப்படி நடக்கும்பொழுது தான் பார்க்குறார் கடைக்காரர் வந்து ஆச்சரியமாக அவனை பார்க்குறார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆமாம், அவனுக்கும் ஒரு கால் ஊனும். இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடச்சிட்டான். அதனால் ஊனம் ஒரு குறை இல்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாராம். நம்மால் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்போ உட்காந்துருப்பார். அவர் தனக்கு துணையாக ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருந்தார். அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய், எழுந்திரிக்கவே சிரமப்படும், நடக்கவும் முடியாது. அவர் பக்கத்துலேயே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும். அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார், ஏங்க ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையாக வச்சுக்கக்கூடாதா? இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்தில் இந்த நாய் என்னை தனியாக விட்டுட்டு ஓடி போயிடாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னாராம்.
3: இன்று ஒரு தகவல் கேட்டோம், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இனி

0: கண் என்பது மனிதனின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றாகும். உலகை பார்த்து ரசிப்பதற்கும் நமது அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கும் பார்வை மிகவும் அவசியம். பார்வையற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்படுத்தும் உன்னதமான செயல் கண்தானமாகும். இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப நமது பிறப்பு, வாழ்க்கை மற்றும் மரணம் என அனைத்து சூழ்நிலைகளிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொள்கிறோம். அந்த வகையில் மரணத்திற்கு பிறகும் நாம் செய்யக்கூடிய ஒரு புண்ணிய காரியமாக கண்தானம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தேசிய கண்தான இருவார விழா கடைபிடிக்கப்படுகிறது. கண்தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்துரைப்பதும் கண்தானம் செய்ய முன்வருமாறு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். ஒருவர் இறந்த பிறகு அவருடைய கண்களில் உள்ள கருவிழியை தானமாக வழங்க முடியும். இதன் மூலம் பார்வை இழந்த ஒருவருக்கு மீண்டும் பார்வை கிடைக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. நாம் இறந்த பிறகும் பிறரின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்படுத்துவது மிகப்பெரிய மனிதநேய செயலாகும். நமது நாட்டை பொறுத்தமட்டில் பார்வை இழப்பிற்கு முதல் காரணம் கண்புரை, இரண்டாவது அல்லது மூன்றாவது காரணமாக இருப்பது கார்னியல் பார்வை கோளாறுகள். கார்னியா என்பது நமது கண்களின் முன்புறம் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி ஜன்னலை போல அமைந்துள்ள நிறமே இல்லாத ஒளி ஊடுருவி செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் ஏதும் இல்லாத மெல்லிய திசு. 6 அடுக்குகளை கொண்ட ஒரு மெல்லிய திசுவாகும். இதுதான் நாம் பார்க்கும் பொருளிலிருந்து ஒளி கதிர்களை பெற்று நமது கண்ணுக்குள் அனுப்பி பார்வை என்னும் புலனை பெறுவதற்கு ஆதாரமாக இருப்பது. இது கண் சார்ந்த விபத்துகள், தொற்று நோய் கிருமிகள், ஊட்டச்சத்து குறைவு, கண் பராமரிப்பு குறைபாடு, மேலும் மரபியல் மற்றும் மூலக்கூறியல் குறைபாடு காரணங்களால் பாதிக்கப்படுகிறது. கார்னியா பாதிக்கப்படும் நிலையில் பார்வை என்னும் புலனை பெறுவதற்கான முதல் செயலான ஒளி கதிர்களை பெற்று கண்ணுக்குள் செலுத்தும் பணி தடைபடுகிறது. இதுவே கார்னியல் பார்வை கோளாறு எனப்படுகிறது. இதனை கார்னியா மாற்று ஆபரேஷன் மூலம் சரி செய்ய முடியும். கண்ணாடி அணிந்திருந்தாலும் கேட்டரக்ட் ஆபரேஷன் செய்திருந்தாலும் அவர்களும் தாராளமாக கண்தானம் செய்யலாம். கண்தானம் செய்ய ஒருவர் மரணமடைந்த 6 மணி நேரத்திற்குள் அவரது கண்களை அகற்றியாக வேண்டும். அப்போதுதான் அந்த கண்களை ஆபரேஷனுக்கு பயன்படுத்த முடியும். எனவே எவ்வளவு விரைவாக கண்களை அகற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக அதற்குரிய விஷயங்களை செய்து தானமாக அளிப்பது நல்லது. கண்ணின் தர மதிப்பீட்டிற்காக மரணம் அடைந்தவரின் உடலிலிருந்து 10 cc அளவு வரை இரத்தமும் சேகரித்துக் கொள்ளப்படும். தரமான கண்கள் பார்வை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆபரேஷனுக்கு பயன்படுத்தப்படும். கண்தானம் குறித்து நிலவும் தவறான நம்பிக்கைகளை மக்கள் கைவிட வேண்டும். பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் சமூக அமைப்புகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தகுதியுள்ள அனைவரும் கண்தான உறுதிமொழி எடுத்து தங்கள் குடும்பத்தினருக்கும் இதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க வேண்டும். இறந்த பிறகும் நம் கண்கள் பிறருக்கு ஒளி கொடுக்கட்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் கண்தானம் செய்வோம். கண்தானம் என்பது ஒரு மனிதநேய கொடை மட்டுமல்ல, அது ஒருவரின் இருளான வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றும் உன்னதமான செயலாகும்.
1: உங்கள் கவனத்திற்கு இதுவரை தேசிய கண்தான இருவார அனுசரிப்பு குறித்த சிற்றுரை கேட்டீர்கள்.
2: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: வேதம் புதியது படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: 4 மணி
3: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
4: தேவையான பராமரிப்பு முறைகள் குறித்து அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ அல்லது பல வருடம் அனுபவம் உள்ள செல்லப்பிராணி வளர்ப்பவர்களிடமோ நாம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு அந்த செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
3: சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களின் கருத்துக்கள் தொடர்ந்து.
5: அக்ரோ டூரிசம்ன்றது வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, பயிர் விளைவிக்கிற மட்டும் விவசாயியுடைய இது இல்லை. அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட். நம்முடைய வாழ்வு

0: பட்டியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு அக்ரோ டூரிசம்.
1: வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நகர் வளம். சென்னைக்கு அருகே அழகிய அருவிகள் அறிவோம்.
1: தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை ஒரு பெருநகரமாக இருப்பினும் அதனை சுற்றிலும் சில மணி நேர பயண தொலைவிலேயே கண்கவர் இயற்கை அருவிகளும் சாகசம் நிறைந்த வனப்பகுதிகளும் அமைந்திருக்கின்றன. அப்படி சென்னையிலிருந்து எளிதில் சென்று வரக்கூடிய சில அழகிய அருவிகள் குறித்தும், சென்னையிலிருந்து சற்று தூரம் பயணித்து பார்த்து மகிழ வேண்டிய இன்னும் சில அருவிகள் குறித்தும் இப்போது பார்க்கலாம். ஆந்திர மாநில எல்லைக்குட்பட்ட சித்தூர் வனப்பகுதியில் தடா என்ற நீர்வீழ்ச்சி இருக்கிறது. இதனை உப்பலமடுகு நீர்வீழ்ச்சி என்றும் அழைப்பதுண்டு. அடர்ந்த காடுகள், தெளிவான நீரோடைகள் மற்றும் கம்பீரமான பாறைகளுக்கு இடையே அமைந்திருக்கிறது இந்த அருவி. சென்னையிலிருந்து கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை வழியாக தடா அல்லது வரதைய பாலம் என்ற ஊருக்கு சென்று அங்கிருந்து வனத்துறை நுழைவு வாயிலை அடையலாம். சொந்த வாகனம் அல்லது டாக்ஸி மூலமாக பயணித்தால் சுமார் 2.5 மணி நேரத்தில் எளிதாக சென்றடைய முடியும். ரயிலில் செல்பவர்கள் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறநகர் ரயில் மூலமாக தடா நிலையத்தை அடைந்து அங்கிருந்து ஆட்டோ அல்லது பேருந்தில் பயணித்து வனத்துறை நுழைவு வாயிலை அடையலாம். வனத்துறையின் அனுமதிக்கு பின் அடர்ந்த காட்டு பாதையில் சுமார் 3 முதல் 5 கிலோமீட்டர் தூரம் பாறைகள் மீது நடந்து சென்றால் இந்த அழகான அருவியை அடைந்து விடலாம். ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தேசிய பூங்காவின் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்திருக்கிறது தலகோனா நீர்வீழ்ச்சி. ஏராளமான மூலிகை தாவரங்களை கடந்து வருவதால் இந்த நீருக்கு மூலிகை குணங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. அடிவாரத்தில் இருக்கும் பழமையான சித்தேஸ்வர சுவாமி கோவிலிலிருந்து அடர்ந்த காட்டுப்பாதையில் சுமார் 2 கிலோமீட்டர் நடந்து சென்றால் இந்த அருவியை அடையலாம். சென்னையிலிருந்து சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த அருவிக்கு திருத்தணி மற்றும் ரேணிகுண்டா வழியாக சொந்த வாகனத்தில் 4 மணி நேரத்தில் செல்ல முடியும். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் புத்தூர் அருகே அமைந்திருக்கிறது இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுலாத்தலம் கைலாச கோனா நீர்வீழ்ச்சி. கைலாசம் என்பது சிவன் உறையும் இடத்தையும், கோனா என்பது மலை இடுக்கு அல்லது பள்ளத்தாக்கையும் குறிக்கிறது. சுமார் 40 அடி உயரத்திலிருந்து பாறைகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் இந்த அருவி ஆண்டு முழுவதும் வற்றாமல் பாயும் சிறப்பு கொண்டது. மூலிகை தாவரங்கள் நிறைந்த அடர்ந்த வனப்பகுதியை கடந்து வருவதால் இதன் நீர் மருத்துவ குணங்கள் நிறைந்தது என்று நம்பப்படுகிறது. சென்னையிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த அருவி. இந்த அருவிக்கு திருத்தணி அல்லது ஊத்துக்கோட்டை புத்தூர் சாலை வழியாக சொந்த வாகனத்தில் 2 முதல் 2.5 மணி நேரத்தில் செல்ல முடியும். ரயிலில் செல்பவர்கள் சென்னை சென்ட்ரலில் இருந்து புத்தூர் ரயில் நிலையம் வரை சென்று அங்கிருந்து ஆட்டோ அல்லது பேருந்து மூலமாக 10 கிலோமீட்டர் பயணித்து இந்த அருவியை அடையலாம். நீண்ட தூரம் கடினமான மலையேற்றம் செய்ய தேவையில்லை. வாகனங்களை நிறுத்தும் இடத்திலிருந்து மிக அருகிலேயே அருவி அமைந்திருப்பதால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களோடு குடும்பமாக சென்று குளித்து மகிழ இது மிகச்சிறந்த இடமாகும். 2-3 நாட்கள் தொடர் விடுமுறையை திட்டமிடுபவர்கள் ஆந்திராவில் உள்ள எதிபோதலா நீர்வீழ்ச்சி மற்றும் கதிகி நீர்வீழ்ச்சிக்கு சென்று வரலாம். ஆந்திர மாநிலம் பால்நாடு மாவட்டம் நாகார்ஜுன சாகர் அருகே சந்திரவங்கா ஆற்றின் மீது அமைந்திருக்கும் ஒரு பிரம்மாண்டமான இயற்கை நீர்வீழ்ச்சி தான் எதிபோதலா. அருவியின் அடிவாரத்தில் ஒரு அழகான ஏரியும் ஆந்திர சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் பூங்கா மற்றும் முதலைகள் பாதுகாப்பு மையமும் அமைந்திருக்கின்றன. சென்னையிலிருந்து சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த அருவிக்கு குண்டூர் அல்லது பிடுகுராள்ளா நகரம் வழியாக சொந்த வாகனத்தில் 8 முதல் 9 மணி நேரத்தில் செல்லலாம். இரவில் மின் விளக்கு வெளிச்சத்தில் அருவியை பார்ப்பது மிகவும் கண்கவர்ந்த ஒரு அனுபவமாகும். ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் உலக புகழ்பெற்ற அரக்கு பள்ளத்தாக்கு அருகே இருக்கும் கோஸ்தனி ஆற்றின்

வழியில் ஒரு அடர்ந்த வன அருவியாக கதிகி நீர்வீழ்ச்சி இருக்கிறது. சுமார் 50 அடி உயரத்திலிருந்து பாறைகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் இந்த அருவி அடர்ந்த பசுமைக்கும் மூலிகை நீர் குணத்திற்கும் பெயர் பெற்றது. சென்னையிலிருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த அருவியை அடைய முதலில் விசாகப்பட்டினம் சென்று அங்கிருந்து அரக்கு செல்லும் வழியில் பொர்ரா குகை சந்திப்பை அடைய வேண்டும். உள்ளூர் ஜீப்கள் மூலமாக மட்டுமே சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க முடியும். அந்த பயணத்தில்

0: வழியில் ஒரு அடர்ந்த வன அருவியாக கதிகி நீர்வீழ்ச்சி இருக்கிறது. சுமார் 50 அடி உயரத்திலிருந்து பாறைகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் இந்த அருவி அடர்ந்த பசுமைக்கும் மூலிகை நீர் குணத்திற்கும் பெயர் பெற்றது. சென்னையிலிருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த அருவியை அடைய முதலில் விசாகப்பட்டினம் சென்று அங்கிருந்து அரக்கு செல்லும் வழியில் பொர்ரா குகை சந்திப்பை அடைய வேண்டும். உள்ளூர் ஜீப்கள் மூலமாக மட்டுமே சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க முடியும். அந்த பயணத்திற்கு பிறகு அடர்ந்த காட்டு பாதையில் நடந்து சென்றால் இந்த அருவியை அடையலாம். இயற்கை மற்றும் சாகச பிரியர்கள் தவறவிடக் கூடாத ஒரு அழகிய இடம் இது.
1: சென்னைக்கு அருகே அழகிய அருவிகள் அறிவோம். எழுதியவர் சு. கவிதா, வாசித்தவர் செண்பக காசி.
2: சென்று வந்தோம் நகர்வலம்.

0: ஹரிணி பாடிய பாடல் குஷி திரைப்படத்திற்காக. புத்தம் புது காலையில் நாம் சிந்தித்து செயல்பட சில நொடிகள் மடல் மாணிக்கம் கூறும் கருத்து பதிவுகளை கேட்கலாமா?
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சிதம்பரம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் மரம் பற்றி வந்தது, பகிர்ந்து கொள்ள வேண்டிய தகவல். ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சராசரியாக எவ்வளவு மரங்கள் இருக்குங்கிற புள்ளி விவரம் அது. கனடா நாட்டில் ஒருத்தருக்கு 10,163 மரங்கள் இருக்குதான். ஆஸ்திரேலியாவில் ஒரு தலைக்கு 3,266 மரங்கள். அமெரிக்காவில் 699 மரங்கள். பிரான்ஸில் 203. எத்தியோப்பியா நாட்டில் ஒருத்தருக்கு சராசரியாக இருக்கும் மரங்களின் எண்ணிக்கை 143. சைனாவில் 130. பிரிட்டனில் 47 மரங்கள். நமது இந்திய நாட்டில் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் மரங்கள் வெறும் 28. போதுமா? உலகத்தின் சராசரி ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள். நம்ம நாட்டில் உலக சராசரி அளவு கூட இல்லை என்ற வருத்தம். ஆனால் நம்ம நாட்டிலையும் சைனாவிலையும் மக்கள் தொகை மிக அதிகம். அதனால் சராசரி எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த எண்ணிக்கை பத்தாது, உயரணும். மரங்கள் இருந்தால் தான் மனிதனின் அன்றாட வாழ்க்கை நல்லபடியாக போகும். மனிதன் மரங்களை மறக்கக்கூடாது. சிதம்பரம் சார், வயதான மரங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை. தொன்மையான மரங்கள் நமது ஊரின் கருவூலம், பல்லுயிரினங்களுக்கு உறைவிடம். எனவே அவற்றை பாதுகாக்கணும், ஆவணப்படுத்தணும். மாமரம் போற்றுதும். மாமரம் என்பது மாங்காய் மாம்பழம் கொடுக்கிற மரம் அல்ல. மா பெரிய, போற்றுதற்குரிய, வயதான புராதான மரங்கள்னு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வகையான மரமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உபயோகரமாக நிச்சயம் இருக்கும். நிழல் கொடுக்கும் மரங்கள் வேம்பு, தூங்குமூஞ்சி, புங்கன், பூவரசு, வாதாமரம், காட்டு அத்தி இவையெல்லாம். பசுந்தழை உரத்திற்கு உதவக்கூடிய மரங்கள் புங்கம், வாகை, வாத நாராயணன், ஒதியன், கிளரிசீடியா, கல்யாண முருங்கை, சூபாபுல், பூவரசு ஆகியவை. கால்நடைகளுக்கு தீவனமாக கூடிய மரங்கள் ஆச்சா, சூபாபுல், வாகை, ஒதிய மரம், கருவேல், வெள்வேல் ஆகியவை. விறகிற்கு ஆகும் மரங்கள் வேலமரம், சீமை கருவேல், சவுக்கு, குருத்தி, பூவரசு, சூபாபுல். கட்டுமான பொருட்கள் செய்ய பயன்படும் மரங்கள் தேக்கு, தோதகத்தி, கருமருது, உசில், வேம்பு, சந்தன வேங்கை, பூவரசு, வாகை, வேங்கை, மருது ஆகியன. மருந்து பொருட்களுக்கான மரங்கள் கடுக்காய், தான்றிக்காய், எட்டிக்காய். எண்ணெய் கொடுக்கும் மரங்கள் வேம்பு, பின்னை, புங்கம், இலுப்பை, இலவம். காகிதம் தயாரிக்க மூங்கில், யூக்கலிப்டஸ், மலவேம்பு, சவுக்கு, சூபாபுல் ஆகியவை பயன்படும். சிதம்பரம் சார், எவ்வளவு மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? தீப்பெட்டி தொழிலுக்கேற்ற மரங்கள்.

0: பெருமரம், ஏழிலைப்பாலை, முள்ளிலவு, அப்புறம் நார் எடுக்க பனை, ஆனைப்புலி, கோயில்களில் நடவு செய்ய வேம்பு, வில்வம், நாகலிங்கம், அரளி, நொச்சி, அரசமரம், வன்னி மரம் ஆகியவை ஏற்ற மரங்கள். குளக்கரையில் நட மருது, புளி, ஆல், அரசு, நாவல், அத்தி, இலுப்பை ஆகியவை ஏற்றவை. பள்ளி கல்லூரி வளாகங்களில் எந்தெந்த மரங்களை வளர்க்கலாம்? நெல்லி, அரிநெல்லி, விளாமரம், வாதாமரம், கொடுக்காப்புளி, நாவல் ஆகியவற்றை நடலாம். சாலை ஓரங்களில் புளி, வாகை, செம்மரம், ஆலமரம், அரசமரம், மாவிலங்கு ஆகியவற்றை நடலாம். ஏன், மாமரத்தை கூட நடுறாங்க. கண்மாய்களில் நடவு செய்ய நீர் மருது, நீர்க்கடம்பு, மூங்கில், நாவல், புங்கன், ராஜஸ்தான் தேக்கு, தைலமரம், இலுப்பை போன்றவை சிறந்தவை. இப்படி இடத்துக்கு தகுந்த மரங்கள், பயன் பலனுக்கு தகுந்த மரங்கள் இருக்கு. மழை பெய்யும் காலங்களில் மரக்கன்றுகளை நட்டு நமது சராசரி எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது நமது கடமை. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். நேரம் 8:15. புத்தம் புது காலையில் இனி கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். உயிரே திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து
1: ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார், சக்திஸ்ரீ கோபாலன் பாடியுள்ள பாடல்

எல்லாம் வல்ல வயலூர் முருகனுடைய கருணையினாலே இரண்டாவது குருநாதராக விளங்குகின்ற திருநாவுக்கரசு சுவாமிகளை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். பழங்காலத்திலே எல்லா உயிர்களையும் ஒன்றாக வைத்து பார்த்து இரண்டு பிரிவுகளாக செய்தார்கள் பெரியவர்கள். அங்கே மதபேதமோ ஜாதி பேதமோ கிடையாது. இந்த மதம் ஜாதி எல்லாம் பின்னே வந்தன. ஆதி காலத்திலே எல்லா உயிர்களையும் ஒன்றாக கருதினார்கள். அங்கே இரண்டாக பிரித்தார்கள் உயிர்களை. வாய் திறந்து பேசுகின்றவர்கள் எல்லாரும் ஒரு புறம், வாய் திறந்து பேசாதவங்கள் எல்லாம் மறுபுறம். இவ்வளவுதான் பிரிவு. யாராயிருந்தாலும் வாய் திறந்து பேசுறவங்க எல்லாம் வலக்கை பக்கம் வாங்க, வாய் திறந்து பேசாதவங்க எல்லாம் இடப்பக்கம் போங்க. அப்படி பிரிந்து விட்டார்கள். ஒரு பேர் வைக்கணுமே, நாம ஒரு சுரங்களை செய்து நாம ஒரு பேர் வைப்போம். அதுபோல இந்த வாய் திறந்து பேசுறவங்களுக்கு என்ன பேர் வைத்தார்கள்? உயர்திணைன்னு. வாய் திறந்து பேசுறவங்க யாரா இருந்தாலும் உயர்திணை. அதுக்கு மறுதலை என்ன செய்யணும்? தாழ்திணை கீழ்திணைன்னு. உயர்வு தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். உயர்திணைனா தாழ்திணைன்னு சொல்லணும். பெரியவங்க அப்படி சொல்லல, தாழ்ந்தவனை தாழ்ந்தவன் சொல்லக்கூடாது. மன நோகம் அல்லவா, யார் மனமும் நோக வைக்க கூடாது. ஒருவனை கொன்றாலும் கொல்லலாம், அவர் மனசை நோக வைக்கூடாது. உடம்பை கொள்வதை காட்டிலும் மனசை நோக வைப்பது பெரும் பாவம். கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்றார் திருவள்ளுவர். ஆகவே உயர்திணை தாழ்திணைன்னு சொல்லல, அக்ரிணைன்னாங்க. உயர்வு அல்லாத திணை. தாழ்ந்தவன் ஏன் சொல்லணும்? உயர்திணை அக்ரிணை, அக்ரிணை அல்ல.

இல்லாத துணை. இப்பவும் சொல்றாங்களே கெஜெட் ஆபீசர், நான் கெஜெட் ஆபீசர். அதுபோல அப்ப உயர்வு எதனாலே வருகிறது? பேசுவதனாலே. செய்கின்ற கருவி கை, அதனால தெலுங்கல செய்யணும் பேர். பார்க்கின்ற கருவி கண், முகர்கின்ற கண் கருவி நாசி, கேட்கின்ற கருவி செவி, வச்சனிக்கின்ற கருவி நாக்கு. நமக்கு 10 கருவிகள் உண்டு. ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5. வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், இந்த 4 கர்மேந்திரியங்கள், கர்மத்தை செய்கின்ற கருவிகள். மெய், வாய், கண், நாசி, செவி, இந்த 5 ஞானேந்திரியங்கள். நம்ம வீட்டிலே அறிவு சம்பந்தமாக கணக்கு எழுதுவார் ஒருவர், பாத்திரங்களை விளக்கி வீடுகளை கூட்டிக் கொண்டு ஒருவர் இருப்பார். இது சாதாரணமான தொழில். கணக்கு எழுதுவது நுட்பம் வேண்டும். ஆகவே அறிவுடைய கூடிய குமாஸ்தா ஒருவன் வெறும் தொழில் மட்டும் செய்கின்ற ஒரு வேலைக்காரன். அதுபோல் நம்முடைய உடம்பிலே 10 கருவிகள் இருக்கின்றன. ஞானத்தின் தொடர்பு கொண்ட ஞானேந்திரியங்கள் 5, வெறும் செயல்கள் மட்டும் செய்கின்ற கண்மேந்திரியங்கள் 5. மெய், வாய், கண், நாசி, செவி, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், தசேந்திரியங்கள், இந்த 5 இந்திரியங்களை அடக்கி ஆளுகின்றவர்கள் தான் பெரியவர்கள். ஐந்தவித்தான் ஆற்றல் என்பார் திருவள்ளுவர். பொறி புலன்களை வென்றவன் தான் பெரியவன். புலன்கள் போன வழியிலே போகின்றவர்கள் சிறியவர்கள். எனவே இந்த நாக்கு என்ற ஒரு கருவி ஞானேந்திரியத்திலும் சேரும், கண்ணேந்திரியத்திலும் சேரும். அது ஞானேந்திரியத்திலே சுவையை உணர்கின்றது, கண்மேந்திரியத்திலே வச்சனிக்கிறது. திருமுருகாற்றுப்படை என்று ஒரு நூல் உண்டு. அது சங்க இலக்கியம் 10 பாட்டிலேயும் இடம்பெறுகிறது. திருமுறைகள் 12 11 திருமுறையிலே இடம்பெறுகிறது திருமுருகாற்றுப்படை என்ற ஒரே ஒரு நூல். அதுபோலே நாக்கு ஞானேந்திரியத்திலும் கண்மேந்திரியத்திலும் 2 இடத்திலும் இடம்பெறுகிறது. சிலருக்கு கார் ஓட்டுகிற டிரைவர் கணக்கு எழுதுவார், 2 வேலை செய்வார். அதுபோலே வச்சனிக்கவும் செய்கின்றது, சுவையும் உணர்கின்றது நாக்கு. நம்முடைய சரீரத்தில் நாக்கு ரொம்ப உயர்ந்தது. உடம்பிலே எல்லா பகுதிகளிலும் நரம்பு வைத்தான் இறைவன். 72,000 நாடி நரம்பு, கையிலே நரம்பு, காலிலே நரம்பு, இப்படி இந்த நாக்குக்கு மட்டும் நரம்பு வைக்கல. ஏன்? நரம்பு உள்ள பகுதி சுழிக்கு கொள்ளும். கழுத்து சுழுக்குது, கை சுழுக்குது, கால் சுழுக்குது. நாக்கில் நரம்பு இருக்குமானா பாதி பேச்சு நடக்காது. திடீர்னு நாக்கு சுழிக்கு கொள்ளும், விளக்கெண்ணை விட்டு உருகணும். வச்சனிக்கின்ற கருவியாக இருக்க நாக்கை இறைவன் நரம்பில்லாமல் படைத்தான். அவன் படைத்த நாவினாலே அவன் நாமங்களை சொல்லணும். ஆனால் தான் ஞானசம்பந்தர், நீ நாளும் நெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் ஷானாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாளும் அவின்றியத்த பெறலாமே நல்வினை. இந்த நாவினாலே அவன் நாமத்தை சொல்லணும். இன்னொன்று, ஆற்றிலே வெள்ளம் வரும், கால்நடை பிராணிகள் எல்லாம் வெள்ளத்திலே அடித்து கொண்டு போய்விட்டனே என்று செய்தித்தாள் வரும். கால்நடை பிராணினா நாம என்ன நினைக்கிறோம்? ஆடு மாடு விலங்குகள் கால்நடை பிராணின்னு நாம கருதுகிறோம். ஏன்? காலால் நடக்குதா? நாம மட்டும் எதில் நடக்கிறோம்? நாமும் காலாலே நடந்து கொண்டு, ஆடு மட்டும் கால்நடை பிராணினா ஆர்வத்துக் கொள்வார்கள். காலினாலே நடப்பது 1. மனிதனுக்கு 3 நடைகள், 1 கால்நடை, 1 நாவினாலே நடப்பது நாநடை, இன்னொன்று மனதினாலே நடப்பது ஒழுக்க நடை. இந்த ஒழுக்கம் இல்லாதவங்களை கண்டு நடை தவறியாள் என்று சொல்லுவார். நடை பிசகினவன் இந்த நாவிலே நடப்பது 1, அதுதான் சிறந்த இலக்கியங்களை சொல்லுவது. அருணகிரி பெருமான் கந்தர் அனுபூதியில சொல்லுகின்றார், ஏ மக்களே, நீங்க காலினாலே மட்டும் நடக்கின்றீர்களே, விலங்குகளும் காலினாலே நடக்கின்றதே, நீங்கள் நாவினால நடவுங்கள் என்று உலகத்தாருக்கு உபதேசிக்கின்றார்.

நயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. அற்புதமான வாக்கு. ஆகவே நாதினாலே நடப்பதற்கு பெருமை அதிகம். ஒவ்வொன்றுக்கும் அரசு உண்டு. மரங்களுக்கெல்லாம் அரசு அரச மரம், மலைகளுக்கெல்லாம் அரசு இமாச்சலம், நாகங்களுக்கு அரசு நாகராஜா ஆதிசேஷன், கஜங்களுக்கு ராஜா கஜராஜா ஐராவதம், தேவர்களுக்கு ராஜா தேவராஜா இந்திரன், அதே போல தியாகிகளுக்கெல்லாம் ராஜா தியாகராஜா, நடிகர்களுக்கெல்லாம் ராஜா நடராஜா, பட்சிகளுக்கெல்லாம் ராஜா ககராஜா கருடாழ்வார், அதே மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் ராஜா மிருகராஜா சிங்கம். இப்பொழுதுதான் கவனிக்கணும், நான் படைச்சவங்களுக்கெல்லாம் ஒரு அரசன் வேணுமே, அந்த நாவுகளுக்கெல்லாம் ஒரு அரசர், அவர் தான் நாவுக்கு அரசர். அஞ்சு கண்டத்திலே உள்ள அத்தனை கோடி மக்களின் நாக்குக்கும் அரசர் நாவரசர், அவரை திருநாவுக்கரசர் என்று சொல்லிட்டு சேக்கலார் பாடுற

அற்புதமான வாக்கு. திருநாவுக்கரசு வளரி திருத்தொண்டி நெறி வாழவரு ஞான தவ முனிவர் வாகீசர். ராவணன் விண்வழியாக போய்கொண்டிருந்தான். கைலாய மலைக்கு நேராக அந்த விமானம் தடைபட்டது. திருநந்தி தேவர் சொன்னார், அப்பா தசக்ரீவா, இது கைலாய மலை, இதை வளமாக போனார். அவன் மூர்க்கன், குரங்கு மாதிரி முகம் வச்சுக்கணும், எனக்கு புத்தி சொல்றாயான்னு. யாரால கட்டான்? நோரால கட்டான். இந்த மாடு நம்மை அறவுரை பகர்கிறதே என்ற சீற்றத்தாலே குரங்கு போலே முகம் வைத்து கொண்டு எனக்கு புத்தி சொல்லுகிறாயான்னா அந்த மூடன். நந்தி தேவர் குரங்கினாலே உன் நாடு நகரம் அழிய கடவுதுன்னு, அதனால தான் அனுமானால அழிஞ்சுது. இந்த மலையையும் மாட்டையும் பேர்த்து எரிவே நின்று இடும்பு பிடித்த அந்த கொடிய அரக்கன் விமானத்தை விட்டு இறங்கி 20 தோள்களினாலே பேர்த்து கைலாய மலையை அப்படி குலுக்கினான். மேலே இருந்த பிராட்டியார், சுவாமி மலையை அசைகிறதே என்ன, சின்ன பையன் மலை எடுத்து ஆட்டுகிறான் என்று அந்த இடத்திருவடியின் நகத்தை ஊன்றினார். மேலே என்ன இருந்தது? கைலாசம். அவனுக்கு கை லாசா போச்சு. மேலே கைலாஸ், அவனுக்கு கை லாஸ். ஓ என்று கதறி அழுதான். அதனாலே ராவணன் என்று பெயர் பெற்றான். ராவணன் என்றால் ரோதனம் செய்தவன் என்பது பொருள். 1000 ஆண்டு அழுதான். அங்கே வாகீச முனிவர் தவஞ்செய்து கொண்டிருந்தார். அப்பா தசக்ரீவா, அப்பா ராவண, மேலே இருக்கிற பெருமான் பாடலுக்கு இறங்குவான், நீ பாடுன்னு. அவன் சங்கீதம் பூரா, சங்கீதம் பூரா தெரிஞ்சவன் தம்பூரா இல்லை. சங்கீதம் பூரா தெரியும், தம்பூரா இல்லை. என்ன செய்வான்? 10 தலையிலே ஒரு தலையை கிள்ளினான், ஒரு கையை ஒடித்து மாட்டினான், நரம்புகளை மீட்டினான், சுருத்தி

தேவதேவா மகாதேவா என்று உள்ளம் குழைந்து உருகி பாடினான். சுவாமி அருள் புரிந்தார். வெளியே வந்தான். வாளும் நாளும் கொடுத்து அருளினார். ராவணன் பாடி உய்ந்தனன், பண்டை இராவணன் பாடி உய்ந்தனன் என்பது தமிழ் வேதம். அவன் வாழ்ந்ததனாலே உலகம் தாழ்ந்தது. துஷ்டர்கள் வாழ்ந்தால் சாதுக்களுக்கு துன்பம். தேள் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்தால் 1000 பேரை கொட்டும். இந்த துஷ்டனை பாடி வாழ்வதற்கு துணை செய்தவர் வாகீச முனிவர். துஷ்டனுக்கு உதவி செய்தார் அந்த வாகீசர் தான் திருநாவுக்கரசராக வருகிறார். ராவணனுக்கு உதவி செய்த பாவம் நாவுக்கரசராக வருகிறார் என்று சேர்க்கிறார்

அந்த திருநாவுக்கரசர் சுவாமியுடைய பெருமையை ஒரு நாவினாலே உரை செய்ய உண்ணாமை உணராத நான் எங்கனம் பாடுவேன் என்று திகைக்கின்றார் சேக்கிழார் பெருமான். திருமுனைப்பாடி நாடு திருமுனைப்பாடி என்று ஒரு நாடு உண்டு. அந்த நாட்டிலே இரண்டு சமய குறவர்கள் தோன்றினார்கள். பெரியவர்கள் தோன்றுகின்ற அந்த ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை வரும். மெய்கண்டார் தோன்றியதினாலே பெண்ணாகடத்துக்கு சிறப்பு. ராமானுஜர் அவதரித்ததினாலே ஸ்ரீ பெரும்பூதூருக்கு சிறப்பு. சங்கரர் தோன்றியதினாலே காலடிக்கு பெருமை. மகான்கள் பிறந்தால் அந்த ஊருக்கு பெருமை. இப்ப திருமுனைப்பாடி நாட்டிலே இரண்டு மகான்கள் தோன்றினார்கள்.

தெய்வீகமான தமிழ். மரந்தரு தீ நெறி மாற மணி கண்டர் வாய்மை நெறி

0: ஆனால் நம்மளவோ பெருலையில் சிறந்த திருமுனைப்பாடி சிறம்பாடு சீர்பாடு
1: இரண்டு பெருமக்கள் தோன்றிய அந்த திருநாட்டை

0: புகழ்ந்து பாடுவது மிகவும் அரிதுன்னு சொன்னார் சேக்கிழார். அத்தகைய திருமுனைப்பாடி நாட்டிலே எல்லா ஊர்களும் உயர்ந்த ஊர். அங்கே
1: சைவ நேரி ஏழுலகம் பாலிக்கும் தன்மையினால் தெய்வ நேரி சிவம் பெருக்கும் திருவாமூர் திருவாமூர்.
0: ஏழு உலகங்களுக்கும் சைவ நெறியை பாலிக்கின்ற திருவாமூர் திருவாமூர் என்று ஒரு

மூர் ஏழு உலகங்களுக்கும் சைவ நெறியை பாலிக்கின்ற திருவாமூர் திருவாமூர் என்று ஒரு சிறிய திருத்தலம். அந்த திருவாமூரிலே வேளாளர் குலத்திலே குறுக்கையர் குடியிலே புகழனார் புகழனார் என்று ஒரு பெரியவர் தோன்றினார். குறைந்தது நம்முடைய புகழ் 10 மைல் போகணும். தோன்றில் புகழோடு தோன்றுக, அகுதில்லார் தோன்றலில் தோன்றாமை நன்று. ஒருவர் வந்து ஒரு வீட்டில் அழைப்பார், சிங்காரம் சிங்காரம் இங்கே ஒத்துணை இல்லையான்னு பின்கட்டுன்னு அவர் வருவார், பாருங்க நான் இங்கே தான் இருக்கிறேன். பின்கட்டு சிங்காரம் முன்கட்டுக்கு தெரியாது, பேர் சிங்காரம், என்ன வாழ்வு. குறைந்தது 10 மைல் புகழை நீட்டணும். இவர் திக்கு எட்டும் புகழை நீட்டினார், புகழனார். அவர் மனைவியார் மாதினியார், மாதி இனியார், மாதி இனி யார், அவர்களை தவிர சிறந்த மாதி இனி யார். அத்தகைய மாதினியார் மணி வயிற்றிலே லட்சுமி தேவி தோன்றியது போலே

லட்சுமி தேவி போலே திலகவதியார் பிறந்தார்கள். பெண் உலகத்துக்கே அவர்கள் திலகம் போன்றவர்கள். 5 ஆண்டுகளுக்கு அப்பாலே ஒரு குழந்தைக்கும் மறு குழந்தைக்கும் நடுவில் 5 ஆண்டுகள் இருக்கின்றன, இருக்க வேண்டும். எது பெரியது எது சிறியது என்று கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற போல இருக்கக்கூடாது. அதை சேக்கிழார் சொன்னார்.

தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல் பின் மலரு மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் வந்து அவதாரம் செய்தார். திலகவதியார் பிறந்து 5 ஆண்டுகளுக்கு அப்பாலே சிவஞான கதிராக

சுவாமிகள் அவதரித்தார்கள். மருள் நீக்கியார் என்று பிள்ளை திருநாமம் இட்டார்கள். எல்லா கலைகளையும் கற்று உணர்ந்தார். சில பேருக்கு ஞானம் வருவது கற்பூர புத்தி, கற்பூரத்தில் தீ வைக்கிறார்கள். கொஞ்சம் பேருக்கு ஞானம் வருவது கரிப்புத்தி, அடுப்பு கறி கொட்டி மேலே கொஞ்சம் நெருப்பு வச்சு விசிறி விட்டாதான் கனையும். அப்படி காலை மாலை டியூஷன் வாத்தியார் வந்து கொஞ்சம் விசிறி விட்டாதான் மண்டையில் ஏறும். அதெல்லாம் கரிப்புத்தி. சிலது கதலித்தண்டு புத்தி. வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளோ சுலபம். அஞ்சாறு ஆண்டுகள் அந்த நாக்காலில் உட்காந்து பாலிஷ் போட்டுருப்பேன். கற்பூர புத்தி, கரிப்புத்தி, கதலித்தண்டு புத்தின்னு. இவர் கற்பூர புத்தி. ஜென்மாந்திர சுகிருதம் வள்ளத்திலே வெள்ளம் வந்து தங்குவது போலே சகல கலைகளும் வல்லவராக ஆனார் மருள் நீக்கியார். அவருடைய உடன் பிறந்த தமக்கையார் திலகவதியாரை குலம் நலம் எல்லாம் பொருந்திய கலிப்பகையாருக்கு மனம் பேசினார்கள். இன்னும் திருமணம் ஆகவில்லை. அந்த கலிப்பகையார் சேனையிலே தளபதியாக இருந்தார். வடக்கே அரசர்கள் போருக்கு அழைத்ததனாலே அந்த கலிப்பகையார் வடநாட்டுக்கு போருக்கு போனார். இங்கே நோய்வாய்ப்பட்டு புகழனார் சிவன் திருவடி சேர்ந்தார். கணவனார் மாண்ட அந்த கணமே உயிர் விட்டு விட்டார்கள் மாதினியார். திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் மிக மிக வருந்தினார்கள். யார் ஆற்றும் நாளாற்றும்னு பழமொழி. அந்த நிலையிலே கலிப்பகையார் போருக்கு போனவர் உயிர் கொடுத்து புகழ் பெற்றார். அவருக்கு தம்மை மனம் பேசிய காரணத்தினாலே இனி யாரையும் மணக்க மாட்டேன் என்று நெருப்பிலே விடத் தொடங்கினார் திலகவதியார். தம்பியார் கோ என்று கதறி அழுதார். நீங்கள் மாண்டா நானும்

கொண்டு போவேன்னு. தம்பியார் உளராக, தம்பியார் வாழ வேண்டும் என்ற தயவினாலே அம்பன் மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி திலகவதியார் கைம்பெண் விரதத்தை அனுஷ்டித்தார். தேச நிலையாமை அறிந்த மருள் நீக்கியார் நந்தனவனங்கள் வைத்தார், திருக்குளம் வெட்டினார், பள்ளிகள் அமைத்தார், சிறந்த தண்ணீர் பந்தல் வைத்தார், அநேக அறங்களை செய்கின்றார்.

0: வேண்டுவன மகிழ்ந்தளித்தும் இருந்தளித்தும் நாவலுக்கு வளம் பெருக நல்கியும் நானிலத்துள்ளோர் யாவருக்கும் தவிராத இகை வினை துறை நின்றாரு.
1: இதுவரை திருநாவுக்கரசர் இலக்கிய பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். நிகழ்ச்சி ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெற்றது.
2: இனி திருவிளையாடல் படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடலை கேட்கலாம்.
3: இசை

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இன்று கோட்டீஸ்வர ஐயர் இயற்றிய கீர்த்தனைகள் இடம்பெறும். முதலில் பாவும் பரமரச பண்ணும் என்ற சண்முகர் துதி விருத்தம், தொடர்ந்து சாமி நீயே கதி கேதாரகௌளராக வர்ணம் ஆதிதாளம்.

நேரம் இப்பொழுது 9:31. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூத்தம் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் கோட்டீஸ்வர ஐயர் இயற்றிய கீர்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்து ஸ்ருங்கார குமர வருணப்பிரியா ராகம் ஆதி தாளம்.

இடம்பெற கேட்டீர்கள். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 10:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது இடம்பெறுவது முத்துச்சிதறல். முதல் பாடல் வீட்டுக்கு வீடு படத்திலிருந்து.

மத்தியாலை 770 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் யாரோ அழைக்கிறார்கள் படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: தேவையான பராமரிப்பு முறைகள் குறித்து அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ அல்லது பல வருடம் அனுபவம் உள்ள செல்லப்பிராணி வளர்ப்பவர்களிடமோ நாம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு அந்த செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
0: சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து
2: அக்ரோ டூரிசம்ன்றது வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, பயிர் விளைவிக்கிற மட்டும் விவசாயியுடைய இது இல்லை. அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட். நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு அக்ரோ டூரிசம்.
0: வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: முத்துச்சிதறல் திறமெடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில், சுவரில்லாத சித்திரங்கள் படத்திலிருந்து.

இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020?

0: 20 பிரேக்.
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 20-20 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்து சிதறல் நிகழ்ச்சிகள். அடுத்து தர்ம யுத்தம் படத்திற்காக ஒலிப்பது மலேசியா வாசுதேவன் குரல்.

0: ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அசனமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: முத்துச்சிதறல் நிகழ்ச்சிக்கு நிறைவாக ரோசாப்பூர் அவிக்கைக்காரி. படத்திற்காக ஒலிப்பது SP பாலசுப்ரமணியம், SP சைலஜா. குரல்கள்

இடம்பெற்றது முத்துச்சிதறல். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11:15. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் வெற்றி விழா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் இனி வருஷம் 16 திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியுள்ள பாடல்.
1: சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம் சரிகட தூம்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

11:11 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் இனி புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 11:20 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி வாய்க்கொழுப்பு திரைப்படத்திற்காக டி.எல். தியாகராஜன், லலிதா பாடியுள்ள பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டி

0: மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 11:31. நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: நேரம் 11:36:38. நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக அருண்மொழி எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: தேவையான பராமரிப்பு முறைகள் குறித்து அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ அல்லது பல வருடம் அனுபவம் உள்ள செல்லப்பிராணி வளர்ப்பவர்களிடமோ நாம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு அந்த செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
0: சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து
2: அக்ரோ டூரிசம்ன்றது வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, பயிர் விளைவிக்கிற மட்டும் விவசாயியுடைய இது இல்லை. அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட். நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த அக்ரோ டூரிசம்.
0: வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 11:49. நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக மனு சித்ரா பாடியுள்ள பாடல்.

நேரம் 11:54 10 நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் நிறைவாக நியாயதராசு திரைப்படத்திற்காக மனோ பாடியுள்ள பாடல்

0: நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: சங்கீத சாரல் பி விக்ரம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். எம் விஜய் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி மாற்றுத்திறனாளிகள் தன்னிறைவு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 இன்னுயிர் தோழி, உடற்தகுதி பயிற்சியாளர் அனுபமா கோபால் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாபதி. 2:15 திரைகானம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. பகவத்கீதையின் சாராம்சம், பிரியா ஸ்ரீராம் அவர்களின் உரை. 2:55 வானிலை. மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி.

0: தர்சன் ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன். 7:25 பண்ணைச்செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெரு விலங்குகள் பராமரிப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துகள். 8:05 9:15 திரைகாலம். 9:30 அறிவியல் நேரம். இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற ISRO விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. 101.4 ரெயின்போ பண்பலையில் பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர். இதில் தேசிய கண்தான இருவார அனுசரிப்பை ஒட்டி கண் மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் ஒலிபரப்பாகும். 100.1 FM கோல்டில் பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு. மாலை 5 மணிக்கு அரங்கு செயல் டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு. மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல். மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 சிறுவர் சோலையில் நெகிழி இல்லா சமூகம். AS தேவதர்ஷன் வழங்கும் முறை, சங்கீதம் சந்தோஷம், மகிதா விக்னேஷ் வழங்கும் வீணைசை, நீதிக்கதைகள் சொல்பவர் UI ஹன்சிகா, நீர் பாதுகாப்பு பற்றி ஆர் ஹம்சினி வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 மணி டாக். 9:45 மந்தன். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். இந்த 5 நிகழ்ச்சிகளும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi hailed the decade-long success of service of Unified Payment Interface. In a social media post, Mr. Modi marked UPI as a major turning point in India's digital payments journey. Calling the countrymen to share their UPI experience, he stated that the sheer scale and reach of UPI is something every Indian must be proud of. The United Payments Interface UPI has completed 10 years of transforming digital payments and has emerged as the backbone of India's digital payments ecosystem. UPI, which was launched on the 25th of August 2016, has surged almost 13,000-fold in transaction volume. The Finance Ministry said the annual transaction volume expanded from just 1.78 crore transactions in 2016-17 to over 24,162 crore transactions in 2025-26. The National Security Advisor and Special Representative on the India-China boundary question, Ajit Doval, today called on Vice President of the People's Republic of China, Han Cheng. In a social media post, the Embassy of India in Beijing said prior to the 25th round of the Special

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை பி விக்ரம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். எம் விஜய் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த பண பரிவர்த்தனை முறை அனைத்து மக்களையும் சென்றடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் UPI பண பரிமாற்றம் தொடர்பான மக்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 25 தொடங்கப்பட்ட UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தற்போது 13,000 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த 2016-17 நிதி

0: ஆண்டில் 1,78,00,000 இருந்த யுபிஐ பண பரிவர்த்தனை எண்ணிக்கை சென்ற நிதியாண்டில் 24,162 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2016 7,000 கோடி ரூபாயாக இருந்த பண பரிவர்த்தனை சென்ற ஆண்டு 3,314,00,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ், இலங்கை, சிங்கப்பூர், கத்தார் உள்ளிட்ட 11 நாடுகளில் யுபிஐ ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பில் யுபிஐ ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பணப்பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சிறு வணிகர்கள் முதல் கடைகள், வர்த்தகர்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் வரை பணப்பரிவர்த்தனைக்காக யுபிஐ பணப்பரிமாற்றத்தை பயன்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையின் முன்னேற்றத்தில் யுபிஐயின் பங்கு முக்கியமானது என்று டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் மூலம் சிறு வணிகர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். பண பரிவர்த்தனைக்கு இது எளிதான முறை என்று தர்மபுரி மாவட்ட மக்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் சக்திவேல், நான் தர்மபுரியில இருந்து பேசுறேங்க. கடந்த 10 வருடங்களா யுபிஐ ஆப் மூலமா தான் நம்ம வந்து நிறைய பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கன்வீனியன்டா இருக்கு. சட்டனி ஏதோ ஒரு இடத்துல சில்லறை தட்டுப்பாடு வரும் பொழுது இது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு வசதியா இருக்கு. செலவு பண்ணணும் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்கன்ற பட்சத்தில் இதை நமக்கு அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையா இருக்கு. யாரையும் நம்ம எதிர்பார்த்து பணமாவோ இல்ல சில்லறை தேவைப்படுதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயமா தான் இருக்கு.
2: என்னோட பேர் கோபி, தர்மபுரி மாவட்டம். நான் கடைக்கு போனாவே காய்கறி கடையில பால் எதுவா இருந்தாலும் நான் யுபிஐ மட்டும்தான் பயன்படுத்தி பரிவர்த்தனை பண்றேன். கேஷ் கொடுக்கறது இல்ல. எனக்கு இது ரொம்ப சுலபமா இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இரவு நேரத்துல கூட நான் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு.
3: எனது பெயர் முனிராஜன், தர்மபுரி மாவட்டம். நான் யுபிஐ வந்து ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் எந்த கடைக்கு போனாலும் யுபிஐ ஸ்கேன் மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு.
0: நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கட்டுரையில் கேள்விகளை எழுப்பவும் போராட்டம் நடத்தவும் உரிமை இருப்பதாக கூறிய அவர், நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்க அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார். நாடாளுமன்றம் என்பது அரசியல் கட்சிகளுடையது அல்ல, மக்களுடையது என்று நினைவிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளுடன் அரசு ஆலோசனை மேற்கொண்டதையும் திரு கிரண் ரிஜிஜூ சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் வாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, அடுத்த மாதத்தில் இது செயல்பட தொடங்கும் என்று கூறினார். இதுவரை 200 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 100 பேர் கொல்கத்தாவிலும், 50 பேர் மலைப்பகுதிகளிலும், 50 பேர் கடலோரப் பகுதிகளிலும் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவின் அடிப்படையில் இந்த அர்ஜுன் வாகினி பேரிடர் படை தொடங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். தீயணைப்புத்துறை, வனத்துறை, காவல்துறை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் அக்னி வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இன்று அந்நாட்டு துணை அதிபர் ஹான் ஜெங்குடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சீனாவிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்பு குழு கூட்டத்தில் எல்லைப் பகுதியில் அமைதியை மேற்கொள்ள முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: அமெரிக்காவில் H-1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத் துறை பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் H-1B விசாக்கு தேவையான கட்டணத்திற்கு அதிகமாக இந்த புதிய கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. இது நடைமுறைக்கு வந்தால் வருடத்தில் 880 கோடி டாலர் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்கு செலவிடும் நிதியை ஈடு செய்ய இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகளை எதிர்கொள்ள ஈரான் 2 ஆண்டு சிறப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் நிதியமைச்சர் அலி மதனி ஜாதேக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள ஈரான் தயாராகி வருவதாக தெரிவித்தார். வளைகுடா பகுதிகளிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படும் என்று கூறிய ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக ஈரான் உடனான அனைத்து பொருளாதார உறவுகளையும் நிறுத்தப்போவதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன் அறிவித்திருந்தார். கப்பல், விமான போக்குவரத்து, தொழில்நுட்பம், தங்கம், மின்னணு துறைகளில் ஈரான் மீது வர்த்தக தடை விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். பஞ்சாபில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி 117 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் கட்சியின் மண்டல கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள பஞ்சாப் சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக கட்சி உறுப்பினர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இக்கூட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரளம் மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதன் முன்னோடியாக இன்று உத்திராட பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மக்கள் சந்தைகளில் சென்று திருவோணத்திற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் புத்தாடைகள் உள்ளிட்டவற்றை வாங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்கள் வீடுகளில் பூக்கோலம் போட்டு அலங்கரித்து ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கேரளம் அரசு சார்பாக ஓணம் மற்றும் சுற்றுலா வார விழா நேற்று தொடங்கியது. இதனையொட்டி தலைநகர் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவில், குருவாயூரப்பன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பீகாரில் மழை வெள்ளத்தால் தலைநகர் பட்னா உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் கங்கை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாகல்பூர், பெகுசராய் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். ஒடிஷாவில் படிப்படியாக மழை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக கனமழை பெய்து வரும் பகுதியில் மழை வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளதால் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இந்திய பந்து வீச்சாளர் பிரசாத் கிருஷ்ணா 3 விக்கெட்களை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகனி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 35 நொடி. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை தென் தமிழ்நாடு கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, கன்னியாகுமரி கடல் பகுதிகள், தென்கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், கர்நாடகா கேரளா கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு கடல் பகுதிகள், வட ஆந்திர கடலோரப் பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை பாடல்கள். முதலில் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை ஒலித்தவை மெல்லிசை பாடல்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 1 மணி. ஆகாஷ்வாணி. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்றைக்கு இடம்பெறுவது,
1: நேர்களினி திவ்யாங்ஜான் ஸ்வாம்லான் யோஜனா குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
2: ஊரக பகுதிகளில் வாழும் ஏழை குடும்பங்கள் வருமானம் ஈட்டி தரும் வழிகளை விரிவுபடுத்தி தருவதே இந்த யோஜனாவின் முக்கிய நோக்கம். மேலும் கிராமப்புற இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளுக்கு உதவுவது போன்ற சேவைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக 15 முதல் 35 வயது வரை உடைய இளைஞர்கள் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். தேவைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இந்திய அரசின் சமூக பொருளாதார திட்டங்களுடன் இணைந்து இந்த யோஜனா செயல்படுகிறது. டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா போன்ற திட்டங்களுடன் ஒருங்கிணைந்து இந்த திறன் வளர்ப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. சரியான கல்வியும் தேவையான திறன்களும் இல்லாமல் ஊரக பகுதி இளைஞர்கள் பல தடைகளை சந்திக்கின்றனர். இது போன்ற இளைஞர்களுக்கான இந்த யோஜனா திறன் வளர்ப்பு பயிற்சிகளுக்கு நிதியளித்து உதவுகிறது. பயிற்சி நிறைவில் அவர்களுக்கு வேலைக்கான உத்தரவாதமும் வெளிநாடுகளிலும் வாய்ப்புகள் கண்டறிந்து அளிக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தை மத்திய அரசின் அமைச்சகம் நிர்வகித்து வருகிறது. பயிற்சிகள் அளிப்பதற்கு 24 முக்கிய துறைகள் கண்டறியப்பட்டு அதற்கேற்ப திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இது போன்ற திட்டங்கள் மூலம் ஆத்ம நிர்பர் பாரத் என்ற சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இயலும் என மத்திய அரசு நம்புகிறது. காரணம், சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார ஆய்வில் 500,000 திறன் பெற்ற தொழிலாளர்களுக்கான தேவை வரும் காலங்களில் அதிகரிக்கும் என தெரிய வந்துள்ளது. தகுதியுடைய ஆசிரியர்கள் இந்த திறன் பயிற்சிகளை வழங்குகின்றனர். மேலும் இவர்களுக்கு கணினி பயிற்சியும் ஆங்கில பேச்சாற்றல் உள்ளிட்ட பிற வாழ்வியல் பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. இந்த பயிற்சிகள் முற்றிலும் இலவசம் என்பது கூடுதல் சிறப்பு. புத்தகங்கள், சீருடை உள்ளிட்ட இந்த கல்வி காலத்திற்கு தேவையான அனைத்தும் இலவசமாக அளிக்கப்படுகின்றன. தனது வாழ்விடத்திலிருந்து வெளியே சென்று பயிற்சி பெறும் நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கான தங்குமிடம், உணவு உள்ளிட்டவையும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. பயிற்சி பெற விரும்புவது ஒரு பெண்ணாகவோ, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சார்ந்தவராகவோ, மாற்றுத்திறனாளியாகவோ இருப்பின் அவருக்கு அதிகபட்ச வயது 45

0: ஐந்து என்ற தளர்வும் அளிக்கப்படுகிறது. அதற்கு சான்றாக அவர்களிடத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருப்பதற்கான பிபிஎல் அட்டை, ரேஷன் அட்டை, ராஷ்டிரிய ஸ்வஸ்திய பீமா யோஜனா அட்டை, சுய உதவிக்குழு அட்டை, ஊரக வேலைவாய்ப்பு திட்ட அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை வைத்திருக்க வேண்டும். ஊரக வேலைவாய்ப்பு சான்று அளிப்பவர்கள் குறைந்தபட்சம் 15 நாட்களுக்காவது அதில் பணிகள் மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பது அவசியம். சுகாதாரம், வர்த்தகம், தங்குமிடங்களில் விருந்தினர் உபசரிப்பு, வாகன பராமரிப்பு, கட்டுமானங்கள், நகைகள் வடிவமைப்பு, தோல் பொருள்கள் தயாரித்தல், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் உள்ளிட்டவற்றில் பயிற்சிகள் பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்ப அளிக்கப்படுகின்றன. இதனை வழங்க ஏதுவாக தேசிய முகமைகள் உருவாக்கப்பட்டு பயிற்சிகளின் தேவைகள், பாடத்திட்டங்கள் போன்றவை உருவாக்கப்படுகின்றன. இளைஞர்கள் அதிகளவில் முன்வந்து இந்த தீன்தயாள் உபாத்யாய் கிராமீன் கௌசல்ய திட்டத்தில் இணைந்து பயன்பெற வேண்டும் என்பதே மத்திய அரசின் எதிர்பார்ப்பு.
1: நேயர்கள், இதுவரை திவ்யஞ்சான் ஸ்வாம்லான் யோஜனா குறித்த சுற்றுரை கேட்டீர்கள்.
2: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைன்க்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

0: economic and financial partnerships, deepening investment linkages, and advancing cooperation on shared global economic priorities. During her visit to Toronto, Ms. Sitharaman will participate in the inaugural Economic and Financial Dialogue with her Canadian counterpart, François-Philippe Champagne. She will also hold interactions with the Indian diaspora in Toronto. During the second leg of her visit to the United States, Ms. Sitharaman will travel to Chicago, Asheville, and New York. Union Communications Minister Jyotiraditya Sindhya has said India's digital connectivity journey will not be defined merely by connecting people, but by ensuring that the networks are trusted, secure, and resilient. Addressing the 43rd Foundation Day of the Centre for Development of Telematics, CDOT, in New Delhi today, Mr. Sindhya lauded CDOT for its pivotal role in the country's telecom transformation. Mr. Sindhya expressed confidence that with the contribution of CDOT, India can now lead the world in 6G. The centre has empowered the West Bengal government to conduct hearings under the Citizenship Amendment Act and issue citizenship certificates to eligible applicants. The Union Home Ministry has issued a gazette notification in this regard. Chief Minister Shubhendu Adhikari told reporters that 23,000 people have so far been recognised as eligible and issued citizenship certificates out of around 2,30,000 applicants. The U.S. Department of Homeland Security, DHS, has proposed a new $1,03,265 fee on top of existing costs for all H-1B CAP subject petitions, including those for advanced degree holders. DHS estimates the fee would generate approximately $8.8 billion annually based on a projected 85,000 H-1B CAP subject petitions. According to the press release issued by DHS, the additional fee would not apply to H-1B petitions that are not subject to the cap. In men's cricket, Sri Lanka and India match was stopped due to a wet outfield on day 3 of the second test in Colombo. Sri Lanka trailing by 373 runs. And with that, we end this news bulletin.
1: நேரம் இப்போது 1:10.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி.
3: ஃபிட்னஸ் கோச், ஃபிட்னஸ் ட்ரெய்னர், இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும் மேம்?
4: ஸோ இதை ஆன்சர் பண்ணணுனாக்கா நீங்கள் நிறைய லெவல்ஸ் அந்த மாதிரி யோசிக்கணும். இது எப்படி கம்பேர் பண்ணலான்னாக்கா, இப்போ ஒருத்தங்க வந்து 5 இயர்ஸ் MBBS படிச்சுட்டு டாக்டராக இருக்காங்க.
3: ஓகே.
4: அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறாங்க, நிறைய வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனை யோசிங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கணுங்கிறது வந்து மேண்டட்ரி கிடையாது. இப்போ நான் ஜிம்மில் போய் எனக்கு எல்லா எக்ஸசைஸும் தெரியும், ஒரு 5 வருஷம் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், பார்க்குறதுக்கு ரீசனபிளாக, இப்போது இஃப் ஐ எம் அ மேன், ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் மசில்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னாக்கா, நிறைய பேர் ஃபிட்னஸ் நான் வந்து ட்ரெயினராக ஆ போகிறேன், நான் இந்த கெரியராக சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஜிம்மில் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய ஜிம்ஸில் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ட்ரெயினராக இருக்கிறதுக்கு. ஸோ அங்கே இருக்கிற கிளைண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி அப்படி தான் ஆரம்பிப்பாங்க கெரியர்.
3: Train lessons, you tell them what
4: exercise பண்ணணும். ஆமாம், எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு அவங்க எழுதணும். அது வந்து இப்போ நீங்கள் வரீங்கன்னுனாக்கா நான் உங்களுக்கு கேட்பேன், உங்களுக்கு என்ன வயசு இருக்குது, உங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி நான் பண்ணணும். பண்ணினாதான் எனக்கு தெரியும் உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ நிறைய இடத்துல பார்த்தோன்னா நீங்கள் ஜிம்முக்கு வந்தாக்கா நான் ட்ரெயினே பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா நானே எஸ்யூம் பண்ணிப்பேன் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணலன்னா கூட நிறைய பேருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. இப்போ யாரால் யோசிக்க முடிஞ்சது என்னால் ஒரு 25 லிட்டர் பபுள் டாப்பை தூக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம பிறக்கும் போதே யாரும் நமக்கு சொல்லலைல்ல. ஒரு நாளைக்கு அதை வாசலில் விட்டுட்டு போயிட்டான், என்னால் உள்ளே தூக்கி வைக்கணும் அப்படிங்கிறப்போ நம்மளே தானே தூக்கி உள்ளே வைக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த் இருக்குது, அது எவ்வளோ இருக்குங்கிற அந்த அசஸ்மெண்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயினர் பண்ண வேண்டியது. அது பண்ணினாக்கா ஒரு ஐடியா கிடைக்கும், அதுலேருந்து நான் உங்களை வந்து எப்படி பெட்டராக ஆக்கணுங்கிறது தான் ப்ரிஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவேன்.

0: ஒரு இது ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்கும், என்னெல்லாம் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணணும், நீங்கள் வாரத்தில் 3 நாள் பண்ணணுமா 4 நாள் பண்ணணுமா, அதுலேருந்து தான் ஆரம்பிக்கும் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்.
1: ஸோ நான் ஒரு ஃபிட்னஸ் கோச் கிட்ட போனேன்னா முதல்ல அவங்க என்னுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ரெண்டாவது என்னை வந்து அசஸ் பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணிட்டு எனக்கான தேவை என்ன எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கும்ன்றதை அவங்க முடிவு பண்ணி எனக்கு கைட் பண்ணுவாங்க. தட் வில் பி த ரோல் ஆஃப் அ ஃபிட்னஸ் கோச்.
0: ஆமாம், ஆரம்ப லெவல்ல.
1: ஓகே,
0: பட் இதுவே நீங்க இதை வந்து ஒரு வருஷம் நீங்க பண்றீங்கன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க, உங்களுக்கு இந்த ட்ரெய்னர் ஆஃப்டர் சம் டைம் வந்து நீங்க உங்களுக்கு ப்ரோக்ரஸ் வந்து அவ்வளவு ஜாஸ்தி கிடைக்காது. ஸோ ட்ரெய்னர்ஸ்லயே நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஸோ கோச்னு நீங்க போனீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெயின் பண்றது வந்து ஒரு 24 hoursல 1 hour தான். அந்த 1 hourல நான் என்ன கொடுக்குறேங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தராது. அப்படின்னா அந்த கோச் என்ன செய்யணும், நீங்கள் எப்படி தூங்குறீங்கிற அசஸ்மெண்ட் பண்ணணும், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிற அசஸ்மெண்ட் பண்ணணும், உங்களுக்கு என்ன மாதிரி வேலை இருக்குதுன்னு நான் அசஸ் பண்ணணும் இல்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 25-year-old லேடி, உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது, நான் வந்து சொல்ல முடியாது இல்லை நீ ராத்திரியெல்லாம் 8 மணி நேரம் தூங்கு அப்புறம் தூங்கிட்டு ஜிம்முக்கு வான்னு நான் சொல்ல முடியாது இல்லை. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு நான் புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை கோச் பண்ணுறது தான் கோச்சுங்கிற நெக்ஸ்ட் லெவல்.
1: ஓகே,
0: அது நீங்கள் ஆரம்பத்துலேயே ஒரு கோச்சுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணி இல்லை ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இது ப்ரோக்ரெஸ் உங்களுக்கு இருக்கா. இல்லைன்னா அவங்க கேட்டாக்கா நீங்கள் உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு கோல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்கா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க. வெயிட் லூஸ் பண்ணுறது மட்டும்தான் நிறைய பேர் கோல்ஸ்னு வச்சுருக்காங்க. எனக்கு 8 மணி நேரம் தூங்கணும், அதுவே ஒரு கோல் தானே. அது எக்ஸசைஸால் நான் உங்களுக்கு எப்படி அதை ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது தான் நான் யோசிக்கணும் கோச்சா. இல்லை எனக்கு வந்து நிறைய ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்குது, உங்களால் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கே அந்த அவேர்னஸ் இருந்தால் தானே.
1: என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த ஃபிட்னஸ் ட்ரெய்னர் இந்த வார்த்தையெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் உரித்தானதுன்னு ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் நிறைய பேர் மனசில் இருக்குது. அவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க ஆக்டிவாக, அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோச் தேவைப்படுது, ஃபிட்னஸ் கோச் எல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னப்பா ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கிறேன், நான் டெய்லி வீட்டு வேலை செய்கிறேன். அதுவும் நம்ம இல்லத்தரசிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்க சொல்கிற ஒரு காமன் டைலாக், வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் செய்கிறேன் அதுவே எக்ஸசைஸ் தான், அதை தாண்டி ஒரு எக்ஸசைஸ் எனக்கு வேணுமா அப்படிங்கிற டைலாக் இருக்கும். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
0: நல்ல குவெஸ்டன். 2 questions நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து நம்மளோட இந்த ட்ரெய்னருங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் வந்தது. அது எப்படின்னாக்கா ஸ்கூலில் காலேஜில் நம்மளோட டீம்ஸில் டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்னு ஆரம்பித்தாங்க. அவங்க அந்த பசங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ட்ரெயினர் தேவைப்பட்டது. அவங்க ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் கிரிக்கெட்டோ கபடியோ ஃபுட்பாலோ எதுனாலுமே அந்த இதில் ட்ரெயின் பண்ணி அந்த பசங்களை நேஷ்னல் காம்படிஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், டிஸ்ட்ரிக் லெவல் காம்படிஷன்ஸ்லாம் வந்து அவங்கள ஜெயிக்கிறதுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணாங்க. இதுவே மொல்ல மொல்ல வந்து நம்ம ஜென்ரல் பாப்புலேஷன்னு சொல்கிற உங்களை என்ன மாதிரி இதை கேட்குற நிறைய பேர் மாதிரி எல்லாருக்குமே இது தேவை. இப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ணினா நான் பெட்டராக இருக்க முடியுங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது படித்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து செய்யறதுக்கு தான் ஃபிட்னஸ் ட்ரெய்னர்ஸ்னு இருக்காங்க. ஸோ அவங்கள போய் அப்ரோச் பண்ணி நம்ம பண்ணுறது தான் முறை. இது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் நிறைய வேலை செய்கிறேன் வீட்டில், பெண்கள் சொல்கிறது நிறையா. இதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு பதில் இது தான், ஒன்றுமே செய்யாமல் பெட்டில் படுத்துட்டோ இல்லை சேரில் உட்காந்துட்டு டிவி பார்க்கறத விட வீட்டு வேலை செய்கிறது நல்லது. அது நிறைய பெண்கள் நிறைய செய்கிறாங்க, கிராமத்தில் டவுனில் சிட்டியில் கூட நிறைய பேர் செய்கிறாங்க. பட் இது போருமா அப்படின்னு கேட்டாக்கா போகவே போகாது. அது எதனாலன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம செய்கிற நிறைய வேலை நின்றுட்டு செய்கிறோம். இப்போ காய்கறி வந்து நான் என்னோடய ஊரில் என்னோடய பாட்டி வீட்டில் காய்கறி வந்து கீழே உட்காந்து அருவாமனையில் நறுக்கிட்ட ஒரு காலம் இருந்தது. அப்புறம் நான் டவுனுக்கு வந்து சிட்டிக்கு வந்து கட்டிங் போர்டில் வந்து கத்தியை வச்சு கட் பண்ணுற காலம் போய் இப்போ மெஷினே எனக்கு கட் பண்ணி கொடுக்கறது. இல்லைனா நான் கடையில் ஒரு 10 ரூபா ஜாஸ்தி கொடுத்தாக்கா கடையிலேயே எனக்கு வெட்டி அந்த காய்கறியை கொடுக்குறாங்க. நான் வீட்டில் வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதை சாம்பார் பண்ணி நான் சாப்பிட்றேன். இப்போ நம்ம செய்கிற வேலை எல்லாமே நின்றுட்டு செய்கிற வேலை மாதிரி இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம செய்கிற எல்லா வேலையுமே சரி, நான் பெருக்கி துடைக்கிறேன், குனியறேன், பாத்ரூம் அலமுறேன்னு சொல்லுவாங்க, துணி துவைக்கிறேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாமே நான் ஒத்துக்கிறேன். பட் இது போறவே போறாது. ஏன்னா நீங்க ஒரு 5 வருஷம் இதே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பழகி போயிடும். ரெகுலரா பண்றது. இப்போ நம்ம எப்படி வந்து இது பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னா அது நம்ம வேற மாதிரி ஒரு ஸ்டிமுலஸ்னு சொல்ற ஒரு இது பண்ணினாதான் அது பெட்டர் ஆகும். இப்போ 1 கிலோமீட்டர் வந்து நீங்கள் நடக்கிறீங்கன்னு வைங்க, இது முதல் நாள் நீங்கள் நடக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு வாரம் நடக்கிறீங்க ஒரு கிலோமீட்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது ஒரு மாதம் நடக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். இதுவே வருஷ கணக்கு ஒரு கிலோமீட்டர் தான் நீங்கள் நடக்கிறீங்கன்னா

0: உங்களை தூங்கி எழுப்பினா கூட உங்களால் இது நடக்க முடியும். அப்போ நீங்கள் ப்ரோக்ரெஸ் இது எப்படி நீங்கள் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்றிலே நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்கணும் இல்லை கிலோமீட்டர் அதிகப்படுத்தணும். இதுதான் நம்ம ரெகுலர் பெண்கள் சொல்கிற வேலையெல்லாம். அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்குது நமக்கு, அது ஒன்று. இன்னொன்று வந்து, நம்ம முன்னாடி சொன்ன அந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் பற்றி நம்ம பேசும்போது, நிறைய ரிசர்ச் இப்போ செய்கிறாங்க, பெண்கள் வந்து வெயிட் தூக்கி லிஃப்ட் பண்ணி செஞ்சாதான் நமக்கு அந்த ஹார்மோனல் பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு.
1: வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரெண்டும் வேற வேறையா ஒன்றா? மேம்
0: ஒன்று தான். இப்போ வெயிட் லிஃப்ட் பண்ணினா நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அதனால அது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சொல்கிறோம். அது எல்லாருமே செய்யணும், ஆண்கள் செய்யணும், பெண்கள் செய்யணும், எல்லாருமே செய்யணும்.
1: பெண்கள் நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களுக்கு மசில்ஸ் வந்து ஆண்களை போல ஒரு உடலமைப்பு வந்துருது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா?
0: சே, இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? இப்போ நிறைய பெண்கள் வந்து, நிறைய பெண்களை விட்டுருங்க, எனக்கு வந்து ஆசை நிறைய மசில்ஸ் பில்ட் பண்ணணுங்கிறது தான். எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், பட் அது ஈஸியே கிடையாது. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து மசில் பில்ட் பண்ணி ஒரு ஆண் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹார்மோனே கிடையாது. டெஸ்டோஸ்டெரான் சொல்கிற ஹார்மோன்ஸ் வந்து ஆண்களுக்கு தான் அது ஜாஸ்தி, பெண்களுக்கு அவ்வளோ இல்லை. அதனாலேயே எனக்கு அவ்வளோ மசில்ஸ் பில்ட் பண்ண முடியாது. பட் பெண்களுக்கு மசில் பில்ட் பண்ண முடியுமா? முடியும். இப்போ நம்ம எல்லாருமே மசில்ஸ் இருந்தால் தான் நம்மளால் டெய்லி லைஃப்பே நம்மளால் பெட்டராக லிவ் பண்ண முடியும். இப்போ நமக்கு நிறைய மார்க்கெட்டில் க்ரீம்ஸ் இருக்குது நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு, நம்மளை வயசு கம்மியாக காட்டிக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பிராண்ட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. பட் இதுக்கு ஒரு மேஜிக் என்னன்னா, நீங்கள் மசில்ஸை பில்டு பண்ணுங்கள், நீங்கள் யங்காக இருப்பீங்க. இப்போ எல்லாருக்குமே அதுதானே ஆசை, எனக்கு 50 வயசு ஆகிடுத்து, எனக்கு ஒரு 40 வயசு மாதிரி இருந்தாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு. கூட இருக்கிற நிறைய பேரை பாருங்கள், யாரெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்களோ, நிறையா செய்கிறாங்களோ, அவங்களோட வயசில் 10 வயசு கம்மியாக டெஃபினட்டாக தெரிவாங்க. இது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டிலையோ இல்லை அவங்க போடுற க்ரீம்லேயோ இல்லை, அவங்க ட்ரெயின் பண்ணுற விதத்தில் இருக்குது, அந்த மசில்ஸில் தான் இருக்குது.
1: நீங்கள் சொல்கிறது ரொம்பவே எவிடென்ட். ஏன்னா என் கண் முன்னாடி நேயர்களே, நான் என்னோடய கெஸ்ட்டை பார்த்துட்டுருக்கேன், ஷீ லுக்ஸ் ரியலி யங். உண்மையிலே ரொம்ப இளமையாக இருக்காங்க, காரணம் அவங்களுடைய ஃபிட்னஸ் ட்ரைனிங் சொல்லலாம்.
0: தேங்க்யூ. ஸ்பெஷலி பெண்களுக்கு நம்ம வயசு ஆக ஆக, அதுவும் 35 வயசுக்கு மேலே, ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட மசில் கம்மியாயிட்டு வருது, நம்மளோட போன்ஸ் தேஞ்சிட்டு வருது. இது ஹார்மோனல் ரீசன் தான். நமக்கு இருக்கிற ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன்ஸ் வந்து மசில வந்து கம்மி பண்ணும். ஸோ இதை எப்படி நான் இருக்கிற மசில நான் எப்படி காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னாக்கா, நான் வெயிட் தூக்கினா மட்டும்தான் அதை காப்பாற்றிக்க முடியும். நடந்தாலோ வீட்டு வேலை செஞ்சாலோ காப்பாற்றிக்க முடியாது. இது மசில் குறைஞ்சதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம 40 வயசுலையோ 50 வயசுலையோ 60 வயசுலையோ இது தெரியாது. நமக்கு வயசு ஆக ஆக ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து இப்போ நிறைய 80, 90, 100 வயசு வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்போ லைஃப் ஸ்பேன், ஹியூமன் லைஃப் ஸ்பேனே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு.
1: ஆமாம்,
0: மெடிசன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, டயக்னோசிஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நம்மளால நிறைய வருஷம் வாழ முடியும். நம்ம கையில் என்ன இருக்குன்னாக்கா, அத்தனை வருஷம் நம்ம வாழணும்னா நம்மளால இண்டிபெண்ட்டாக எப்படி வாழ முடியும், நோய் இல்லாமல் எப்படி வாழ முடியுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு வந்து மசில் வேணும். இப்போ நான் ஒரு சேரில் உட்காந்து தனியா எழுந்துக்கணும்னா என்னோட மசில் வேலை செஞ்சா மட்டும்தான் என்னால் அதை முடியும்.
1: நிறைய பேர் வந்து போன்ஸ் பத்தி கவலைப்படுவாங்க, ஆனா யாருமே மசில்ஸ் பத்தி யோசிக்கிறதே கிடையாது.
0: கரெக்ட்.
1: ஸோ மசில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும். உங்களுடைய மசில் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய மொபிலிட்டி நல்லா இருக்கும்.
0: கரெக்ட், அப்சல்யூட்லி.

0: இப்போ 40களில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து அந்த மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருப்பாங்க. ஹார்மோன்ஸும் அவங்களுக்கு சின்ன சின்ன தொலைகள் கொடுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இது. அதே மாதிரி குடும்பத்துலேயும் சரி கரியர்லேயும் சரி அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு இப்போ நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை வரும், அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன?
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்வெஸ்டினே ரொம்ப நீங்கள் நல்லா ஃப்ரேம் பண்ணி கேட்டுங்க. ஏன்னாக்கா 40 வந்து பெண்களுக்கு வந்து லைஃப் சேஞ்சிங்னு நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இப்போ ஒரு 40 இயர்ஸில் இருக்கிற ஒரு பெண் வந்து அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தாக்கா அவங்க காலேஜுக்கு போயிருப்பாங்க, இல்லை காலேஜ் முடித்து வேலையை ஜாயின் பண்ணுற ஸ்டேஜாக இருக்கலாம், அவங்களுக்கு மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாம் வயசானவங்களாக இருக்கலாம், அவங்களோட வேலையிலேயே அவங்க ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்க பாடிஸ்லையுமே ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து அந்த ரியலைசேஷனே இல்லாமல் இருக்குது. இப்போது நிறைய சிம்டம்ஸ் இருக்கும், ஆனால் அது எல்லாமே நம்ம வந்து எப்படி யோசிப்போம்னா எனக்கு வயசாகிட்டு இருக்கு அதனால இருக்குது. இப்போ ராத்திரி வந்து கண்டினியூஸாக தூங்க முடியாமல் இருக்கலாம், நம்மளே நினச்சிப்போம் ஓ இது வயசானதுனால 40 வயசு ஆயிடுத்து அதனால இது, இல்லை எனக்கு நிறைய மறந்து போகிறது. இப்போ நான் ஒரு ரூமுக்கு வந்தேன் எதுக்கு வந்தேன்னு எனக்கு சட்னி ஞாபகமே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன யோசிப்போம், ஓ ஸ்ட்ரெஸ் போல இருக்கு அதனால தான் அப்படின்னு. பட் இது எல்லாமே வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. இட்ஸ் நெவர் டூ லேட். நீங்கள் 20ல ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு ஃபிட்னஸ் ஜேர்னிங்கிறது கிடையாது. நீங்கள் 40ல உங்களுக்கு ஆரம்பிக்கணும்னா ப்ளீஸ் ஆரம்பிங்க. 45ல உங்களுக்கு தோன்றதா உங்களுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு, ஒரு பிளவுஸ் ட்ரை பண்ணுறேங்க என்னடா இது இந்த பிளவுஸ் கொள்ளவே மாட்டேங்கிறது, 6 மாதம் முன்னாடி தான் நான் இந்த பிளவுஸை தைச்சேன், நம்ம வெயிட் கம்மி பண்ணினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோன்றதா ஸ்டார்ட் பண்ணுங்கள். 50ஆ நீங்கள் பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நம்மளோட ஜேர்னி. இப்போ ஆரம்பித்தாதான் பெஸ்ட் ஜேர்னிங்கிறது கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பெண்கள் 50ல ஸ்டார்ட் பண்ணி ஃபென்டா

0: ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்காங்க. நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். ஸ்டார்ட் பண்ணணும், அது எப்போங்கிறது கிடையாது. இன்னைக்கா இருக்கலாம், பட் ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
0: ஆமா
1: நேர்களே, இது கண்டிப்பா நீங்க கவனத்துல வச்சுக்கணும். நம்ம ஃபிட்னஸ் கோர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு எக்ஸசைஸ் பண்றத ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபிட்னஸ் பத்திய புரிதலை கண்டிப்பா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் வந்து வீடியோ கேம்ஸ் இல்ல மொபைல் கேம்ஸ் இல்லையா டிவியை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க வேண்டியது, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியில் போய் அவுட்டோரில் விளையாடுறது இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸ்கூல்லையுமே விளையாட்டுகளில் வந்து அவங்க நிறைய ஈடுபடுறதும் கிடையாது. ஸோ குழந்தைகளுக்கு ஃபிட்னஸை சின்ன வயசுலேருந்து நம்ம எந்த மாதிரி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து அதை மைண்டில் புகுத்தலாம்?
0: இப்போ நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு பிடி கிளாஸ்னு ஒன்று இருந்தது. இதுவே நான் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் வரும்போது அந்த பிடி கிளாஸ் எடுத்துருவாங்க, அந்த பிடி கிளாஸ் எடுத்து மேத்ஸ் கிளாஸாக மாற்றிடுவாங்க. இன்னும் கூட ஐம் திங்கிங் நிறைய ஸ்கூல்ஸ்ல இது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் என்ன சொல்ல வரேனாக்கா, நாங்க இருந்த காலத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பார்த்தாக்கா பசங்கள்லாம் ரொம்ப கம்மியா வெளியில போய் விளையாடுறாங்க. இது எதுனாலன்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இது ஃபர்ஸ்ட் எப்படி இதை நீங்க பண்ணலாம் அப்படின்னாக்கா, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா செஞ்சாதான் பசங்களும் செய்வாங்க. இது நான் டெய்லி பார்க்குறேன், அதனால சொல்கிறேன். அம்மா சொல்லுவாங்க, நீ போய் ஃபோனை கீழே வச்சுட்டு ஏதாவது விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவே ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பசங்க எப்படி கேட்பாங்க? ஸோ இப்போ நம்ம வந்து பசங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம ஃபேமிலியாக ஏதாவது ஆக்டிவிட்டி செஞ்சாதான் அந்த மோட்டிவேஷன், அந்த ஹேபிட்டை வந்து நமக்கு பசங்களுக்கு கொண்டு வர முடியும். சரி, அப்பா அம்மா தான் ரொம்ப வேலையாக இருக்காங்க, பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு அந்த டைம் இல்லை அப்படின்னாக்கா, நீங்கள் பசங்களை கீழே அனுப்புங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, ரோடில் இல்லை பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் நாலு பசங்க சேர்ந்து ஏதாவது ஒன்று ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க செய்யணும். டெஃபினட்டாக அவங்க விளையாடணும். அவங்க வீட்டில் இருக்கிற டைம் கம்மியாக இருந்தால் மட்டுமே தான் அவங்களால அந்த ஃபோன்ஸோ டிவைஸோ டிவியோ இல்லாமல் இருக்க முடியும். பட் நீங்கள் அவங்கள வீட்லேயே வச்சு நீங்கள் வந்து ஃபோன் பார்க்காத, டிவி பார்க்காத, டிவைஸை பார்க்காத அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒன்றுல பேரண்ட்ஸ் வந்து அப்பா அம்மா வந்து கூட பசங்களோட ஏதாவது செய்யணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பார்க்கில் போய் ஒரு பாலை வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆடுங்க. ஒரு மாதம் செஞ்சீங்கன்னா அதுவே பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருமே சேர்ந்து செய்கிற ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். இல்லை உங்களால் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னாக்கா, அட்லீஸ்ட் ஒரு நாலு பசங்களை சேர்ந்து ஏதாவது செய்ய சொல்லுங்கள். இல்லையா ஸ்கூலில் வந்து இன்சிஸ்ட் பண்ணுங்கள். நிறையா ஸ்கூல்ஸில் வந்து பேரண்ட்ஸ் போய் சொல்லி ஸ்கூல்ஸில் இதை பண்ணுறாங்க. பிடி கிளாஸ் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் நான் அதை பார்க்குறேன். ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஃபிசிக்கல் கேம்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ சின்ன பசங்க வந்து கேம்ஸ் ஆடணும். அவங்க ப்ரொஃபஷனலாக ஆடுறாங்க ஆடலைங்கிறது வேறு. அந்த ஸ்கில் வந்து நமக்கு வயசானதுக்கு அப்புறம் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு ஒரு இது வந்து சின்ன வயசில் நம்ம கற்றுக்கிட்டால் இட்ஸ் அ லைஃப் லாங் ஸ்கில்.
1: சார் ரொம்ப சரியாக சொன்னீங்க, அதாவது பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வீட்டில் எக்ஸசைஸ் செய்கிறத பார்த்துட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க தன்னாலே அதை வந்து பழக்கத்துக்கு கொண்டு வந்துருவாங்க இல்லையா. நம்ம செய்யாமல் பசங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணோன்னா அட போமா நீ பண்ணுறியா அப்படின்னு கேள்வி கேட்டு போயிடுவாங்க.
0: கரெக்ட். இது வந்து நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு குட்டி கதை ஞாபகம் வருது. நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ தான் ஒரு 6 மாதம் முன்னாடி என்கிட்ட 2 சைக்கிள் இருந்தது. அதை சர்வீஸ் பண்ணி நான் வச்சிருந்துப்பேன். பிகாஸ் எனக்கு அந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சைக்கிள். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், யாராவது இந்த சைக்கிள் எடுத்து ஓட்டுங்கப்பா அப்படின்னு. ஃபைனலி ஒன் ஃப்ரெண்ட் வந்து நான் எடுத்து ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஓட்ட ஆரம்பித்தான். அவன் ஒன்றுமே சொல்லலை, டெய்லி கார்த்தால வந்து ஒரு மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவான். அவனோட பொண்ணு வந்து 6th ஸ்டாண்டர்டில் படிக்கிறான். ஒரு நாள் எழுந்து அவன் சொன்னான் அவள் அப்பா கிட்ட, நானும் ஓட்டுறேன்ப்பா சைக்கிள். ஸோ அவங்க போய் சைக்கிள் வாங்கி இப்போ அவள் ஓட்டுறா சைக்கிள். ஸோ பசங்க வந்து நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு ரோல் மாடல். நீ பண்ணு பண்ணுன்னு சொல்கிறத விட நீங்கள் பண்ணி காட்டுங்களேன், அதை பார்த்து பசங்க பண்ணுவாங்க.
1: அது ஒரு டிசிப்ளினையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்.
0: எஸ்.
1: ஃபிட்னஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இது ரெண்டுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது நம்ம பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நம்மளால ஒரு சில விஷயங்களை செய்ய முடியும் இல்லையா. இப்போ நான் நல்ல ஃபிட்டாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் என்னால் குனிஞ்ச ஒரு பொருளை எடுக்கும் போது திடீர்னு இடுப்பு பிடிச்சிக்குது, முதுகு பிடிச்சிக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு நோயும் அவங்களுக்கு இருக்காது. ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களுடைய பாடியுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுமா?
0: இப்போ நம்ம ஃபிட்னஸ்னு சொல்கிறது வந்து நிறைய ஆஸ்பெக்டை வந்து இன்க்ளூட் பண்ணுறது தான் ஃபிட்னஸ்.
1: என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் மேம்?
0: நம்மளால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியும் அது வந்து ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிட்னஸ். நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் எவ்வளோ குனிஞ்சு தரையை தொட முடியறது, எப்படி கீழே உட்காந்து மேலே எழுந்துக்க முடியறது, அதுங்கிறது வந்து

0: ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்புறம் என்னோட ஜாயின்ட்ஸ் எல்லாம் அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் இப்போது முட்டில் இருக்கிற ஜாயிண்ட், ஷோல்டரில் இருக்கிற ஜாயிண்ட் வந்து அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் வந்து அது வேலை செய்கிறதா, அதுதான் மொபிலிட்டி. அப்புறம் நம்மளோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், இப்போ என்னோட ஹார்ட் வந்து பம்ப் பண்ணினா தான் என்னோட ஹார்ட் லங் எஃபிஷியன்சின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை. இப்போ ஒரு கிலோமீட்டர் இன்னைக்கு நடக்கும் போது எனக்கு மூச்சு வாங்குறது, இல்லை ஒரு படி ஏறதுக்கு எனக்கு மூச்சு வாங்குறது அப்படின்னா, நான் அதை ட்ரெயின் பண்ணி என்னால் ஓட முடியும். இப்போ பார்த்தீங்களா, வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து ஒரு ஃபுல் மேரத்தான் வந்து 2 மணி நேரத்துக்கு கம்மியாக ஒருத்தர் ஓடி ஜெயிச்சிருக்காரு. இது முடியாதுன்னு சொன்னது வந்து நிறைய சயின்டிஸ்ட் சொன்னாங்க, ஹியூமன் பாடியால் இதை பண்ணவே முடியாது அப்படின்னு, பண்ண முடியும்னு காட்டியிருக்காருல்ல. ஸோ அது வந்து இன்னொரு காம்பனன்ட் ஆஃப் ஃபிட்னஸ். இப்போ எல்லாமே நம்ம வந்து தனியாக ட்ரெயின் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு 100 கிலோ என்னால் தூக்க முடியும் அப்படின்னா என்னோட கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. இது எப்படின்னா, என்னால் டென்னிஸ் நல்லா விளையாட முடிஞ்சால் என்னால் ஸ்விம்மராக இருக்க முடியும்னு அவசியம் கிடையாது இல்லை, அது வேற இது வேற. ஸோ நம்ம ஃபிட்னஸ் சொல்லும்போது எல்லாமே தான் நம்மளால் நம்ம செய்யணும். சிலது வந்து இன்டர் லிங்க்டாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு 100 கிலோஸ் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட மொபிலிட்டி, ஜாயிண்ட் மொபிலிட்டி இருந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை தூக்க முடியும். பட் கார்டியோவாஸ்குலருங்கிறது வந்து அது வேற, அது நான் ஓடியோ இல்லை சைக்கிள் பண்ணியோ ஸ்விம் பண்ணியோ இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடியோ மட்டும்தான் என்னால் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நல்ல கோச் கிட்ட போனீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி இது எல்லாமே உங்களுக்கு வர மாதிரி தான் அவங்களோட எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் எழுதி கொடுப்பாங்க.
1: ஓகே, இப்போ வந்து ரேபிட் ஃபயர் குவெஸ்சன் மாதிரி கேட்குறேன், ரேண்டமாக உங்களுக்கு தோணுது அப்படியே சொல்லுங்க மேம்.
0: இது ஸ்கூல் மாதிரி எனக்கு ஞாபகம் வருது.
1: அப்படியா?
0: ஆமாம்.
1: சரி, யோகா ஜிம், யோகாவா ஜிம்மா, நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க?
0: நான் சூஸ் பண்ணுறது ஜிம்.
1: ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்?
0: நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அதில் இன்க்ளூட் ஆயிருக்கு.
1: வாவ்,

0: மேம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னீங்க, ஃபிட்னஸ் ட்ரைனிங் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் காலையில் போகணுமா இல்லை சாயங்காலத்தில் இதை பண்ணணுமா, எப்போ பண்ணால் எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும்?
1: உங்களுக்கு உங்களோட ஒர்க்கிங் டேலேயோ உங்களோட ஃபுல் டேலேயோ எப்போ உங்களுக்கு 1.5 மணி நேரம் எடுத்து ட்ரெயின் பண்ண முடியறதோ அதுதான் பெஸ்ட் டைம். இது மார்னிங் பண்ணினாதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஈவினிங் பண்ணினாதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து மத்தியானம் லஞ்ச் டைமுக்கு அப்புறம் மீட்டிங்ஸ் எதுவும் இல்லை நான் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு கேலண்டரில் பிளாக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. நீங்கள் டைம் எல்லாம் விட்டுருங்க. யார் சொன்னாங்க மார்னிங் பண்ணினாதான் பெஸ்ட்டு ஈவினிங் பண்ணினா பெஸ்ட்டுன்னு? நீங்கள் 11 மணிக்கு உங்களால் போய் பண்ண முடியுமா? பண்ணுங்கள். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இல்லை டியூஷன் கிளாஸ்க்கு அனுப்பிச்சிட்டு அப்போ தான் உங்களுக்கு பண்ண முடியுமா? பண்ணுங்கள். நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஒரு ஷெட்யூல் மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கிற போதே நான் 7 நாள் போய் ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்கா நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் பண்ண மாட்டேங்க. ஏன்னா 0லேருந்து நம்மளால 100க்கு உடனே போக முடியாதுல்ல. ஸோ 0லேருந்து நீங்கள் 1க்கு போனீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ 0 வந்து நான் ட்ரெயினே பண்ணல, நான் அடுத்த மாதத்துலேருந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா வாரத்தில் 2 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 நாள் பண்ணிக்கோங்க, அப்புறம் 4 நாள் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்களோட கோல்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி தான் பண்ணணும். இல்லை நான் வந்து ஜனவரி 1ஸ்ட்லேருந்து இது என்னது ஜனவரி 1ஸ்ட்டு அடுத்த மாதம் 1ஸ்ட்டு இன்றைக்கி ஆரம்பிங்களே, இன்றைக்கி என்ன கெட்ட நாளா இல்லையே? ஸோ இன்றைக்கி ஆரம்பிங்க, என்ன டைம் கிடைக்கிறதோ அப்போ போய் ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ நம்மளே வந்து டிஃபிகல்ட்டாக பண்ணிக்கிறோம். இந்த ஜிம்மு வந்து ஒரு பெரிய 3க்கு போகிற மாதிரி, 3க்கே போயிட்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி. ஏன் இப்போ சினிமாவுக்கு போகணுன்னாக்கா நம்ம அப்படியா பிளான் பண்ணுறோம், என்றைக்கு டிக்கெட் கிடைக்கிறதோ நம்ம போகிறோம் இல்லை? அது மாதிரி தான் ட்ரெயினிங் வந்து நம்ம ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி பண்ணியிருக்கோம். ஹாப்பியாக போய் பண்ணுங்கள், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இன்றைக்கி வந்து புது ட்ரெஸ் வாங்கி, புது ஷூஸ் வாங்கி, ஜிம் பேக் வாங்கி, வீட்டில் இருக்கிற துணி பை எடுத்துகிட்டு போனால் என்ன ஜிம்காரன் வேண்டாம் நான் சொல்ல போகிறான் இல்லை இல்லை.
0: அதாவது ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மளே மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு அதுலேருந்து தள்ளி விலகி நின்றுட்டு கடைசி வரைக்கும் நம்ம ஃபிட்னஸ்க்குள்ளே போகிறதும் கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணுறதும் கிடையாது.
1: கரெக்ட், இதுதான் ஆக்சுவலாக இதுதான். இது எவ்வளோ தூரம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சா நம்ம அதை செய்வோம் இல்லை? நம்ம எவ்வளோ தூரம் அது கஷ்டம் அப்படின்னு நம்மளே ஒரு கற்பனை பண்ணிட்டு அதை கஷ்டமாகவே யோசிக்கிறோம். அதை சேஞ்ச் பண்ணினாலே நிறைய சேஞ்சஸ் நம்மளால் பண்ண முடியும்.
0: உங்களை பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, யூ ஹாவ் யுவர் ஃபிட்னஸ் ட்ரைனிங், இதெல்லாம் இன்னொரு கரியரும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஒரு கரியர் பார்த்தாலே நேரம் பத்திரன்னு புலம்புறவங்க ஜாஸ்தி, ரெண்டு கரியர் வச்சுக்கிட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்ணுறீங்க? உங்களுடைய ஃபிட்னஸ் ஷெடியூலை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க?
1: இது நான் மட்டும் இல்லை, ஐ திங்க் நிறைய பேர் இப்போ செய்கிறாங்க, நிறைய பெண்கள் செய்கிறாங்க. ஐ திங்க் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது வந்து நம்ம பெண்கள்கிட்டேருந்து தான் நிறையா பார்க்குறோம் கற்றுக்குறோம். இட்ஸ் அபவுட் எல்லாருக்குமே 24 hours தான் இருக்குது. அது நீங்கள் 2 கெரியர் வச்சுக்கோங்க, 1 கெரியர் வச்சுக்கோங்க, ஆர் என்ன வேணாலும் இருக்கலாமே. அந்த டைமில் நம்ம என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். நான் வந்து என்னோடய நிறையா மீட்டிங்ஸ், ஒர்க், என்னோடய ட்ராவல் எல்லாமே என்னோடய ஆஃபீஸில் நிறைய பேர் சிரிப்பாங்க. அது என்னோடய ட்ரெயினிங்கை சரவுண்ட் பண்ணி தான் இருக்கும். அதோட மீனிங் எப்படின்னாக்கா அந்த அளவுக்கு இட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ.
0: ஏன்னா ஏன் இதை கேட்டேன்னா, இல்லத்தரசிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க, முக்கியமாக பெண்கள், வேலைக்கு போகிற பெண்களும் புலம்புவாங்க, எனக்கு நேரமே இல்லை, அதனால தான் நான் ஒர்க் அவுட் பண்ணல, அதனால தான் நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்டேன் இப்போ.
1: கரெக்ட், அது இப்போ எக்ஸ்கியூஸுங்கிறது வந்து நிறைய இருக்குது. டைம் இல்லைங்கிறது வந்து ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் தான். உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் வேணால் சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன், 50 எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன் ஏன் ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு. இப்படி இது எல்லாத்துக்கும் ஜோக்ஸ் அப்பார்ட், இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது நமக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம எப்படியாவது அதை செய்வோம் இல்லை? அதுதான் ப்ரையாரிட்டி, அதுதான். 24 மணி நேரம் தான் எல்லாருக்குமே இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க, உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி? 1 மணி நேரம் வந்து எல்லாத்துலேயுமே 10 மினிட்ஸ் நீங்கள் எடுங்க, அதுவே உங்களுக்கு 1 மணி நேரம் கிடைக்கும் இல்லை? நமக்கு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோன்னா அதுக்கு எக்ஸ்கியூசஸ் நிறையா இருக்குது. இது செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற அப்படி ஆரம்பிங்க. செய்யணும்னு கூட நான் சொல்லலை, இதை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு 1 மணி நேரம் கிடைக்கும். நான் டெய்லின்னு கூட சொல்லலை, இல்லை வாரத்தில் 2 நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் 3 நாள். இப்போ என்ன சொன்னீங்க, என்னை விட பிஸியாக எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் பண்ணுறாங்கல்ல. இப்போ நிறைய டாக்டர்ஸ் ட்ரெயின் பண்ணுறாங்க, நிறைய சீனியர் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ட்ரெயின் பண்ணுறாங்க. உங்கள் ஊர்லேயே நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் பண்ணுவாங்க. நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் டைம் இல்லை அப்படின்னு, டைம் நிறைய இருக்குங்க. நம்ம டிவி பார்க்குறதுல கம்மி பண்ணினாலுமே, வேறு ஏதாவது கதை பேசுறதுல கம்மி பண்ணினாலுமே டைம் இருக்கும். அது நமக்கு பண்ணணுமாங்கிறது தான் ப்ரையாரிட்டி.
0: ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம இல்லத்தரசிகள் டெய்லி டீல் பண்ணுற சமையல் வச்சே நம்ம

0: எல்லாமே. ஒரு ஷார்ப்பான கத்தி இருந்தால் காய்கறியை கடகடன் கட் பண்ணிடலாம். அதுவே அந்த கத்தி ஷார்ப்பாக இல்லை, வளைஞ்சு நெளிஞ்சு ஒடிஞ்சிருந்ததுன்னா காய்கறி கட் பண்ண மணிக்கணக்கில் ஆகும். அந்த மாதிரி நம்ம உடம்பும், நம்ம உடம்பு ஃபிட்டாக இருந்தால் எல்லா வேலையும் கடகடன்னு பண்ணிடலாம். ஸோ ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நேரமாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்ல வரீங்க.
1: கரெக்ட்.
0: எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒருவேளை அடிபட்டுருச்சுன்னா அடிபட்ட பிறகு எக்ஸசைஸ் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம், ஸ்பாட் ரிடக்ஷன் பாசிபிளா இல்லையா, ஃபிட்னஸ்க்கான வேறு வழிகள்லாம் என்ன, ரெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், மசில் டியர் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம ஃபிட்னஸ் கோச் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அதுக்காக நீங்கள் இன்னொரு ஒரு வாரம் காத்திருக்கணும். எஸ், இதனுடைய நிறைவு பகுதியை வரும் திங்களன்று எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: இதுவரை உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி. இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
4: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழித்தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு மாபெரும் திருப்புமுனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் யுபிஐ பணப்பரிவர்த்தனை முறை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த சேவை குறித்து மக்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 13,000 மடங்கு யுபிஐ சேவை அதிகரித்து நிதி உள்ளடக்கத்தையும் மின்னணு சார்ந்த நிதி சேவைகளையும் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வது குறிப்பிடத்தக்கது. சுயசார்பின் அடையாளமாக யுபிஐ திகழ்கிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சிறு வணிகர்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை அனைத்து தரப்பு மக்களின் அன்றாட பயன்பாடாக மாறி நாட்டின் பணப்பரிவர்த்தனையில் மாபெரும் புரட்சியை யுபிஐ ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். மக்களின் வளர்ச்சிக்கும் வர்த்தக சேவைக்கும் யுபிஐ பெரிதும் பயனளிப்பதாக இந்திய தொழில் கூட்டமைப்பின் திருச்சி மண்டல தலைவர் திரு சிவராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: 2014 ஒரு 7,000 கோடி பரிவர்த்தனையான விஷயம் இன்னைக்கு வந்து

0: கிட்டத்தட்ட 3,14,000 கோடிகள்ல அதிகரிச்சிருக்கு பரிவர்த்தனை. வியாபாரத்துக்கு பயனுள்ளதாகவும் நம்மளோட முன்னேற்றத்துக்கு துணையா இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட் ஸ்ட்ரக்சரா இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து டிரான்சாக்ஷன் ரொம்ப சீம்லெஸ் ஆகுது.
1: யூபிஐ குக்கிராமம் தொடங்கி மாநகரம் வரை மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல அலுவலக மேலாளர் திரு மானேக்ஷா கூறுகிறார்.
2: எஸ்பிஐ யூபிஐ நகரங்களிலிருந்து கிராமங்கள் வரை, மாணவர்களிலிருந்து குடும்பங்கள் வரை, தேநீர் கடையிலிருந்து காய்கறி வண்டி வரை கோடிக்கணக்கான மக்களுக்கு உடனடி பண பரிவர்த்தனையை எளிதாக்கியது. யூபிஐ நாடு முழுவதும் ஒரே எளிய பழக்கமாக மாறிவிட்டது.
1: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 290 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். சென்னையில் சுற்றுச்சூழல் மாசு பாட்டை குறைக்கும் நோக்கில் 234.5 கோடி ரூபாய் செலவிலான 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளும் இதில் அடங்கும். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்ட் 23 முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்கும் வகையில் கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், டெட் தேர்வு கட்டாயம் என்பதால் 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் 3,28,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு ஏ வ வேலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், அஇஅதிமுக உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினார்கள். பின்னர் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சென்னையில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்தாரா என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் இப்பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த அவர் இம்மூவரும் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டதாக பிரேத விசாரணையில் வெளிவந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சட்ட உதவியும் நிதி உதவியையும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுவரை இந்த படுகொலை தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் இதுகுறித்து ஏற்கனவே வனத்துறை அமைச்சரும் சட்ட அமைச்சரும் அவையில் விரிவாக பதிலளித்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய இப்பிரச்சினை தொடர்பாக அரசுக்கு தகவல் கிடைத்தவுடன் பேரவையில் பதிலளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஹீமோஃபிலியா மரபணு கோளாறு நோயாளிகளுக்கு எமிசிசுமாப் என்ற மருந்து வழங்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு இன்று பதிலளித்த அவர் இந்த நோய் உள்ளவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் இரத்த முறையாமை சிக்கல் ஏற்படும் என்றும் தசை மூட்டுகளில் இரத்த கசிவு ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். மற்றொரு கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, பழனி அருகே ஆயக்குடியில் 50 மாணவிகள் தங்கும் வகையில் சமூக நீதி விடுதிகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழ்நாட்டில் கிட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் மாநில பாதுகாப்பு தொழில் பெருவழித்தடம் திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையில் செயற்கைக்கோள் மற்றும் உந்து விசை உற்பத்திக்காக சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் ஜவுளி, தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். வணிக முறைகளை எளிதாக்கி மேம்படுத்தும் வகையில் அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள் 21 நாட்களுக்குள் வழங்க வகை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஒசூர் மற்றும் சூளகிரி தொழிற்பூங்காக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளியில் மாசடைந்த அணை நீரை சுத்திகரிக்கும்

ஆலை பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுழற்சி பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கும் நோக்கில் சிப்காட் தொழிற்பூங்காக்களின் தொழிற்சாலைகளுக்கு மூன்றாம் நிலை சுத்திகரிக்கப்பட்ட நீரை வழங்கும் வகையில் சுத்திகரிப்பு நீராலைகள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒசூர் கிருஷ்ணகிரி பகுதியில் அதிகரித்து வரும் சரக்கு போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும். வேலூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை, கோவை, மதுரை

0: வேலூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை, கோவை, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி விமான நிலையங்களின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட மணிமுக்தா ஆற்றில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கூட்டு துப்புரவு பணிகள் இன்று நடைபெற்றன. ஆற்றில் குப்பைகளை கொட்டாமல் தூய்மையாக பராமரிக்க விருதாச்சலம் நகராட்சி ஆணையர் திரு நாகராஜ் கேட்டுக்கொண்டார்.
1: கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில மணிமுத்தாறு ரிவர்ல தூய்மை பணி பண்ணிட்டு இருக்கோம். விருத்தாச்சலத்தில் கூட 33 வார்டுகளுக்கும் தூய்மை பாரத இந்தியா திட்டத்தின் கீழ குப்பைகளை தரம் பிரிச்சு நம்மளோட தூய்மை பணியாளர்கள் தினசரி நம்ம வந்து அவங்களுக்கு கலெக்ஷன் பண்ணி பிரிச்சு கொடுக்குறோம். மக்களும் வந்து அசுத்தப்படுத்தாம புனிதத்தன்மையை காப்பாற்றுறதுக்கு பிளாஸ்டிக் கழிவுகளையும் மணிமுத்தாற்றில் கொட்டுறதை நம்ம தவிர்க்கணும்னு நம்ம நகராட்சி சார்பா அன்போட கேட்டுக்கிறோம்.
0: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,534 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 12,000 கனஅடியாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம், சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதால் விருப்பமுள்ளவர்கள் இதில் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தோக்கவாடி பகுதியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்தும் புத்தாடைகள் அணிந்தும் பூக்கோளங்கள் வரைந்து மகாபலி சக்கரவர்த்தி வேடம் அணிந்தும் சுமார் 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்றனர். கேரளாவின் பாரம்பரிய தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டப்பட்டன. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநில மாணவிகள் உற்சாகத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. கொழும்புவில் நடைபெறும் இப்போட்டியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடர்ந்த இலங்கை அணியின் 3 விக்கெட்டை பிரசீத் கிருஷ்ணாவும் 2 விக்கெட்டை மானவ் சுதரும் இன்று வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழித்தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
4: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: உங்களின் நினைவிற்கு இந்த அலைவரிசையில் பிற்பகல் 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் பகவத்கீதையின் சாராம்சம் பிரியா ஸ்ரீராம் அவர்களின் உரை இடம்பெறும். மாலை 6:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன்.
5: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
6: தேவையான பராமரிப்பு முறைகள் குறித்து அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ அல்லது பல வருடம் அனுபவம் உள்ள செல்லப்பிராணி வளர்ப்பவர்களிடமோ நாம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு அந்த செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
5: சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து
7: அக்ரோ

0: டூரிசம்ன்றது வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, பயிர் விளைவிக்கிற மட்டும் விவசாயியுடைய இது இல்லை. அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட். நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு அக்ரோ டூரிசம்.
1: வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா.
3: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது தெரியுமா?
4: எதே எஸ் just like button press பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
3: வாட், என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக்.
2: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 2:40.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் பகவத்கீதையின் சாராம்சம், உரை வழங்குபவர் பிரியா ஸ்ரீராம், சம்ஸ்கிருத பாரதி நிறுவனம்.
2: வணக்கம். அத்ய வித்யமானானாம் சர்வேஷாம் ஸ்ரோத்ருணாம் மம ஹார்திக பிரணாமாக. உலகமே போற்றும் நம்முடைய தர்மத்தினுடைய புனித கிரந்தம் பகவத்கீதையின் சாராம்சத்தையும், இப்புனிதமான பாரத தேசத்தில் படைக்கப்பட்ட மற்ற பலவிதமான கீதைகளையும் இன்றைக்கு நாம் காணவுள்ளோம். 50-க்கும் மேற்பட்ட கீதைகள், கீதோபதேசங்கள் இருக்க பகவத்கீதைக்கு மட்டும் இத்தனை சிறப்புகளை பார்க்கிறோம். பகவத்கீதையில்தான் பூர்ணமாக உபதேசங்களும், எப்படி வாழ வேண்டும், எது சரி எது தவறு, மனிதனின் முக்குணங்களும், யோக மார்க்கங்களும், கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் என்ற மோக்ஷ மார்க்கங்களும் பூர்ணமாக பகவத்கீதையில்தான் கூறப்படுகிறது. மேலும் பகவத்கீதையின் முக்கிய விசேஷமான சாக்ஷாத் பகவானின் விஸ்வரூப தர்சனமும், சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரின் பூர்ண அவதாரமும் பகவானே சொல்லப்பட்ட கீதை ஆதலால் பகவத்கீதைக்கு எப்பொழுதுமே ஒரு சிறப்பு உண்டு. வேறு பலவித கீதைகளில் பலவித முக்கிய உபதேசங்கள் இருந்த போதிலும் ஒவ்வொரு சாரத்தை மட்டுமே கூறுகின்றது. இப்படியாக நாம் இன்றைக்கு பகவத்கீதையின் சாராம்சமும், வேறு பல மற்ற பலவிதமான கீதைகளையும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பகவத்கீதையில் எது சரி எது தவறு என்று சொல்வதோடு மட்டும் அல்லாமல், நாம் நினைப்பிலும் தூய்மை அவசியம் என்ற பல உன்னதமான உபதேசங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். முதலாவதாக பகவத்கீதையின் தேன்துளிகளை ஒவ்வொரு அத்தியாயத்தின் ரூபமாக இங்கே பார்ப்போம். பகவத்கீதை மொத்தம் மகாபாரதத்தில் 18 பருவங்கள் உள்ளன. அதில் 6வதாக வருவது பீஷ்ம பர்வம். பீஷ்ம பர்வத்தில் 23வது அத்தியாயத்தில் நிகழ்வது இந்த பகவத்கீதை. உலகமே போற்றப்படும் மகாபாரதம் பஞ்சமோ வேதம் என்று சம்ஸ்கிருதத்தில் அழைப்பர். 5வது வேதமாக மகாபாரதம் கருதப்படுகிறது. மேலும் 100,000-க்கும் மேற்பட்ட

ஸ்லோகங்கள் இருப்பதால் உலகத்திலேயே நீண்டமான காவியம் என்று மகாபாரதம் போற்றப்படுகிறது. அதிலே பகவத்கீதை வருவது மிக சிறப்பு. ஸ்ரீமத் பகவத்கீதை ஒரு சாஸ்திரம். ஸ்ரீ கிருஷ்ண பகவானால் மகாபாரத யுத்தக்களத்தில் அர்ஜுனனுக்கு தெளிவு ஏற்பட கூறப்பட்டது. இதில் 18 அத்தியாயங்கள் உண்டு. இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யோகத்தை கூறுவது. அவை முழுவதையும் படித்து உணர்வது எளிதன்று. அது பல அறிஞர்களால் பல மொழிகளில் பலவிதமாக தெள்ளத் தெளிவாகவும் மொழிபெயர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. எனினும் சுருக்கமாக இந்த கீதையின் சாராம்சத்தை இங்கே நாம் காணலாம். முதல் அத்தியாயம், அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனனின் துக்கமான ஒரு சமயம். திருதராஷ்டிரருக்கு இந்த பூர்ணமான இந்த போர்க்களத்தில் உள்ள விஷயத்தை சஞ்சயன் வியாசரின் அருளால் கௌரவ பாண்டவர்களின் போரை பற்றி விவரிக்கின்றான். அர்ஜுனன் எதிரிப்படைகளில் போர் செய்வதற்காக வந்துள்ளவர்களை பார்த்தான். மனம் கலங்கினான். ஆசிரியர்கள், பிதாமகர்கள், சகோதரர்கள் இவர்களை பார்த்து வருத்தப்பட்டான். இவர்களை நான் கொல்ல மாட்டேன். இவர்களை கொன்று என்ன பயன்? குலக்ஷயமுற்றால் குல தர்மமும் குன்று போகுமே. குலஸ்திரீகள் கெடுவர். குலம் குன்றினால் சங்கரம் ஏற்படும். இவ்வாறாக கூறி வாளை கீழே போட்டுவிட்டு உட்கார்ந்து விட்டான். வில்லும் அம்பும் எரியப்பட்டன. இந்த முதல் அத்தியாயத்தில் வருவது முதல் ஸ்லோகமான திருதராஷ்டிரர் கூறியதாவது, தர்மக்ஷே

என்று முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகமாக இது தொடங்குகிறது. திருதராஷ்டிரன் கேள்வியாக கேட்கிறார், சஞ்சயன் பிறகு பதில் கூறுவர். இவ்வாறு பகவத்கீதை ஆரம்பம் ஆகிறது. இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம். சாங்கிய யோகம் என்பது ஆத்ம தத்துவத்தை விவரிப்பது. அவ்வாறு வருந்திக் கொண்டு உட்கார்ந்திருந்த அர்ஜுனனுக்கு மதுசூதனன் கிருஷ்ணன் கூறினார், எதிரிகளை எரிப்பவனே, உனக்கு இந்த வேளையில் எவ்வாறு இந்த மோகம் ஏற்பட்டது? இறந்தவர்களை பற்றியும் இறக்காதவர்களை பற்றியும் அறிஞர்கள் வருத்தப்பட மாட்டார்கள். பழைய துணிகளை விட்டுவிட்டு புதிய துணிகளை அணிவது போல் பழைய உடல்களை நீக்கி புதிய உடல் அடைய வேண்டும். போரில் வெற்றியடைந்தால் நாடு, தோற்றால் ஸ்வர்க்கம். நீ போர் செய்யாவிட்டால் உன்னை பயந்தாங்கொள்ளி என்று எதிரிகள் ஏளனம் செய்வர். துக்கங்களில் மனம் கலங்காமலும் சுகங்களில் ஆசையுற்றும் ஆசை, பயம், கோபம் இவை நீங்கியவன் ஸ்திதப்ரஜ்ஞன் என்று கூறப்படுவான். கர்ம மார்க்கமே உனது வேலை, அதன் பலனை பற்றி யோசிக்காதே. எல்லா அவயவங்களையும் உள்ளிழுத்து கொண்டு ஆமை போன்ற இயந்திரியங்களை அடக்கியவனே மேலானவன். அப்படிப்பட்டவனே மோட்சம் அடைகிறான். ஆதலால் நீ செய்ய வேண்டியது கர்மாவான போரை செய்க என்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கர்ம

0: கர்மணி.
1: அடுத்ததாக மூன்றாவது அத்தியாயம். மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகத்தை பற்றி கூறுவது. மனிதர்களாக பிறந்த நாம் இந்த கர்ம மார்க்கத்தை முழு மனதுடன் ஈடுபட்டாலே பகவானை அடைய முடியும் என்று சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா கூறியுள்ளார். கர்மம் செய்யாமல் யாருமே இருப்பதில்லை. சந்நியாசத்தினால் மட்டும் யாரும் சித்தி அடைவதில்லை. ஆசை, கோபம் இவை ரஜோகுணத்தால் உண்டானவை. தீப்புகையினால் மூடப்பட்டது போலவும், கண்ணாடி அழுக்கினால் மூடப்பட்டது போலவும், கர்ப்பம் பனிக்குடத்தினால் மூடப்பட்டது போலவும் அஞ்ஞானத்தால் புத்தி மூடப்பட்டிருக்கிறது. ஆதலால் முதலில் இந்திரியங்களை அடக்கு, பிறகு மனம், அதற்கு மேல் புத்தி, புத்திக்கும் மேல் உயர்ந்தது ஆத்மா. கர்மாவினால் ஆகுதியை அளித்து தேவர்களை பூஜித்துவே. தேவர்கள் உங்களுக்கு நலன் புரிவர். பரஸ்பரம் உதவி புரிவதால் மழை பொழியும், நாடு செழிக்கும், நன்மை உண்டாகும். இப்படி கிருஷ்ணர் மூன்றாவது அத்தியாயத்தில் கர்மத்தின் நம்முடைய தினசரி வேலைகளின் முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்துகிறார்.
0: கர்மணைவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹசி.
1: நான்காவது அத்தியாயம் ஞானகர்ம சந்நியாச யோகம். இந்த யோகத்தை நான் முதலில்

சூரியனுக்கு கூறினேன். சூரியன் மனுவிற்கு கூறினான். மனு இஷ்வாக்குவிற்கு கூறினான். பரம்பரை பரம்பரையாக வந்த இந்த யோகம் நாளடைவில் நஷ்டமடைந்தது. எனக்கும் உனக்கும் பிறவிகள் ஏற்பட்டன. தர்மத்திற்கு அழிவு நேரிடும் போது நான் யுகந்தோறும் தோன்றுவேன். சாதுக்களை காப்பாற்றவும் துஷ்டர்களை அழிக்கவும் ஒவ்வொரு யுகமும் நான் தோன்றுவேன். இதோ இந்த ஸ்லோகம் அதை கூறுகிறது. யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுக்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் என்று பகவான் கிருஷ்ணர் எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த யுகத்தில் தோன்றுகிறேன் என்று கூறுகிறார். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம் என்று நான்காவது அத்தியாயத்தை முடிக்கிறார் பகவான் கிருஷ்ணர். ஐந்தாவது அத்தியாயம் சந்நியாச யோகம். கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகமே மேலானது. பார்த்தும் கேட்டும் தொட்டும் முகர்ந்தும் சாப்பிட்டும் நடந்து கொண்டும் தூங்கியும் மூச்சு இழுத்தும் மூச்சை விட்டும் இருப்பது யாவுமே இந்திரியங்கள். இந்திரியங்கள் தாங்களேதானே இயங்குகின்றன. நாயிடத்தும் படித்தவனிடத்தும் பசு யானை முதலியவற்றிலும் அறிஞன் சமமான நோக்கு உடையவனாக இருக்க வேண்டும் என்று ஐந்தாவது அத்தியாயத்தில் சந்நியாச யோகத்தை பற்றி கூறுகிறார். ப்ரஹ்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே நஷ பாபேன பத்மபத்ரமிவாம்பசா. அடுத்ததாக ஆறாவது அத்தியாயம் ஆத்ம சம்யம யோகம். தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும். குளிர்ச்சி உஷ்ணம் சுகம் துக்கம் மானம் அவமானம் ஞானம் விஞ்ஞானம் இவைகளில் திருப்தி அடைந்தவன் பரபிரம்மம். கல் தங்கம் இவற்றில் சமமான நோக்குடையவன் யோகி. காற்று இல்லாத இடத்தில் தீபம் அசையாமல் இருப்பது போல யோகி இருக்க வேண்டும். பாரபட்சம் இல்லாமல் வாழ வேண்டும். எல்லா இடங்களிலும் பகவானை பார்ப்பான் யோகி. எல்லாவற்றையும் பகவானிடத்தில் காண்பவன் யோகி. மனத்தை அடக்குவது கடினம். அபியாசத்தால் அதை செய்ய வேண்டும். ஆத்மௌபம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வாயதி வா துக்கம் சயோகி பரமோ மதஹ. ஏழாவது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். பூமி நீர் தீ காற்று வானம் புத்தி மனம் அகங்காரம் இவை பகவானுடைய பிரகிருத்தியாக இருக்கின்றன. எல்லா வேதங்களிலும் ஓம் என்ற பிரணவம், வானத்தில் சப்தம், மனிதர்களில் ஆண்மை, பிருத்திவியில் மனம், தீயில் ஒளி, இப்படி நான் இருக்கிறேன். மாயையினால் கவரப்பட்ட மாந்தர்கள் என்னை அறிவதில்லை. பல பிறவிகளுக்கு பிறகு ஒரு ஞானவான் என்னை வாசுதேவன் என்று அறிகிறான். அவன் துர்லபன் ஆவான். என்னை நன்கு அறியாதவர் ஆசையினால் பிற தெய்வங்களை வணங்குகிறார். எல்லா தெய்வங்களாகவும் நானே இருக்கின்றேன். நானே அவரவர் இஷ்டப்படி பயன் அளிக்கின்றேன் என்று ஏழாம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சாட்சாத்காரம் கூறுகிறார். மத்த பரத

இவ பகவத்கீதையில் ரொம்ப விசேஷமாகவும் முக்கியத்துடனும் சொல்லப்படுவது 12வது அத்தியாயம் 15வது அத்தியாயம். 12வது அத்தியாயம் பக்தியோகத்தை பற்றி கூறுவது. என்னிடம் மனத்தை வைத்து ஸ்ரத்தையுடன் வணங்குபவர்கள் எனக்கு மிகவும் வேண்டியவர்களாவர். மனத்தை என்னிடத்தில் வைக்க சக்தியில்லாதவர்கள் அபியாசத்தால் வைக்கலாமே. ஞானமும் ஞானத்தை விட தியானமும் சிறந்தது. தியானத்தினால் கர்ம பல தியாகம், தியாகத்தினால் சாந்தி உண்டாகும் என்கிறார் கிருஷ்ணர். சந்நியம் ஏந்திரிய கிராமம் சர்வத் மேவ 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். மேலே வேர்கள், கீழே கிளைகள், இலைகளாக வேதங்கள் உள்ளன அஸ்வத்த மரத்தில். மனிதனின் குணங்கள் வேறாக விளங்குகின்றன. பூமியில் எல்லா

அவற்றையும் நானே தரிக்கிறேன். உயிர்களின் உடலில் புகுந்து உணவை செரிக்கச் செய்கிறேன். எல்லா வேதங்களாகும் நான் அறியப்பட வேண்டியவன். புருஷோத்தமன் என்ற பெயரை பெற்றேன்.

ஆஷயாத். இறுதியாக 18ஆம் அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகத்தை பற்றி கூறுவது. தியாகம் 3 விதமாக சொல்கிறார் கிருஷ்ணர். செய்ய வேண்டும் என்ற பாவனையில் விடுவது சாத்விகம், கடினமான கர்மா என்று விடுதல் ராஜசம், மோகத்தால் விடுவது தாமசம். நீ என்னை அறிந்து எல்லா கர்மாக்களையும் என்னிடமே ஒப்படைத்து விடு, எல்லா இடையூறுகளையும் கடப்பாய், இது என்னுடைய ஆணை என்று கிருஷ்ணர் கூறுகிறார். மோகம் நீங்கியது, ஞாபகம் வந்துவிட்டது, உங்கள் இஷ்டப்படியே போர் புரிவேன் என்று அர்ஜுனன் தெளிவுபடுத்த

0: கர்மாக்களையும் என்னிடமே ஒப்படைத்துவிடு. எல்லா இடையூறுகளையும் கடப்பாய், இது என்னுடைய ஆணை என்று கிருஷ்ணர் கூறுகிறார். மோகம் நீங்கியது, ஞாபகம் வந்துவிட்டது, உங்கள் இஷ்டப்படியே போர் புரிவேன் என்று அர்ஜுனன் தெளிவுபடுத்தி கூறினான். வியாசருடைய அருளால் இதை நான் கேட்டேன். எங்கு யோகேஸ்வரனான கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கின்றார்களோ அங்கு நிச்சயம் நீதியும் வெற்றியும் நிலை பெற்றிருக்கும் என்று சஞ்சயன் திருத்ராஷ்டிரனிடம் இறுதியாக உரைத்தான். ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ.
1: யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ.

0: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது பகவத்கீதையின் சாராம்சம். உரை வழங்கியவர் பிரியா ஸ்ரீராம், சம்ஸ்கிருத பாரதி நிறுவனம். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்: சின்னக்கல்லார் 10 சென்டிமீட்டர், கூடலூர் பஜார், தேவாலா, மேல்கூடலூர், தாலுகா அலுவலகம், பந்தலூர், சிங்கோனா, சோலையார், வால்பாறை பிஏபி, அவலாஞ்சி, உப்பாசி டிஆர்எஃப் ஏடபிள்யூஎஸ் தலா 7 சென்டிமீட்டர், வால்பாறை தாலுகா அலுவலகம் 6 சென்டிமீட்டர், மேல்பவானி, வால்பாறை பிடிஓ, வென்டோர்த் எஸ்டேட், வடபழனி தலா 5 சென்டிமீட்டர், சைதாப்பேட்டை, எம்ஜிஆர் நகர், செருமுள்ளி, சென்னை விமான நிலையம், உட்பிரையர் எஸ்டேட், ஆலந்தூர், பெரியாறு, பார்வுட், மகாபலிபுரம், சோழிங்கநல்லூர், நடுவட்டம், கேளம்பாக்கம் இங்கெல்லாம் 4 சென்டிமீட்டர், கொளப்பாக்கம் ஏஆர்ஜி, செம்பரம்பாக்கம், நாலுமுக்கு, செம்பரம்பாக்கம் ஏஆர்ஜி, மணலி நியூ டவுன், சென்னை வளசரவாக்கம் இங்கெல்லாம் 3 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகத்தில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையான 38.3 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.1 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். சென்னை, கடலூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல், வேலூர், திருவள்ளூர் மற்றும் மாவட்டங்களில் கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று நீலகிரி, தேனி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை

மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இத்துடன் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும். அதில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 820 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பம். நேரம் 5:29. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: சூதாட்ட கருவியும் சூதாட்ட கூடமும் துருதுருக்கும் கைகளும் கொண்டு அலைந்து தவறு செய்வோர் இருக்கின்ற எல்லாவற்றையும் இழப்பர். குறள் எண் 935. அதிகாரம் சூது.
1: கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார்.

0: ஆட்டக் கருவியும் சூதாட்டக் கூடமும் துருதுருக்கும் கைகளும் கொண்டு அலைந்து தவறு செய்வோர் இருக்கின்ற எல்லாவற்றையும் இழப்பர். குறள் எண் 935, அதிகாரம் சூது.
1: குறள் அமுதம் கேட்டோம். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். தளபதி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

சங்கரன் அவர்கள். மாலை 6:40 மனதில் என்றவை, 6:55 திரைகானம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ. மோகன், 7:25 பண்ணை செய்தி,

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று 7:30 720 KHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இனி இந்த அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: தேவையான பராமரிப்பு முறைகள் குறித்து அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ அல்லது பல வருடம் அனுபவம் உள்ள செல்லப்பிராணி வளர்ப்பவர்களிடமோ நாம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு அந்த செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
0: சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து
2: அக்ரோ டூரிசம் வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, பயிர் விளைவிக்கிற மட்டும் விவசாயிகளுடைய இது இல்லை. அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் தி ஆர்ட். நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு அக்ரோ டூரிசம்.
0: வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: எட்டு 9:15 திரைக்காலம். இன்றிரவு 9:30 அறிவியல் நேரம். இதில் இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம். 10 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம். தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. 4 அறிவோம். புலம்பெயர்வு ஒரு வாழ்க்கை மாற்றம். எழுதி வழங்கியவர் வி திவ்ய பாரதி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைக்கானம். 7:45 நகர்வலம். சென்னை மக்களுக்கு 5 பிறகு மீண்டும் இருவழி போக்குவரத்து. எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 8 மிலாது நபி பெருநாள் உரை வழங்குபவர் பேராசிரியர் முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள். 8:30 திரைக்கானம். 9 அரங்கை செய்தில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு. நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணர் அவர்கள் வயலின். பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியினர்கள் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகால வெப்பநிலை 34.2 செல்சியஸ், இயல்புக்கு 0.3 குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 24 செல்சியஸ், இயல்புக்கு 1.9 குறைவு. பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகால வெப்பநிலை 32.7 செல்சியஸ், இயல்புக்கு 1.9 குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 24 செல்சியஸ், இயல்புக்கு 1.5 குறைவு. பதிவான ஈரப்பதம் 76%. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகால வெப்பநிலை 36 செல்சியஸ் ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 27 செல்சியஸ் ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashvani, the news read by V.C. Pramod. The Unified Payments Interface, UPI, has completed 10 years of transforming digital payments and has emerged as the backbone of India's digital payments ecosystem. The UPI, which was launched on this day in 2016, has surged almost 13,000-fold in transaction volume. Prime Minister Narendra Modi hailed the decade-long success of service of Unified Payment Interface. In a social media

0: தக்கோலப் போரிலே வஞ்சகமாக ராஜாதித்தரை கங்க மன்னன் பூதுகன் வீழ்த்திவிட்டான். அது பற்றி திருக்கோவலூர் மலையமான் தன் பேரன் ஆதித்த கரிகாலனிடம் விளக்கிக் கொண்டிருந்தார்.
1: ராஜாதித்தர் யானை மேலிருந்தபடியே மரணமடைந்தார் என்ற செய்தி பரவியதும் நமது படையைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே தலையில் இடிவிழுந்தது போல ஆகிவிட்டது. அந்த மாபெரும் துயரத்தினால் யுத்தத்தையே மறந்து விட்டார்கள். சிற்றரசர்கள், தளபதிகள், படை வீரர்கள் எல்லோருமே செயலிழந்து புலம்பத் தொடங்கிவிட்டார்கள். அந்த நிலைமையில் பகைவர்களின் கை ஓங்கிவிட்டதில் ஆச்சரியமில்லை அல்லவா? சிறிது நேரத்துக்கெல்லாம் நமது சைன்யம் பின்வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. ஓடுகிறவர்களை துரத்துவது எல்லோருக்கும் எளிதுதானே. அப்படி ஓடி வந்தவர்களில் நானும் ஒருவன்தான். இந்த கெடில நதிக்கரை வரையிலே கூட பகைவர்களின் சைன்யம் வந்துவிட்டது. இங்கே வந்த பிறகுதான் நாங்கள் சுய உணர்வு பெற்று திரும்பி நின்றோம். பகைவர்களை தடுத்து நிறுத்தினோம். நான் திருக்கோவலூரிலிருந்து என் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு போய் மேற்கே மலைநாட்டில் இருக்கும் என்னுடைய கோட்டையில் விட்டேன். அந்த மலைச்சாரலிலேயே படைகளை திரட்டினேன். இந்த கெடில நதி வரையில் வந்துவிட்ட பகைவர்களை அவ்வப்போது தாக்கிக் கொண்டு வந்தேன். ஆயினும் அப்போது அந்த பகைவர்கள் பல வருஷ காலம் இந்த பகுதியை விட்டு போகவில்லை. அங்குமெங்கும் தங்கி தொல்லை கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். காஞ்சி நகர் அவர்கள் வசத்திலேதான் இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ வீரபாண்டியனை முறியடித்த பிறகு இந்த பக்கம் வந்துதான் காஞ்சி நகரை மீட்டாய்.
0: ஆதித்த கரிகாலன் மீண்டும் குறுக்கிட்டு, தாத்தா, இதெல்லாம் எனக்கு முன்னமே தெரிந்ததுதான். ஆனால் தக்கோல போரை பற்றியும் ராஜாதித்தர் வரலாற்றையும் எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு அலுப்பதில்லை. இப்போது ராஜாதித்தரை பற்றி எனக்கு எதற்காக நினைப்பூட்டினீர்கள்? அதை சொல்லுங்கள் என்றான்.
1: குழந்தாய், உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்தர் சோழ சாம்ராஜ்யத்தை இலங்கை முதல் கங்கை வரையில் விஸ்தரிக்க ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை நிறைவேறாமலே உயிர் நீத்தார். அவரைப் போன்ற மாவீரன் என் பேரன் ஆதித்த கரிகாலன் என்று நாடு நகரமெல்லாம் பேச்சாயிருக்கிறது. அவர் சாதிக்க நினைத்த காரியத்தை நீ சாதிக்கப் போகிறாய் என்று இந்த தமிழகமெங்கும் ஜனங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ராஜாதித்தரைப் போல நீயும் வஞ்சகத்திற்கு ஏமாந்து போயிடக்கூடாது என்பதற்காகவே அவருடைய வரலாற்றை உனக்கு நினைவூட்டினேன்.
0: தாத்தா, என் பெரிய பாட்டனார் போர்க்களத்தில் பகைவர்களின் வஞ்சனையினால் உயிரை இழந்தார். அதை இப்போது எனக்கு எதற்காக நினைவூட்டுகிறீர்கள்? நான் போர்க்களத்துக்கு போகவில்லையே. என்னை வஞ்சிக்கக்கூடிய பகைவர்களின் மத்தியிலும் போகவில்லையே. என் தந்தையின் அத்தியந்த நண்பர்களையல்லவா பார்க்கப் போகிறேன். அவர்கள் என்னை எந்த விதத்தில் எதற்காக வஞ்சிக்கப் போகிறார்கள் என்றான் ஆதித்த கரிகாலன்.
1: கேள் கரிகாலா, எதிரிகள் தொழுத கையிலும் அழுத கண்ணீரிலும் கொடிய ஆயுதம் இருக்கக்கூடும் என்று கூறிய திருவள்ளுவர் பெருமான் வெளிப்பகையை காட்டிலும் உட்பகை கொடியது என்றும் கூறியிருக்கிறார். வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழைப்போல வெளிப்படையாக எதிர்த்து நிற்கும் பகைவர்களிடம் பயம் வேண்டியதில்லை. சிநேகிதர்களைப் போல நடிக்கும் பகைவர்களிடமே பயப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். குழந்தாய், கேளிரைப் போல நடிக்கும் பகைவர்களின் மத்தியில் இப்போது போகிறாய். நான் வேண்டாம் என்று தடுத்தும் கேளாமல் நீ போகிறாய். ஏதோ ராஜ்யம் சம்பந்தமாக தகராறு நேர்ந்து விட்டதாகவும் அதை தீர்த்து வைக்கப் போவதாகவும் உன்னை அழைத்திருக்கிறார்கள். சம்புவரையன் மகள் ஒருத்தியை உன் கழுத்தில் கட்டிவிட உத்தேசித்து உன்னை அழைத்திருப்பதாகவும் அறிகிறேன். ஆனால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்னதென்பது எனக்கும் தெரியாது, நீயும் அறிந்திருக்க முடியாது. உனக்கு பெண் கொடுப்பதற்கு இந்த பாரத தேசத்தில் மன்னர்கள் பலர் காத்திருக்கின்றார்கள். இந்த சம்புவரையன் மகள்தான் வேண்டும் என்பதில்லை. ராஜ்யத்தை உனக்கு பாதி என்றும் மதுராந்தகனுக்கு பாதி என்றும் பிரித்து கொடுத்து சமாதானம் செய்விக்கப் போகிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறேன்.

0: என்ன சூடு இருக்குமோ, சூழ்ச்சி இருக்குமோ எனக்கு தெரியாது. எது எப்படியாயினும் நான் உடனே திருக்கோவலூருக்கு சென்று என்னுடைய பாதுகாப்பு படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து வெள்ளாற்றங்கரையில் தங்கியிருப்பேன். சம்புவரையர் அரண்மனையில் இருக்கும்போது உனக்கு ஏதேனும் சந்தேகம் தோன்றினால் எனக்கு உடனே சொல்லி அனுப்பு.
1: இந்த சமயம் ஆதித்த கரிகாலனுடைய கவனம் தன் பக்கம் இல்லை என்பதையும் வேறு பக்கம் திரும்பி இருக்கிறது என்பதையும் மலையமான் கண்டார். தாத்தா, அதோ பாருங்கள் என்று ஆதித்த கரிகாலன் கலக்கத்துடன் கூறிய வார்த்தைகளை அந்த வீரக்கிழவர் கேட்டு அந்த திசையை உற்று நோக்கினார். ஆதித்த கரிகாலன் சுட்டிக்காட்டிய திசையில் ஆற்றங்கரை மண்டபம் ஒன்று இருந்தது. அது கல்வேலையினால் ஆன மண்டபம். வழிபோக்கர்கள் வெயிலிலும் மழையிலும் தங்குவதற்காக யாரோ தர்மவானதை கட்டியிருக்க வேண்டும். அந்த மண்டபம் வெயிலிலும் மழையிலும் வெகுகாலம் அடிபட்டு முதுமையின் அறிகுறிகளை காட்டிக் கொண்டிருந்தது. மண்டபத்தின் முனைகளில் சிற்ப வேலைப்பாடு உடைய உருவங்கள் சில காணப்பட்டன. அவை இன்னவை என்று கிழவராகிய மலையமானுக்கு தெரியவில்லை. பார்த்தீர்களா தாத்தா என்றான் ஆதித்த கரிகாலன்.
0: குழந்தை, அந்த மண்டபத்தைத்தானே சொல்லுகிறாய்? அதில் வேறொன்றும் எனக்கு தெரியவில்லையே. மண்டபமும் வெறுமையாகத்தான் இருக்கிறது. அதில் யாரும் இருப்பதாகவும் காணவில்லையே
1: என்றார். தாத்தா, உங்களுக்கு வயதாகிவிட்டது என்று இப்போதுதான் எனக்கு நன்றாய் தெரிகிறது. அதனால் கண் பார்வை குன்றியிருக்கிறது. அதோ பாருங்கள், ஒரு பெரிய ராஜாளி. எத்தனை பெரியது! அதன் சிறகுகள் எவ்வளவு விசாலம்! கொடுமை, கொடுமை! அது தன் கால்களில் ஒரு சின்னஞ்சிறு புறாவை பிடித்து கொண்டிருக்கிறதே, தெரியவில்லையா? ராஜாளியின் கூரிய நகங்கள் கிழித்து புறாவின் ரத்தம் சிந்துகிறதே, தெரியவில்லையா? கடவுளே, இது என்ன விந்தை! அதோ இன்னொரு புறாவை பாருங்கள் தாத்தா. அந்த பயங்கரமான ராஜாளியின் அருகில் வட்டமிடுகிறது. அது ராஜாளியிடம் எப்படி கெஞ்சுகிறது! ராஜாளியின் கால்களில் அகப்பட்டு கொண்டிருக்கும் புறா தன்னுடைய காதலனாக இருக்க வேண்டும். காதலனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கும்படி இது கெஞ்சுகிறது தாத்தா. அந்த புறா கெஞ்சுகிறது. அல்லது ராஜாளியிடம் சண்டைக்கு போகிறதா? இறகை அடித்துக் கொள்வதை பார்த்தால் சண்டைக்கு போவதாகவே தோன்றுகிறது. கடவுளே, அந்த பெண் புறாவுக்கு என்ன தைரியம் பாருங்கள்! ராஜாளியுடன் சண்டைக்கு போகிறது. காதலனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த பயங்கர ராட்சதனுடன் போராடப் போகிறது. தாத்தா, ராஜாளி மனமிறங்கும் என்று நினைக்கிறீர்களா? இறங்காது, இறங்காது, ஒரு நாளும் இறங்காது. இம்மாதிரி எத்தனையோ புறாக்களை அது கொன்று தின்று கொழுத்து கிடக்கிறது. ஹே சண்டாள ராஜாளியே, இதோ உன்னை கொன்று போடுகிறேன் என்று கூறிக்கொண்டே ஆதித்த கரிகாலன் பக்கத்தில் கிடந்த ஒரு கூழாங்கல்லை எடுத்து வீசி எறிந்தான். அந்த கூழாங்கல் மண்டபத்தை நோக்கி சென்று அதன் ஒரு முனையில் பட்டு கீழே விழுந்தது. ஆதித்த கரிகாலன், ராட்சதனே, உனக்கு நன்றாய் வேண்டும் என்று சொல்லிவிட்டு இடி இடி என்று பயங்கரமாய்ச் சிரித்தான். பேரப்பிள்ளையின் சித்த சுவாதீனத்தை பற்றி ஏற்கனவே கிழவருக்கு சிறிது சந்தேகம் இருந்தது. அது இப்போது இன்னும் அதிகமாயிற்று. தாத்தா, ஏன் என்னை இப்படி வெறித்து பார்க்கிறீர்கள்? மண்டபத்தின் அருகில் போய் பாருங்கள் என்றான் கரிகாலன். அவ்விதமே மலையமான் மண்டபத்தை சற்று நெருங்கிச் சென்று கரிகாலனின் கல்விழுந்த இடத்தை உற்று பார்த்தார். அங்கே ஒரு சிற்பம் காணப்பட்டது. அந்த சிற்பத்தில் ராஜாளி ஒன்று தன் கால் நகங்களில் ஒரு புறாவை கொத்தி தூக்கி கொண்டிருப்பது போலவும், இன்னொரு புறா அந்த ராஜாளியுடன் பாயப்போவது போலவும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது. மலையமான் திரும்பி வந்து,
0: குழந்தாய், எனக்கு வயதாகிவிட்டது என்பது உண்மைதான். கண் பார்வை முன்போல் துல்லியமாக இல்லை. அருகில் சென்று உற்று பார்த்த பிறகுதான் தெரிந்தது. நல்ல சிற்ப வேலை.
1: நல்ல சிற்ப வேலையா? சிற்ப அற்புதம் என்று சொல்லுங்கள் தாத்தா. மகேந்திரவர்மர் மாமல்லர் காலத்து சிற்ப சக்கரவர்த்தி யாரோ ஒருவன் இதையும் செய்திருக்க வேண்டும். முதலில் பார்த்ததும் உண்மையாகவே நடப்பது போலவே எனக்கு தோன்றிவிட்டது என்றான் கரிகாலன்.
0: ஆதித்தா, அற்புதம் அந்த கல்லிலே மட்டுமில்லை, உன் கண்ணிலும் இருக்கிறது, உன் மனத்திற்குள்ளேயும் இருக்கிறது. இந்த வழியாக எவ்வளவோ பிரயாணிகள் தினந்தோறும் போகிறார்கள். அவர்களில் முக்கால்வாசி பேர் இந்த சிற்ப அற்புதத்தை கவனித்தும் கூட இருக்க மாட்டார்கள். மற்றும் பலர் பார்த்தும் பார்க்காதது போல போய்விடுவார்கள். உன்னை போல ஒரு சிலர்தான் ஒரு சிற்பத்தை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுவார்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: திருப்புறம்பைய போர்ல சோழருக்கு உறுதுணையா இருந்து வீர மரணம் அடைஞ்சான் கங்க மன்னன் பிருத்விபதி.

0: அவனது நினைவாக பள்ளிப்படை அமைச்சாங்க. இப்படி இருக்க தக்கோலப் போரில் கங்க மன்னன் பூதுகன் ராஷ்டிரகூடன் கண்ணர தேவனுக்கு உதவியா சோழர்களுக்கு எதிராக போர் செய்வானேன்? இந்த ஐயம் எழக்கூடும். முதலாம் ஆதித்தன் காலத்திலேயும் அவன் மகன் முதற் பராந்தகன் காலத்திலேயும் ராஷ்டிரகூட்ட திருமண தொடர்பு பகைமையையே வளர்த்தது என்பதை பார்த்தோம். முக்கியமான திருப்பம், கங்க மன்னன் பூதுகன் கண்ணர தேவனின் தமக்கையை மணந்திருந்தான். பராந்தகன் தன் மகள் வீரமாதேவியை ராஷ்டிரகூட்டன் கோவிந்தன் என்பவனுக்கு மணம் செஞ்சு கொடுத்திருந்தான். கோவிந்தனின் சிற்றப்பன் மகன் கண்ணர தேவன் கிளர்ச்சி செஞ்சு அரசியலுக்கையே பறிச்சுக்கிட்டான். இதனால பராந்தகன் கண்ணர தேவன் பகைமை தீவிரம் அடைஞ்சிட்டது. கண்ணர தேவனின் மைத்துனன் பூதுகன் ஏற்கனவே பராந்தகனால் முறியடிக்கப்பட்ட பாண அரசர்கள், வைதும்ப அரசன் இவங்கள்லாம் இணைஞ்சு தாக்குதலுக்கான தக்க தருணத்தை எதிர்நோக்கி இருந்தாங்க. தெற்கே ஒரு பகைவனை வச்சுக்கிட்டு வடக்க நெடுந்தூரம் போவதை பராந்தகர் விரும்பல என்பதையும், எதிரிகள் வடவேங்கடம் வரை வந்த செய்தி தெரிஞ்ச பிறகுதான் பிரயாணப்பட அனுமதி கொடுத்தார் என்பதையும் கேட்டோம். நேர்களே, தக்கோல போருக்கான ஆயத்தங்களை வர்ணித்த போது சேர நாட்டு சிற்றரசன் வெள்ளன் குமரன் முடியூரில் முகாமிட்டிருந்தத ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார் அல்லவா? ஏதோ காரணத்தால் அந்த மாவீரன் போரில் கலந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. தன் ஆருயிர் நண்பர் ராஜாதித்தர் வஞ்சகமாக கொல்லப்பட்ட செய்தியை அறிஞ்சு துடிச்சு போயிட்டான். வேதனையை தாங்க முடியாமல் பதவியை துறந்து, ஏன் எல்லா பற்றுகளையும் துறந்து திருவற்றியூரில் நிரஞ்சன குரு என்பவரிடம் ஞானோபதேசம் பெற்று பிற்காலத்தில் சத்துரானன பண்டிதர் என்னும் பேரில் அந்த மடத்தை நடத்தி வந்தான். ஆதித்தா, அற்புதம் அந்த கல்லில் மட்டுமில்ல, உன் கண்ணிலும் இருக்கிறது, உன் மனத்திற்குள்ளேயும் இருக்கிறது. பேரனிடம் பூரிப்போடு சொன்னார் மலையமான். 1934 கல் சொன்ன கதை கல்கியார் எழுதின கட்டுரையின் ஒரு பகுதியை பார்க்கறது பொருத்தமாயிருக்கும். இந்த அழகான கதையை எனக்கு சொன்னது யார் தெரியுமா? ஆம், கற்பாறைதான். கல்லுக்கு உயிர் உண்டு என்பது மட்டுமல்ல, அது பேசும், உறவாடும், கதை சொல்லும் என்றெல்லாம் அன்று ஏகாந்தமான பஞ்சரத பிரதேசத்தின் பீம மண்டபத்தின் குளிர்ந்த நிழலில் உட்கார்ந்திருந்த போது நாங்கள் அறிந்தோம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
3: இனி திரை இசை பாடல் ஒன்று கேட்கலாம். பிரியங்கா திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 20

0: ஒரு நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிவர்த்தனை பயணத்தின் திருப்புமுனையாக யுபிஐ திகழ்வதாகவும் ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பண பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளையும் அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோடிக்கணக்கான மக்கள் விரைவாகவும் எளிமையாகவும் பண பரிவர்த்தனையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சிறு வியாபாரிகள் முதல் உள்ளூர் கடைகள், வியாபார நிறுவனங்கள் வரை ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பரிவர்த்தனை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டின் மின்னணு வளர்ச்சிப் பாதையில் யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை ஒருங்கிணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுயசார்பை உறுதிப்படுத்தும் வலிமையான அடையாளமாக மின்னணு பண பரிவர்த்தனை திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் தங்களது வியாபாரத்திற்கு உறுதுணையாக உள்ளது என்று மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: மதுரை மாவட்டத்துல கீழக்குளிக்குடி கிராமத்தை சேர்ந்தவர். யுபிஐ டிரான்சாக்சன் பத்தி நான் கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லலாம் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பணம் எடுத்து கொண்டு போறது, அதே மாதிரி ஒரு இடையில இடத்துல போய் நம்ம பொருட்கள் வாங்கும் போது அது பணம் கொடுக்கும் போது அந்த சில்லறை இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் இழுத்தடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப இந்த யுபிஐ வந்ததுல இருந்து பணம் வந்து ஈஸியா வந்து நம்ம டிரான்சாக்சன் பண்றதுக்கு செய்யறது, யுபிஐ டிரான்சாக்சன் வந்தது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
2: நாங்க பூக்கடை வச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து மாலை வந்து கேட்க வராங்க, ஸ்கேனர் இருக்கான்னு கேக்குறாங்க, ஸ்கேனர் இல்லையா போயிடுறாங்க. சில்லற தட்டுப்பாடு இல்லாம இருக்கு. ஒரு 5 ரூபா 10 ரூபானாலும் போட்டு போய் இது பண்றாங்க. அப்படி இல்லையனாலும் அவங்க கையில காசு இல்லையனாலும் இந்த ஸ்கேனரை பார்த்து எங்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டு வாங்கி போறாங்க. இது நல்லா எங்களுக்கு யூஸா தான் இருக்கு.
0: வேளாண் பட்டப்படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்தார். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பேராசிரியர்கள் வேளாண் பாடத்தை கற்கும் ஆர்வத்தை மாணவர்களிடையே ஊக்குவிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஆவணி அவிட்டம் மற்றும் பௌர்ணமி தினமான இம்மாதம் 27ஆம் தேதியன்று கூடுதல் பத்திரப்பதிவுகள் நடைபெறும் என்பதை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் தலா 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களில் தலா 300 வில்லைகளும் இம்மாதம் 27ஆம் தேதி பயன்பாட்டிற்கென வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் அலுவலகங்களில் 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு கூடுதலாக 4 தட்கல் வில்லைகள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர்

0: செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் ஜவுளி தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்கான சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒசூர் கிருஷ்ணகிரி பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு ஒசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினத்தில் தேசிய அளவிலான போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு இயக்க பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான மத்திய அரசின் விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் பேரணியில் கலந்து கொண்ட பின் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாட்டுப்புற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொலுபொம்மை தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள 40-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும், 50 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை கிருஷ்ணர் பொம்மைகள் விற்பனைக்காக தயாரிக்கப்படுவதாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள சுரேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாங்க காஞ்சிபுரத்தில் இருக்கோம். நாங்க கைவினை கலைஞர்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான களிமண் பொம்மையும் பண்றோம், பேப்பர் மிஷியும் பண்றோம். அதாவது 50 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கிருஷ்ணர் எங்க கிட்ட இருக்கு. வீட்டோப்பா கிருஷ்ணர், பசுமாடு கிருஷ்ணர், வெண்ணசப்பர கிருஷ்ணர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் கிருஷ்ணர் ஐட்டமா வச்சிட்டு இருக்கோம். இப்போ கிருஷ்ணருக்கு தேவையான வேலைகள்லாம் ஜெரூரா நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாவும் தேவைன்னாலும் நாங்க அனுப்புவோம். உங்களுக்கு வெளியூர்ல எங்க இருந்தாலும், மலேசியா சிங்கப்பூர் எதுவா இருந்தாலும் நாங்க அனுப்புவோம். அதே டைம்ல நாங்க கொழுக்கடைக்கு, மெட்ராஸ்ல, சென்னைக்கு, பெங்களூரு, பாம்பேக்கெல்லாம் அனுப்புறோம். கடைகள்லயும் உங்களுக்கு கிடைக்கும்.
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் பி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் 15 நாட்களுக்கு மேலாக பள்ளிக்கு வராத மாணவர்கள் மீண்டும் பள்ளியில் சேர்வதற்கான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை, தொழிலாளர் நலத்துறை, மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் அறிவுறுத்தியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் தூத்துக்குடி தனியார் பள்ளியில் ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டை அரசு அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பொதுமக்கள் வசதிக்காக புதிதாக கட்டப்பட்ட காத்திருப்போர் கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வேளாண் படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: இனி விளம்பரம்.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: PM ஃபசல் பீமா யோஜனா.

0: करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं। प्रभा आप टमाटर
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்கள், பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. மனோ வாணி ஜெயராம் ஆகியோர் குரல்களில் பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.
6: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
7: பிரமாதம்,
6: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
7: சபாஷ் சபாஷ்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது பி ஜெயச்சந்திரன், சுனந்தா குரல்களில் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: மனதில் நின்றவையில் நிறைவாக பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ், பி. சுஷீலா ஆகியோர் குரல்களில்

0: நிறைவு பெற்றது மனதில் நின்றவை. நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த்.
1: இயற்கை வளங்கள் துறை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை ஆகிய 3 துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதமும் அதற்கு துறை அமைச்சர்கள் பதிலளித்ததும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதித் தேர்வை ரத்து செய்வது குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி கர்நாடக மாநிலத்தில் 3 தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டது தொடர்பான விஷயத்தில் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு உரிய விரிவான விளக்கத்தை விரைவில் சட்ட அமைச்சர் வழங்குவார் என பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து பேரவையில் இன்று 2 சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டில் ஹீமோஃபீலியா என்ற நோய்க்கு எமிசிசுமேப் என்ற மருந்தை நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்குவது உள்ளிட்ட சிறப்பு தீர்மானத்தை தாவேகா உறுப்பினர் டாக்டர் எம் எஸ் ரவி கொண்டு வந்து பேசினார்.

இதற்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தற்போது எமிசிசுமாப் மருந்து இந்திய அரசால் தேசிய சுகாதார இயக்கத்தின் அத்தியாவசிய மருந்துகளின் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்றாலும் கூட பயனாளிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு இரத்த கசிவை தடுக்கும் இந்த எமிசிசுமாப் மருந்தினை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். மற்றொரு தாவேக உறுப்பினர் திரு ரவி மனோகரன் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடியில் உள்ள சமூக நீதி பள்ளி மாணவியர் விடுதிக்கு விரைவில் சொந்த கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று கூறினார். இதையடுத்து டெட் தேர்வு தடை பற்றிய தனி தீர்மானம் ஒன்றை பள்ளி கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கொண்டு வந்து பேசினார். ஆசிரியர் தேர்வுக்கான தேசிய கவுன்சில் கடந்த 2010 பணியில் உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆகிய அனைவருமே டெட் எனப்படும் தகுதி தேர்வை எழுத வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவால் சுமார் 20 மேலாக பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் 328,701 அரசு பள்ளி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறாமல் தகுதி இழப்புக்கு ஆளாகும் நிலை உருவாகியிருக்கிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இதன் மூலம் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் டெட் தேர்விலிருந்து ஆசிரியர்களுக்கு முழுமையான நிரந்தர விலக்கு அளிக்கக்கூடிய சட்டத்தை ஏற்றுவதற்கு மத்திய அரசை தமிழக சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக அமைச்சர் தெரிவித்தார். இதற்குரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டுவர வேண்டுமென்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். இதன் மூலம் நீண்டகாலமாக ஆசிரியராக பணிபுரியும் அனைவருக்கும் பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மீது கருத்து தெரிவித்த பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, திமுக உறுப்பினர் திரு ஏவா வேலு, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் அரசினர் தனி தீர்மானத்தை வரவேற்றதுடன் மத்திய அரசு இது தொடர்பாக புதிய சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கூறினர். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதையடுத்து மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்ய அமைச்சர்களை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அழைத்த நிலையில் ஏராளமான உறுப்பினர்கள் எழுந்து நின்று தாங்கள் கொடுத்திருந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதற்கு அனுமதி அளித்த பேரவைத் தலைவர், கவனஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக் கொள்வதற்கு இப்போது அவகாசம் இல்லை, நீங்கள் கொடுத்திருந்த பிரச்சினை குறித்து மிகவும் சுருக்கமாக எடுத்துக் கூறி அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றார். மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக திமுக உறுப்பினர் திரு கோவி செழியன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தன், விரைவில் நல்ல செய்தி வரும் என்று குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர்கள் திரு எஸ் ரகுபதி, திரு சேகர்பாபு, திரு ராஜா, திரு ஜெயராமகிருஷ்ணன், திரு கௌதம் ஆகியோர் தாங்கள் கொடுத்திருந்த பிரச்சினை குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். தாவேக உறுப்பினர்கள் திரு சுகுமார், திரு ரவி மனோகரன், திரு கருப்பையா, திரு முனிரத்னம், திரு நா சுப்பிரமணியன், திரு பாலமுருகன், திரு விஜயகுமார், கொங்கு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு கே நித்யானந்தம், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு தளவாய் சுந்தரம், திரு ஆர் காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, திரு பாலகிருஷ்ண ரெட்டி, திரு தாமரை ராஜேந்திரன், திரு திலீபன் ஜெய்சங்கர் ஆகியோரும் தாங்கள் கொடுத்திருந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தின் முக்கிய பகுதிகளை கூறி அரசின் கவனத்தை ஈர்த்தனர். விதி 55 கீழ் உறுப்பினர்கள் கொடுக்கும் கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர்களிடமிருந்து பதில் வந்த பிறகுதான் அவை விவாதத்திற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற மரபு விதி இருந்தாலும் கூட, உறுப்பினர்கள் தாங்கள் கொடுத்திருந்த பிரச்சினைகளை தகவல் கோரல் என்ற முறையில் சுருக்கமாக சொல்வதற்கு பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் அனுமதி அளித்ததற்கான காரணத்தை விரிவாக எடுத்துக் கூறினார். பேரவைக்கு நிறைய உறுப்பினர்கள் புதிதாக வந்திருப்பதால் அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அவர்களின் செயல்பாடுகள் குறித்து தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையிலேயே இந்த அணுகுமுறையை தாம் பின்பற்றியதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்கள் துறை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை இந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் டாக்டர் பிரபு, செல்வி கீர்த்தனா, முனைவர் குமார் ஆகியோர் தாக்கல் செய்து பேசினர். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் தாவேக உறுப்பினர்கள் திரு மதார் பதுருதீன் என்ற வி எம் எஸ் முஸ்தபா, திரு பழனிவேல், திருமதி சத்யா, திமுக உறுப்பினர்கள் திரு அஸ்டின், திரு அம்பேத்குமார், திரு கதிரவன், அதிமுக உறுப்பினர்கள் திரு அருண்மொழி தேவன், திரு வெற்றிவேல், திரு மோகன் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், அமமக உறுப்பினர் திரு எஸ் காமராஜ், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய 13 உறுப்பினர்கள் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுடன் தங்களின் தொகுதி கோரிக்கைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர். விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திரு ஆஸ்டின், மக்களால் பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருப்பது அந்த தொகுதி மக்களின் குரலை முடக்கிவிட்டதாகவும், அந்த தொகுதிகளில் பிரதிநிதிகள் இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் கூறினார். மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் சரியாக 10:57 மணியளவில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். அமைச்சர்களும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் பலமாக மேஜையை தட்டி அவரை வரவேற்றனர். அப்போது பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு அர்ஜுனா, அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் அந்த தொகுதி மக்களின் பிரச்சினைகளை

0: கேட்டறிந்து உடனுக்குடன் தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி, அந்த தொகுதிகளில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று கூறியதுடன் ஒரு சில கருத்துக்களையும் தெரிவித்தார். அப்போது இடைமறித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த பிரச்சினை நீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்து விவாதிக்க முடியாது என்று கூறினார். இதன் பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக சில கருத்துக்களை கூறியதும், இதுபோல உணர்ச்சி வயப்பட்டு உடலை வருத்திக் கொண்டு உறுப்பினர் பேசக்கூடாது, எதையுமே உணர்வுபூர்வமாக அமைதியாக பேசுங்கள் என்று கூறினார். விவாதத்தில் தொடர்ந்து பேசிய திரு ஆஸ்டின், கடந்த திமுக ஆட்சியில்தான் அதிக அளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு தொழில்கள் தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி, அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் அதிக அளவு தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டதாக கூறினார். பத்திரிகைகளில் வந்த செய்திகளின் அடிப்படையில் சிறிது நேரம் விவாதம் நடைபெற்ற நிலையில், பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கடந்த காலங்களில் பேரவையில் நடைபெற்ற சில சம்பவங்களையும் அப்போதைய பேரவைத் தலைவர் அளித்த தீர்ப்பினையும் சுட்டிக்காட்டினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் பத்திரிகைகளில் வந்த செய்திகளை வைத்து பேரவையில் விவாதிப்பது அழகல்ல என்று கூறியதையும், ஆதாரமின்றி செவிவழி செய்திகளை பேரவையில் பதிவு செய்ய முனைவது ஏற்க முடியாது, இதுவொன்றும் பதிவுத்துறை அலுவலகம் அல்ல என்று மறைந்த முன்னாள் அமைச்சர் க. அன்பழகன் அவை முன்னவராக இருந்தபோது தெரிவித்த கருத்தையும் திரு ஜே சி டி பிரபாகர் எடுத்துரைத்தார். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்த திட்டத்தை அரசு கைவிட்டது தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பின் மீதும் இன்று பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தின்போது பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, திரு ஏவா வேலு ஆகியோர், மத்திய அரசின் அனுமதியோடு இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி, இது தவிர மாற்று இடங்களை பார்வையிட்ட நிலையில் அங்கு விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசின் விமான நிலைய ஆணையம் மறுத்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த விவாதத்தின்போது பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், சட்டத்துறை அமைச்சர் திரு அருண்குமார், தொழில்துறை அமைச்சர் திருமதி கீர்த்தனா ஆகியோர், அந்த பகுதியில் ஏராளமான ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள் இருப்பதால் அது உகந்த இடம் அல்ல என்றும், மேலும் ஆயிரக்கணக்கான கிராம மக்களும் ஏராளமான விளை நிலங்களும் பாதிக்கப்படுவதால் இந்த திட்டத்தை அரசு கைவிட்டதாக கூறினார். இதற்கு மாற்றாக மக்களும் விவசாயமும் பாதிக்காத வகையில் வேறு இடத்தில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தனர். இந்த விவாதத்தின்போது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர் இடையே அவ்வப்போது கடும் ஆட்சேப குரல்கள் எழுந்தன. இதனால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பமும் அமளியும் நிலவியது. அரசியல் தொடர்பான கருத்து மோதல்களும் நிகழ்ந்தன. அப்போது பேரவையில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் திரு விஜய் இவற்றையெல்லாம் மிக அமைதியாக இருந்து கூர்ந்து கவனித்தார். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் சூடும் சுவையுமான விவாதங்கள் அரங்கேறின.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ மோகன்.
1: வேலூர் மாவட்டத்தில் பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்திட அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. குழந்தை பிறந்த 21 நாட்களுக்குள் பிறப்பினை பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் வழிவகை செய்கிறது. 2010ஆம் ஆண்டுக்கு முன் பெயரின்றி பிறப்பு பதிவு செய்யப்பட்ட பிறப்புகள் மற்றும் வகுத்துரைக்கப்பட்ட 15 ஆண்டுகால அவகாசம் முடிவுற்ற அனைத்து பிறப்பு பதிவுகளுக்கும் அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை பெயர் பதிவு செய்திட வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இவ்வாறான கால அவகாசம் நீட்டிப்பு இனிவரும் காலங்களில் வழங்கிட இயலாது என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோர்தானா கிராமம் கவுண்டடி ஆற்றின் குறுக்கே உள்ள மோர்தானா அணையிலிருந்து பாசன வசதிக்காகவும் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்காகவும்

0: மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் நேற்று தண்ணீர் திறந்து வைத்து மலர் தூவினார். பாசன வசதிக்காக கவுண்டனி ஆற்றில் வினாடிக்கு 75 கன அடி வீதமும், இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் பிரதான கால்வாய்களில் தலா 75 கன அடி வீதமும், ஆக மொத்தம் வினாடிக்கு 225 கன அடி மோதானா அணையிலிருந்து தண்ணீர் வரும் 9 நாட்களுக்கு திறந்து விடப்படுகிறது. அணையின் மொத்த கொள்ளளவு 261.330 மில்லி கன அடி ஆகும். தற்போதைய கொள்ளளவு 235.039 மில்லி கன அடி ஆகும். இதில் பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவு 174.96 மில்லி கன அடி ஆகும். இதன் மூலம் 9 ஏரிகள் பயன்பெற்று மேலும் மோதனா, கொட்டாரமடுகு, ஜிட்டாப்பள்ளி, சேம்பள்ளி, ரங்கசமுத்திரம், மீனூர், தட்டப்பாறை, ஆண்டிக்கான்பட்டி, அக்ரவாரம், மூங்கப்பட்டு உள்ளிட்ட 15 கிராமங்களில் 408 ஆழ்துளை கிணறுகள் மற்றும் 1867 திறந்தவெளி விவசாய கிணறுகளின் நிலத்தடி நீர் மட்டம் உயர வாய்ப்புள்ளது. இதன் மூலம் குடியாத்தம், காட்பாடி, கேவிக்குப்பம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 8,366.70 ஏக்கர் பரப்பளவு வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் என்ற விவசாயி கூறும் பொழுது,
1: மோதன டேம் மாவட்ட ஆட்சியர்கள் திறந்து வச்சாங்க அரசாணைப்படி, 9 நாட்கள் தண்ணீர் வரும் சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தம் இன்னைக்கு இருப்போம் வந்து 225 கன அடி தந்திருக்காங்க. இதனால டவுன் தண்ணிய மாகாண காட்டு கரையோரங்களும் நீர் மட்டம் உயரும். அது மட்டும் இல்லாம வலதுபுற இடதுபுற கால்வாயில் உள்ள ஏரிகள் நிரம்பி பாசனத்துக்கு பயன்பெறும் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். அந்த நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதால் வந்து குடிநீர் பிரச்சனை ஓரளவுக்கு இருக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் தந்திருக்காங்க.
0: வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அல்லேரி மலைப்பகுதியில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி அண்மையில் நேரில் சென்று பார்வையிட்டு அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அல்லேரி மலைப்பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். எனவே அவர்களின் கோரிக்கைகளை ஏற்று சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் மின்சார வசதி ஆகியவை நிறைவேற்றிட தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
2: நம் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள், இந்த மலைப்பகுதியில வந்து தார் சாலை வசதி இல்லைங்கிறத கேட்டிருந்தாங்க. ஒரு பிரசவமான பெண்ணை பிரசவத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது அது எதிர்பாராத விதமா போறதுக்கு நேர கால தாமதமானதுனால அந்த குழந்தை வந்து இறந்துறதா ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மெசேஜ் வந்து எங்க கவனத்துக்கு வரும்போது முதலமைச்சர் அவரோட கவனத்துக்கு கொண்டு போனோம். உடனடியாக அது என்ன பார்க்க சொல்லி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு வந்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களை வந்து இது சம்பந்தமா என்னென்னு போய் ஆய்வு பண்ண சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து ஆய்வு செஞ்சு மக்களுக்கு இங்க நீண்ட நாள் கோரிக்கைகள் இருக்குது, இந்த மக்களுக்கு அந்த 8 கிலோமீட்டர் தார் சாலை, கிட்டத்தட்ட ஒரு 12 குக்கிராமங்கள் இணைக்கக்கூடிய தார் சாலை வந்து இவங்களுக்கு வந்து பணியானை வழங்கப்பட்டுருச்சு, அதை அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுத்துரும். ரேஷன் கடை ஓபன் பண்ணோன்னாங்க, இப்ப அந்த பில்டிங் ஆயிட்டு இருக்குது, அடுத்த மாதம் அதை வந்து திறப்பு விழா பண்ண இருக்கிறோம்.
0: வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அங்குள்ள குறைகளை விரைவில் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாடநூல் கிடங்கில் உள்ள பல்வேறு குறைகள் விரைவில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார்.
3: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு என்ஜின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட்டுகளுக்கு 265 ரன் எடுத்துள்ளது.

0: இனி விரிவான செய்திகள். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவற்றை அறிமுகம் செய்து வைத்து பேசிய சிஎஸ்ஐஆரின் தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி, உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ற வகையில் இந்த எஞ்சின்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகளில் இந்த புதிய எஞ்சின்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு துறையின் பயன்பாட்டிற்கு என இந்த 3 எஞ்சின்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடத்தின் இயக்குநர் டாக்டர் அபே, ட்ரோன் கட்டமைப்பில் புதிய மாற்றத்தை இந்த 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களும் கொண்டுவரும் என்று தெரிவித்தார். வான்வெளி துறையில் புத்தாக்க தொழில்களுக்கான வாய்ப்புகளை இந்த எஞ்சின்கள் அளித்திடும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாதுகாப்பு துறையின் தேவைகளுக்கு இவை மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் டாக்டர் அபே தெரிவித்தார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் திரு செர்ஜே லாவ்ரோவுடன் பேச்சு நடத்தியுள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், மண்டல அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இருதரப்பு வர்த்தகம், சக்தி, உரங்கள் மற்றும் அணுசக்தி துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தினார். ரஷ்யாவின் துணை பிரதமர் திரு டேனிஸ் மத்ரோவை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கு இடையேயான ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதித்தார். வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, தரவு மையங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, எஃகு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் முதலீடு செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் சி.டாட் அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு மற்றும் பேரிடர் காலங்களில் தொலைத்தொடர்பு சேவைகளை ஏற்படுத்துவதில் இந்த அமைப்பின் பங்களிப்பையும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா பாராட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி வருவதாக

0: கூறினார். விமான சரக்கு போக்குவரத்து 40 விழுக்காடு அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உலகத்தரம் வாய்ந்த சரக்கு முனையங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராமமோகன் நாயுடு கூறினார். இந்திய வியட்நாம் கடலோர காவல் படையினருக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. சென்னையில் இன்று நடைபெற்ற இருநாட்டு கடலோர காவல் படையினருக்கு இடையேயான 7வது சுற்று கூட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுதல் மற்றும் கடல்சார் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. கடல்சார் சூழலை மேம்படுத்த கூட்டாக செயல்படவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாடு குறித்த உறுதிப்பாட்டை இரு நாடுகளும் வலியுறுத்தின. இந்திய கடலோர காவல் படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் வியட்நாம் கடலோர காவல் படையின் மேஜர் ஜெனரல் லுயாங் தின்கே தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உறுதிமொழி புத்தக வெளியீட்டிற்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய வெளியீட்டு பிரிவின் தலைமை இயக்குநர் திரு தீரஜ் ககாதியா, இந்த பிரிவின் கீழ் வெளியிடப்படும் புத்தகங்கள் மற்றும் பருவ இதழ்கள் தேசத்தின் வளர்ச்சி, இலக்கியம், கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் வாசகர்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்த விருது வெளியீட்டு பிரிவு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் திரு தீரஜ் ககாதியா கூறினார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்த 7 அம்ச செயல் திட்டங்கள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற உதவும் என்று பிஜேபி கூறியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா, மின்சார உற்பத்தி, வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், புதுமை கண்டுபிடிப்பு, பாதுகாப்பு, பசுமை பொருளாதாரம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் முன்னேற்றம் அடைய அந்த செயல் திட்டங்கள் வழிகாட்டியாக இருக்கும் என்று தெரிவித்தார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச்செயலர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிவிப்பில் சிவிலியன் கட்டமைப்புகள் மீது நடைபெறும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். கடல்சார் போக்குவரத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்ட நடைமுறைகளையும் சர்வதேச கடல்சார் போக்குவரத்து சட்டங்களையும் அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை, கருங்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் ஒரு தரப்பின் விதிகளை மீறி தாக்குதல் நடத்துவதால் கப்பலில் செல்லும் மாலுமிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் அருகே சென்று கொண்டிருந்த பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது அடையாளம் தெரியாதவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச கடல் வழித்தடங்களில் செல்லும் கப்பல்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச்செயலர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்கும் முன்
2: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: பண்ணை செய்தி. உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன: குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது ஓர் ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது.

0: பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு ஒரு நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றனர்.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: தேவையான பராமரிப்பு முறைகள் குறித்து அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ அல்லது பல வருடம் அனுபவம் உள்ள செல்லப்பிராணி வளர்ப்பவர்களிடமோ நாம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு அந்த செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
1: சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து
3: அக்ரோ டூரிசம்ன்றது வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, பயிர் விளைவிக்கிறது மட்டும் விவசாயியுடைய இது இல்லை. அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட். நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு அக்ரோ டூரிசம்.
1: வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேயர்களே, முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோ நெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிடிசன் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.

0: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
0: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
1: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: முத்தழகே, முத்தழகே, வீட்டுல இருக்கியா புள்ள?
4: வாங்க பட்டக்கா, உள்ள வாங்க.
3: என்ன, உன்ன ரெண்டு மூணு நாளா வீட்டு பக்கமே காணோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து முருங்கைக்கீரை பறிச்சுக்கிட்டு போன, அதுக்கப்புறம் ஆலையே காணோமே.
4: அக்கா, அதை ஏன் கேட்குறீங்க? போங்க, முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வெளியில் வந்தேன் பாருங்க, கரெக்டாக காலுக்கு அடியில் ஒரு விஷப்பூச்சி. நல்ல நேரம், நம்ம ரோசி அதை பார்த்துட்டு குழச்சி எனக்கு காட்டி கொடுத்துருச்சு, இல்லைனா அது எனக்கு கடிச்சிருக்கும்.
3: அப்படியா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே புள்ள. நான் வெளியே வந்து பார்த்தப்ப உன்னை காணோம், சரி கீரையை பறிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்ட போலன்னு இருந்துட்டேன்.
4: அந்த அதிர்ச்சியில் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க்கா. இன்னுமே நான் அதுலேருந்து வெளியில் வரல, வந்ததுலேருந்து ஒரே காய்ச்சல் வேற, இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல.
3: இவ்வளவு நடந்துருச்சா?
4: ஆமாக்கா.
3: பரவாயில்ல, என் ரோசி இம்புட்டு பெரிய உதவி செஞ்சிருக்கா உனக்கு.
4: அதுலேருந்து எனக்கு செல்ல பிராணியாக ரோசி மாதிரி ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சு.
3: ரொம்ப சந்தோஷம் பிள்ளை. என் பெரியமா வீட்டில் இப்போ நாய்க்குட்டி போட்டு வச்சிருக்கு, வேணும்னா அதுலேருந்து ஒரு நாய்க்குட்டி உனக்கு கொண்டு வந்து தரேன், நீ வேணா வளர்த்துக்கிறியா?
4: ஆ, சரிதான்க்கா. ஆனால் அதுக்கு என்ன கொடுக்கறது, எப்படி பராமரிக்கிறது, எப்படி வளர்க்குறது, இப்படிலாம் எதுவுமே தெரியலையே.
3: அதனால் என்ன, சொல்லிட்டா போச்சு. இதோ இப்போ இவங்க சொல்கிறத கேளு. சமூக பொறுப்புடன் கூடிய செல்ல பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளு.
5: நம்மில் பலர் நாய், பூனை, பறவை என பல விலங்குகளை குடும்பத்தில் ஒரு அங்கமாகவே வளர்க்கின்றோம். ஒரு சிலர் ஒரு படி மேலே சென்று அந்த செல்லப்பிராணிகளை தங்களுடன் தூங்க வைப்பது முதல் அவற்றிற்கு உணவளிப்பது வரை தங்கள் கைகளாலே உணவளிக்கும் அளவுக்கு கூட சென்று விடுகின்றனர். இந்த அன்பு பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் இதில் ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இன்று காண்போம். செல்லப்பிராணிகளை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை முதலில் பார்ப்போம். ஏன் செல்லப்பிராணிகளை வளர்க்கிறோம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அதில் அவற்றுக்கு தேவையான பராமரிப்பு முறைகள் குறித்து அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ அல்லது பல வருடம் அனுபவம் உள்ள செல்லப்பிராணி வளர்ப்பவர்களிடமோ நாம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு அந்த செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். முக்கியமாக பலர் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பார்த்துவிட்டு அந்த குருவி நல்லா இருக்குது, இல்லை அந்த கிளி நல்லா இருக்குது என்று தேர்ந்தெடுக்கின்றனர். இது மிகவும் தவறானது. அது ஒரு பொம்மை அல்ல, அது ஒரு உயிரினம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அனைத்து செல்லப்பிராணிகளும் சிறிய வயதில் பார்ப்பதற்கு அழகாக தான் தெரியும். ஆனால் அவற்றை நாம் வாங்கி வளர்க்கும் பொழுது, அது பெரிய வயதை அடையும் பொழுது நாம் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்ய முடியுமா என்பதை எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு தேர்வு செய்வது நன்மை பயக்கும். முதலில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் என்ன பணம் வாழ்வு முறைக்கு ஏற்றாற்போல் செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். உதாரணமாக அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் பெரிய வகை நாய் வகைகளை தவிர்ப்பது நல்லது. நம் நாட்டில் நிலவும் தட்பவெட்ப நிலைக்கு பழகிய நாட்டின நாய்களை தேர்ந்தெடுத்தல் மிகவும் சரியாக இருக்கும். வெளிநாட்டில் இனங்களான ஜெர்மன் ஷெப்பர்டு அல்லது கிரேட் டேன், செயின்ட் பெர்னார்டு இந்த மாதிரியான நாய் வகைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவற்றால் நம் நாட்டில் நிலவும் தட்பவெட்ப நிலையில் மிகவும் சிரமப்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் செல்லப்பிராணிகளை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவற்றிற்கு நம்மால் அந்த அளவுக்கு நேரத்தை செலவழிக்க முடியுமா என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவற்றுக்கு தேவையான இடவசதியும் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தை செலவழிப்பது குறித்து பேசும் பொழுது ஏன் அவ்வாறு நாம் அவற்றுக்கு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், அவற்றுடன் நாம் பழகும் பொழுது அவற்றின் குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த குணாதிசயங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அவற்றிற்கு உடல்நிலை எதுவும் சரியில்லை என்றால் நாம் எளிதிலேயே மிக விரைவில் கண்டறிய முடியும். உடனடியாக நம் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரிடம் கொண்டு செல்ல முடியும். சென்னை போன்ற பெருநகரங்களில் நாம் செல்லப்பிராணிகள் வளர்க்கும் பொழுது, முக்கியமாக நாய்களை வளர்க்கும் பொழுது, அவற்றிற்கு அரசின் அறிவுறுத்தலின்படி அவற்றின் உடலில் மைக்ரோசிப்பை பொருத்துவதன் மூலம் அவை தொலைந்து போனால்

நாம் கண்டறிவதற்கு உதவி செய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பராமரிப்பு முறை குறித்து பார்ப்போம். செல்லப்பிராணிகள் சிறுவயதிலிருந்தே நம் கட்டளைக்கு கீழ்ப்படியும்படி தேவையான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். செல்லப்பிராணிகள் ஒரு 10 முதல் 15 ஆண்டுகள் வரை, ஒரு சில பறவைகள் 50 ஆண்டுகள் வரை கூட நம்முடன் வாழும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் தான் அவற்றின் உலகம், நம்மை சுற்றி தான் அவற்றின் உலகம் இயங்குகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்பாராத காரணங்களால் நாம் நம் வீட்டை விட்டு செல்லும் பொழுது அவற்றை அருகில் உள்ள ஒரு காப்பகத்திலோ அல்லது ஒரு பாதுகாப்பாளரை நியமித்தோ அவற்றை பராமரிப்பது நல்லது. இந்த மாதிரி நாம் அருகில் உள்ள ஒரு காப்பகத்தில் அவற்றை விடும் பொழுது அவற்றிற்கு புது இடம் என்பதால் அவை மற்ற விலங்குகளுடன் சண்டையிடும், ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளும், கடிபடும். இதை தவிர்ப்பதற்கு அவற்றை ஆரம்ப காலத்திலிருந்தே நம்மை சுற்றியுள்ளவர்களிடம் பழக்குவது, அதாவது சோஷியலைசேஷன் என்று சொல்வார்கள், அவற்றை மற்ற விலங்குகள் அல்லது மற்ற நபர்களுடன் பழக்குவது நல்லது. ஒரு சிலர் ஆசைக்காக செல்லப்பிராணிகளை வாங்கி வளர்க்கின்றனர். பின் நாட்களில் அவைகளுக்கு ஏற்படும் ஒரு சில உடல் உபாதைகளால் அல்லது நோய்களாலோ அல்லது விபத்து போன்ற நிகழ்வுகளாலோ அவற்றின் உடல்நிலை சரியில்லை என்றால் அவற்றை அப்படியே கைவிட்டு விடுகின்றனர். யோசித்து பாருங்கள், அவையும் நம் வீட்டு பிள்ளைகள் போலதான். அவைகளால் பேசக்கூட முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நிலையில் அவற்றை தனிமையில் விடுவது ஒருபொழுதும் நல்லதல்ல. நம் பிள்ளைகளை அவ்வாறு செய்வோமா என்பதையும் யோசித்து பார்த்து இந்த முடிவை எடுக்க வேண்டும். அவற்றுக்கு என்னவானாலும் கடைசி வரை நாம் கூட இருந்து அவற்றை பராமரிப்பது நல்லது. மேலும் தினமும் அவைகளுக்கு தேவையான உடற்பயிற்சி மற்றும் நம்மை சுற்றியுள்ள சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துவது மிகவும் நன்மை பயக்கும். சரியான மற்றும் போஷாக்கு நிறைந்த உணவுகளை அவற்றுக்கு வழங்குவது நல்லது. நம் செல்லப்பிராணிகளுக்கு தேவையான உணவு மற்றும் தடுப்பூசி செலுத்துவது போன்ற அனைத்து வகையான பராமரிப்பு முறைகளையும் தெரிந்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது பிறரிடமிருந்து தத்தெடுக்கலாம். உணவை பொறுத்தவரை மனிதர்கள் உண்ணும் அதிக மசாலா நிறைந்த உணவுகளை அவற்றிற்கு வழங்குதல் கூடாது. குறிப்பாக வீட்டில் உள்ள செல்லப்பிள்ளைகள் அவற்றிற்கு சாக்லேட், பூண்டு, திராட்சை போன்ற உணவுகளை அளிக்கும் பொழுது ஒரு சில செல்லப்பிராணிகளுக்கு அது நஞ்சாக மாறக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நம் செல்லப்பிராணிகள் தங்கியிருக்கும் இடத்தை சரிவர தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். கிருமி நாசினி போன்ற திரவங்களை பயன்படுத்தும் பொழுது நன்கு நிறைய தண்ணீர் ஊற்றி அவற்றை சுத்தம் செய்வது நல்லது. இல்லையெனில் அந்த கிருமி நாசினியில் உள்ள கெமிக்கல்களால் அவற்றின் தோலில் அழற்சி ஏற்படக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் கொசு, உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகள் நம் செல்லப்பிராணிகள் உடலில் காணப்பட்டால் உடனடியாக அவற்றிற்கான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அந்த ஒட்டுண்ணி அல்லது முக்கியமாக உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகளால் நமக்கும் மனிதர்களுக்கும் பல நோய் கிருமிகள் பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தடுப்பூசி குறித்து பார்ப்போம். பரவக்கூடிய ஒரு சில நோய்களிலிருந்து நாம் தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் நம் செல்லப்பிராணிகளை அந்த நோயிலிருந்து பாதுகாக்க முடியும். செல்லப்பிராணிகளுக்கு உரிய நேரத்தில் தடுப்பூசி போடுவது செல்லப்பிராணி உரிமையாளரின் அடிப்படையான கடமையாகும். குறிப்பாக நாய்களுக்கு வெறி நோய் தடுப்பூசி என்பது மிகவும் முக்கியமானது. உலக அளவில் 59,000 பேர் ஒரு வருடத்திற்கு இந்த வெறி நோயினால் உயிரிழக்கின்றனர் என்பது தகவல் தெரிவிக்கின்றது. இந்த நோயானது 97% நாய்கள் மூலமே பரவுகின்றது. அதனால் நம் செல்லப்பிராணிகளுக்கு முக்கியமாக இந்த தடுப்பூசியை செலுத்துவது மிக மிக அவசியமானது. இந்த தடுப்பூசியை வருடம் ஒரு முறை இதற்கான பூஸ்டர் டோஸ் எனப்படும் தடுப்பூசியை இந்த மருந்தை செலுத்துவது நல்லது. இது மட்டுமல்லாது நம் செல்லப்பிராணி நம்மை நக்கும் பொழுது அவற்றின் உமிழ்நீரிலிருந்து ஒரு சில கிருமிகள் நமக்கு பரவக்கூடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே செல்லப்பிராணிகள் நம்மை அன்பின் மிகுதியால் நக்கினாலும் உடனடியாக அந்த இடத்தை சோப்பு போட்டு கழுவுவது நல்லது. நம் செல்லப்பிராணிகள் மற்றும் நம் பிள்ளைகள் விளையாடும் பொழுது அவர்களை அறியாமல் பல் அல்லது அவற்றின் நகம் போன்றவற்றால் கீறல்கள் ஏற்பட்டால் உடனடியாக அந்த இடத்தை சோப்பு போட்டு நல்ல தண்ணீரில் கழுவுவது நன்மை பயக்கும். உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. குடற்புழு நீக்கம் குறித்து பார்ப்போம். நம் செல்லப்பிராணிகள் வயிற்றில் இருக்கும் ஒரு சில ஒட்டுண்ணிகள் மனிதர்களுக்கு பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி முறையான இடைவேளையில் குடற்புழு நீக்கம் செய்வது அவசியம். இவ்வாறு நம் செல்லப்பிராணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான மருந்துகள் மற்றும் அவற்றுக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சைகள் குறித்த அனைத்து தகவல்களையும் ஒரு ஃபைல் போட்டு அவற்றை பாதுகாப்பாக வைத்திருப்பது நல்லது. கடைசியாக கருத்தடை மற்றும் கைவிடப்படுதல் குறித்து பார்ப்போம். நம்மில் பல செல்லப்பிராணிகளை இனப்பெருக்கம் செய்ய விரும்புவதில்லை. அந்த ஒரு செல்லப்பிராணி மட்டும் போதும் என்று நினைப்பவர்கள் உடனடியாக அவற்றை சிறு வயதிலேயே கருத்தடை செய்வது நல்லது. இவ்வாறு செய்வதனால் தேவையற்ற குட்டிகள் ஈனுவதை தவிர்க்க முடியும். மேலும் பிற்காலத்தில் அந்த விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில தொற்றுகள் மற்றும் புற்றுநோய் போன்ற அபாயங்களிலிருந்து அந்த செல்லப்பிராணிகளை காக்கும்.
இவ்வாறு கருத்தரை செய்ய முடியாமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் அந்த குட்டிகள் நம்மால் பராமரிக்க முடியாமல் தெருவில் விடக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும். வீட்டில் வளர்க்க முடியாமல் தெருவில் விடுவது என்பது அந்த விலங்குகளுக்கு நாம் செய்யும் ஒரு துரோகம் என்று கருதலாம். நோய் பாதிப்புக்கு உள்ளான செல்லப்பிராணிகளை நாம் தெருவில் விடும்

0: பொழுது அந்த செல்லப்பிராணிகள் மற்ற தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு இந்த நோயை பரப்பக்கூடிய ஒரு காரணமாகவும் அமைகின்றது. கடைசியாக தெருவிலங்குகளுக்கு உணவளிப்பது குறித்து பார்ப்போம். இது பார்ப்பதற்கு மனிதாபமான முறை போன்ற தோன்றினாலும் இந்த பழக்க வழக்கத்தினால் பல நாய்கள் அல்லது தெருவிலங்குகள் எண்ணிக்கை கூடுகின்றன. இது மேலும் நோய் பரவ வழிவகுக்கும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். எனவே ஒரே இடத்தில் அவற்றிற்கு உணவளிப்பது மூலம் இந்த தெருவிலங்குகள் பல இடத்திற்கு சுற்றித் திரிவதை தவிர்க்க முடியும். மேலும் நாம முன்வந்து இந்த தெருவில் திரியும் தெருவிலங்குகளை பிடிப்பதற்கு உதவுவதன் மூலம் அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவ முடியும். மேலும் பெருநகரங்களில் மாடுகள் போன்ற விலங்குகளையும் தெருவில் திரிய விடுவது அதன் மூலம் போக்குவரத்து இடையூறாகவும் மற்றும் விபத்துகள் உண்டாகுவதற்கும் காரணமாக அமைகின்றன. கடைசியாக விலங்கு வழி பரவல் நோய் குறித்து மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து பார்ப்போம். விலங்கு வழி பரவல் நோய்கள் என்பது ஜூனோட்டிக் நோய் என்று இந்த மாதிரியான நோய்கள் நம் செல்லப்பிராணிகளிலிருந்தும் நமக்கு பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ரேபீஸ் அல்லது வெறி நோய் என்பது முக்கியமான ஒரு நோயாகும். இந்த மாதிரியான நோய்கள் நமக்கு பரவாமல் இருப்பதற்கு எந்த செல்லப்பிராணிகளை கையாண்ட பிறகும் உடனடியாக சோப்பு போட்டு கை கழுவுவது அல்லது ஒரு கிருமி நாசினி கொண்டு நம் கைகளை சுத்தம் செய்வது முக்கியமாக நமக்கு பயனளிக்கும். வெறி நோய் போன்ற நோய்கள் பற்றி சமுதாயத்திற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். முக்கியமாக குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நன்மை பயக்கும். விலங்குகளின் மீது நாம் காட்டும் கருணை என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது நம் சமுதாயத்தின் நாகரிகத்தின் அடையாளமும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே பொறுப்பான முறையில் செல்லப்பிராணிகள் வளர்ப்போம், முறையான தடுப்பூசி செலுத்துவோம் மற்றும் மனிதாபிமானமாய் பராமரிப்போம் என்று நினைவில் கொள்ள வேண்டும்.
1: என்ன முத்தழகு, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவங்க சொன்னது உனக்கு தெளிவாக புரிஞ்சுதா?
2: நல்லாவே புரிஞ்சுதுக்கா. செல்லப்பிராணிகளை பொறுப்புணர்ந்து நாம வளர்க்கணும். வாயெல்லாம் ஜீவன்களாச்சே, அதுங்களும் நம்மளை மாதிரி தானே.
1: சரியா சொன்ன முத்தழகு. செல்ல பிராணிகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, நோய் வராம தடுப்பூசி போட்டு பாதுகாக்கிறது, இப்படி எல்லா விவரத்தையும் நீ சரிவர கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா செல்ல பிராணிய நீ நல்ல விதமா வளர்க்கலாம்.
2: கண்டிப்பாக்கா. நீங்க நாளைக்கே அந்த நாய்க்குட்டிய தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க, நான் எப்படி வளர்க்கறேன்னு பாருங்களேன்.
1: சரி சரி, கொண்டு வந்து தரேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
2: என்ன விஷயம்?
1: ஒரு ரெண்டு மூணு நாள் வேளாண் சுற்றுலா போகலான்னு இருக்கேன்.
2: வேளாண் சுற்றுலாவா? அது என்னக்கா?
1: ஓ, உனக்கு தெரியாதுல்ல. அப்ப இவர் சொல்றத கேளே.
2: யாருக்கா?
1: வேளாண் சுற்றுலா பத்தி கம்பம் ஏ மனோகரன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
3: அக்ரோ டூரிசம்னா என்ன? இட்ஸ் நத்திங் பட் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் அண்டு மாடர்ன் ட்ரேட். நம்முடைய பாரம்பரிய விவசாயத்தையும் இந்த நவீன வணிகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடம் தான் ஒரு அக்ரோ டூரிசம். சனி ஞாயிறானாவே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பயங்கர டிராஃபிக் ஆகுது. உண்மைதான், முன்னாடி காலங்களில் என்ன செஞ்சோம்னா ஒரு சுற்றுலானாவே என்ன செய்வோம்னா தாய்லாந்து ட்ரிப்பு, வியட்நாம் ட்ரிப்பு இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தோம். அடுத்து அதை கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் பட்ஜெட்டை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய லோக்கல் ரிசார்ட் அதுக்கு ஓடிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த காங்கிரீட் காடுகளில் வாழக்கூடிய நகர மக்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய வேர்களை தேடி, தங்களுடைய அமைதியை தேடி இன்று கிராமப்புறத்திற்கு வெகு ஆவலாக வர காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை தான் நாம் பயன்படுத்தணும். அக்ரோ டூரிசம்ன்றது வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்வியல் என்ன, பயிர் விளைவிக்கிறது மட்டும் விவசாயியுடைய இது இல்லை. அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட். நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு அக்ரோ டூரிசம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நகரத்து மக்கள் வந்து கிராமத்து வாழ்றதுக்குடைய மெயின் நோக்கமே காலையில் எழுந்துச்சோன்ன அந்த குயிலுடைய இசை, அந்த மண்ணுடைய வாசனை, கிராமத்து அம்மையினுடைய அரைக்கக்கூடிய அந்த சமையலுடைய ருசி. மேலும் அங்கே அக்ரோ டூரிசத்துக்கு வரும்பொழுது உடனே அப்பொழுது பழுத்த பழத்தையும் அப்பொழுது காய்த்த காயையும் அந்த ருசி இதெல்லாம் பார்க்க

பொழுது அவங்களுக்கு ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அனுபவத்தை கிடைக்குதுங்க. இந்த அக்ரோ டூரிசம் அனுபவம் கிடைக்குது. என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்கணுன்றதில் வந்து ஒரு முனைப்பு எப்படி வந்துச்சுன்னா ஐ ஹேட் பீன் மோர் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த அக்ரிகல்ச்சர். 2000s விவசாயம் பண்ணணும்னு ஒரு பிளான் வந்துச்சு. நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஐசியில் வளர்ச்சி அதிகாரி. என்ன தான் எல்ஐசியில் வேலை பார்த்தாலும் ரிட்டையர் ஆனால் விவசாயத்தை தொடணுன்ற ஒரு தீராத காதலில் தான் 2000s விவசாயத்தை ஆரம்பித்தேன். நான் விற்கிறது கம்பம். கம்பத்தில் ஒரு 25 acres வாங்கி விவசாயம் பண்ணேன். வாங்கின எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. என்னுடைய எண்ணங்கள்லாம் என்னென்னா தென்னம்பரம்ன்றது எல்லா ஏரியாவும் வரும். அது ராம்நாடுலேயும் கோயம்புத்தூர்லேயும் எல்லா பக்கமும் வரும். ஆனால் எங்கள் கம்பம் வேலி பார்த்தீங்கன்னா திராட்சைக்கின்ற ஒரு அருமையான ஒரு கால சூழ்நிலைகள், மண் வளம், ஹியூமிடிட்டி எல்லாமே இருக்கும்போது அந்த திராட்சை பயிர் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மனதில் இருந்த ஒரு வெறியில் என்ன செஞ்சேன்னா இருக்கிற தென்னந்தோப்பு பூரா வெட்டினேன். என் தோட்டம் என்னென்னா ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில், கம்பம் டு குமுளி மெயின் ரோட்டில் இருக்குது. ஒரு 25 acres தென்னந்தோப்பு வெட்டும் பொழுது எல்லா பேரும் வஞ்சாங்க. நீங்கள் படித்தவன் பாட்டை கெடுத்துனா எழுதினவன் ஏட்டை கெடுத்தான். நல்ல விளையக்கூடிய இந்த தென்னை மரத்தை வெட்டி இவர் என்ன செய்ய போகிறாருன்னு நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. உடனே நான் வந்து அடுத்தது இந்த கம்பம் வேலிக்கு இந்த கால சூழ்நிலைக்கு திராட்சை பயிரிடுவோம். ஏன்னா கம்பம் வேலி திராட்சை தான் உங்களுக்கு 365 days திராட்சை கிடைக்கும். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 months தான் திராட்சை கிடைக்கும். எங்கள் திண்டுக்கல் ஏரியா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 months தான் கிடைக்கும். நாசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months தான் திராட்சை கிடைக்கும். கர்நாடகா பார்த்தீங்கன்னா 3 months திராட்சை கிடைக்கும். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 3 months திராட்சை கிடைக்கும். வேறஸ் இந்த அவர் கம்பம் வேலி வி ஆர் ஹேவிங் த 365 days இந்த ஹார்வெஸ்டிங் ஆஃப் த கிரேப்ஸ். இதனால தான் எங்களுக்கு ஜிஐ டேக் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. எங்களுடைய கம்பம் திராட்சைக்காக தான் புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. ஆக நான் பார்த்தீங்கன்னா அந்த 25 acres ஒரு ஆர்வ கோளாறுல திராட்சையை பண்ணிட்டேன். திராட்சை சடாயத்தில் ஆரம்பித்தேன். 2001 நல்ல அருமையாக திராட்சை பண்ணேன். ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக 10 tons, 12 tons எடுப்பேன், 12 tons. ஆனால் என்னால் விலையை வைக்க முடியாது. தவிர அதுக்கு விலையை வைக்க முடியல. ஐ கேனாட் ஃபிக்ஸ் த ப்ரைஸ் தேர். ரொம்ப அருமையாக விவசாயம் பண்ணுறேன். எல்லா பேரும் வருவாங்க, சார் உங்கள் பஞ்சஸ்லாம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்குங்க, ஆர்கானிக் விவசாயம் பண்ணுவேன். என்னால் பார்த்தீங்கன்னா விலையை வைக்க முடியல. விளைவிக்கிறேன், நல்ல ஒரு 10 tons, 12 tons கொடுக்குறேன் ஏக்கருக்கு. பட் ப்ரைஸ் இஸ் நாட் அ ஃபேர் ப்ரைஸ். ஈவன் ஐ எம் நாட் டச்சிங் த பிரேக் இன் பாயிண்ட் லெவல். அந்த பிரேக் இன் வரணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு சிந்தனை இருந்துச்சு, ஏன் நம்ம மெயின் ரோட்டில் தானே இருக்கோம், என்னுடைய திராட்சையை விற்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வேணும், அதுக்கு ஒரு தீர்வு என்பது பார்க்கும் பொழுது ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்கன்னு சொல்லி நான் 2007 அக்ரோ டூரிசம் ஆரம்பித்தேன். என்னுடைய தோட்டத்தில் டெய்லி ஒரு 3000 to 4000 வருவாங்க. உள்ளே வருவாங்க, என்னுடைய திராட்சையுடைய கல்டிவேஷன் ஆக்டிவிட்டீஸ் ப்ரூனிங் மெத்தட் டு தட் ஹார்வெஸ்ட் லெவல் ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பார்க்குறாங்க, ஓ இதுதான் திராட்சையா, நான் திராட்சை மரத்தில் வருமா செடியில் வருமா கொடியில் வருமானு தெரியாமல் இருந்தோம், இங்கே வந்தோன்னு அந்த திராட்சை இருக்கே பரவாயில்ல அப்படின்னு எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா வாரவங்களாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஒரு 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு பெரிய தீர்வு கிடைச்சி, வெரி குட். இப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து நம்முடைய டோர் ஸ்டெப்லேயே என்னுடைய திராட்சை விற்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சி. எனக்கு அக்ரோ டூரிசம்ன்றது நாம் ஒரு பயிர் விற்கக்கூடிய ஒரு விலை மட்டும் அந்த ஒரு அக்ரோ டூரிசம் இல்லை, அக்ரிகல்ச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இட்டி சொன்ன அந்த ஆர்ட், ஒரு வாழ்வியல். நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் தேர் எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா தேர் வெரி சாட்டிஸ்ஃபைடு. இப்போ எனக்கு என்ன தீர்வு இருந்துச்சுன்னா என்னுடைய பொருளுக்கு நான் விலை வைக்கிறேன். இப்போ திராட்சை வந்து 1 kilo 70 rupees போயிட்டுருக்கு. அதே திராட்சை கம்பத்தில் பார்த்தீங்கன்னா 120 rupees கொடுக்குறாங்க. என்னுடைய மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திராட்சையை வாடிக்கையாளருக்கு ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கே பறித்து கொடுக்கணும். அந்த குறைஞ்ச ரேட்டில் என்கிட்ட வாங்குறது 70 rupees வாங்குறாங்க. அங்கே கம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்லி ஒரு 3 kilometers தான் 120 rupees விற்கிறாங்க. ஆக என்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு நல்ல ஒரு பொருளை கொடுத்தன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. விலை குறைவாக கொடுத்த திருப்தி இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தே ஆர் கெய்னிங் சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் அவர் வைனியார்ட்.

அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அடுத்த நிலையை நான் சிந்தித்தேன், சரி இனி வந்து இதை விடக்கூடாது, இதை சிக்கனை பிடிக்கணும்னு சொல்லி இதுக்கு அடுத்து வேல்யூ ஆர்டர். அந்த வேல்யூ ஆர்டர் வரும்போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு லாபகரமான தொழிலாக இது ஒரு கன்வர்ஷன் கிடைச்சி என்னுடைய கிரேப்ஸ்லேயே நான் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஒயின் பண்ணுறேன். இந்த ஹோம்மேட் ஒயின் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80 லேக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம்மேட் ஒயினை விற்கிறேன். நான் நல்ல குவாலிட்டியான ஒயின் விற்கிறேன். என் ஒயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 520, பட் இட் இஸ் அ மோர் ப்ரீமியம் ஒயின். எனக்கு அவர் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் லெவல், நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி என்னுடைய திராட்சை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிரேப்ஸ் ரெசின், ஐ எம் கன்வெர்ட்டட் ரெசின். அந்த ரெசின் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஒரு நாளைக்கு மினிமமாக வந்து ஒரு 10 கிலோ ரெசினை விற்கிறேன், 10 kg ரெசின் விற்கிறேன். அடுத்து என்னுடைய ஒயின்யார்டில் உள்ளே வரவங்க, வரக்கூடிய குழந்தைகள், சின்ன குழந்தைங்க உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா டெம்ட்டாக வாங்க. ஏன்னா திராட்சை எப்படி பார்த்துட்டே இப்போ பழமாக இருக்கு இல்லையா, பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் என்ன செய்வேன்னா வரக்கூடிய குழந்தைகள் வந்து என் குழந்தைங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒரு பவுலில் அப்போ பறிச்ச திராட்சையை வாஷ் பண்ணி ஒரு ஸ்மால் பவுலில் உள்ளே ஒரு ஸ்டிக் போட்டு வரவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க அந்த குழந்தைக்கு அந்த திராட்சையை கொடுக்குறவங்க இல்லாமல் வரக்கூடிய பேரண்ட்ஸும் அந்த திராட்சையை சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட் இட் வில் அட்ராக்ட். உடனே என்ன செய்வாங்க, நான் வாங்குறவங்க எனக்கு 1 கிலோ வாங்குறவங்க 3 கிலோ வாங்குவாங்க, 3 கிலோ வாங்கணுன்றவங்க 5 கிலோ வாங்குவாங்க. ஆக நான் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது சர்வீஸாக பார்த்தேன். என்னுடைய அக்ரோ டூரிசத்தில் உள்ளே வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய சேல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பார்த்தீங்கன்னா 500 கிலோ. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய கஸ்டமர் 10,000 பேர் வராங்க உள்ளே. விவசாயத்தை மட்டும் பண்ணி ஜெயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி மீகர் பர்சன்டேஜ் தான். இந்த சக்ஸஸ் ரேஷியோ எடுத்துட்டிங்கன்னா மீகர் பர்சன்ட் தான். நாம் அதை என்ன செய்யணும்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா அதில் வந்து ஒரு வேல்யூ ஆடட் என்னன்னு பார்க்கணும். இல்லை நாம் ப்ரொடியூசர் மட்டும் கூடாது, நாம் ஒரு ட்ரேடராக மாறணும். அதுக்கு என்ன மார்க்கெட்டிங் ஏரியா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கணும். பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். த கிரானிக் ப்ராப்ளம் இஸ் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விவசாயம் ஜெயிக்கலாம். எனக்கு எப்படின்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்களை பிறந்த அக்ரோ டூரிசம்னு வரும்போது தாவரே சார் தான் எனக்கு வந்து குரு. அவரை பார்த்து நான் ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டில் அனைமா நான் தான் ஃபஸ்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது அவர் 2005 ஆரம்பித்தாங்க, நான் 2007 ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 4 crores. நான் இதுவரையும் பார்த்தீங்கன்னா திராட்சையை வெளியில் கொண்டு போய் விற்றதே இல்லை. எனக்கு 25 ஏக்கர் இருக்குது. 25 ஏக்கருடைய திராட்சையுமே நான் என்னுடைய தோட்டத்துக்குள்ளே வரக்கூடிய கஸ்டமருக்கு கொடுக்குறேன். கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன செஞ்சேன்னா இவ்வளோ பேர் வராங்க இல்லையா, அடுத்த நிலைக்காகவே ஒரு அட்வென்ச்சர் பார்க் வச்சேன் நான். முல்லைப்பெரியார் டேமுடைய மினியேச்சர் உள்ளே வச்சு முல்லைப்பெரியாருடைய பென் ஸ்டாக் எல்லாமே வச்சு அந்த ஜான் பென்னிக்குக் பெரிய சிலை வச்சு அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பென்னிக்கு வந்தனால இவ்வளவு தண்ணி வசதி இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள அப்புறம் பேடி ஃபீல்டிலிருந்து எல்லாமே காமிக்கிறோம். ஒரு மாடல் எல்லா வசதியும் காமிச்சிட்டு உள்ள லானு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டன் உள்ள பிளேயிங் ஏரியா எல்லாம் வச்சுட்டு இதுக்கெல்லாம் நான் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணுறேன்னா வெறும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். வெரி மீகர் அமௌண்ட். ஏன்னா ஒரு கிராட்டிவிட்டியோட வந்து நான் பெண்டிக்கு கொடுக்கணும். அந்த கிராட்டிவிட்டி பெண்டி கொடுக்கும்போது எல்லா பேரும் பார்க்கணுன்றக்காக தான் மகாபாரதத்தில் கர்ணன் கிராட்டிடியூட்டோட வந்து தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. நான் இந்த பெண்ணை கூப்பினால தான் அந்த விவசாயமே இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் நல்லா இருந்திருக்கேன்னா அவரால் தான் சொல்லி அவருக்காக ஒரு பெரிய ஸ்டேச்சு வச்சேன். அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பார்க். விவசாயம் பாதிக்கூடாது, அதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா விவசாயத்துக்கு மேலே எங்களுடைய திராட்சை தோட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் 9 அட்வென்ச்சர்ஸ் மேலே ஜிப்லைனு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கை சைக்கிள் கீழே விவசாயம் நடக்கும். அது பாதிக்கவே பாதிக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் வரக்கூடிய அக்ரோ டூரிஸ்ட்டுக்கு அடுத்த நிலை கொண்டு போவோம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையுமே இந்த செல்லில் தான் உட்காந்துட்டாங்க. எல்லாமே இப்போ செல் இல்லாதவர்கள் செல்லாதவர்கள். இந்த குழந்தையின் தோட்டத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஏறிச்சுன்னா 9 அட்வென்ச்சர்ஸ் பண்ணும்போது அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் நல்லா க்ரியேட் ஆகுது. உள்ளே ஹார்ஸ் ரைடிங் வச்சுருக்கேன், உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டிவ் பேட்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு அடுத்த நிலை. இந்த அக்ரோ டூரிசம் வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா இந்த விவசாயம் என்பது

0: நஷ்டமான தொழில்ன்றத விட்டுட்டு இந்த விவசாயம் என்பது ஒரு லாபகரமான தொழில்னு சொல்லி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்லணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.
1: என்ன முத்தழகு, வேளாண் சுற்றுலா பத்தி கம்பம் ஏ மனோகரன் அவங்க சொன்னதை கேட்டியா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே.
2: நல்லாவே புரிஞ்சதுக்கா? இயற்கையோட இணைஞ்சபடி சுற்றுச்சூழலை ரசிச்சபடி இருக்கும்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: ஆமா முத்தழகு, அழக ரசிக்கிறது மட்டும் இல்ல, நமக்கு வேணுங்கிற பசுமையான பழங்கள் காய்கறிகள் எல்லாமே நாம வாங்கிக்கலாம்.
2: சூப்பர்க்கா. சரி சரி, இந்த முறை நீங்க போயிட்டு வாங்க, அடுத்த முறை நீங்க சுற்றுலா போகும்போது உங்க கூட நானும் வரேன். அது சரி, ரோசி எங்க விட்டுட்டு போறீங்க?
1: ரோசிய காப்பகத்துல தான் விட்டுட்டு போலான்னு இருக்கேன்.
2: அக்கா, ரோசி தான் என்கிட்ட அன்பா பாசமா பழகுதுல, நீங்க வர வரைக்கும் நான் வேணும்னா பாத்துக்கிறேன். இப்பதான் எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சு இல்ல.

0: ரோசி எங்க விட்டுட்டு போறீங்க?
1: ரோசிய காப்பகத்துல தான் விட்டுட்டு போலான்னு இருக்கேன்.
0: அக்கா, ரோசி தான் என்கிட்ட அன்பா பாசமா பழகுதுல. நீங்க வர வரைக்கும் நான் வேணும்னா பாத்துக்கிறேன். இப்பதான் எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சுல்ல.
1: ரொம்ப நல்லதா போச்சு முத்தழகு. அப்ப ரோசி உன்கிட்ட இருக்குன்னா நானும் திருப்தியா சந்தோஷமா சுற்றுலா போயிட்டு வருவேன்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். யுபிஐ பணப்பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பணப்பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பரிவர்த்தனை பயணத்தின் திருப்புமுனையாக யுபிஐ திகழ்வதாகவும், ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளை, அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக

மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் சிடாட் அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் பட்டப்படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் ஜவுளி தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்கான சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஒசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு ஒசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவிருப்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடியுள்ள பாடல் முதலில்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல்,

0: டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:27:30. திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து தேவன் ஏகாம்பரம், சுஜாதா மோகன் பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ணை போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: திரைகானத்தில் இனி தனியொருவன் திரைப்படத்திலிருந்து கரிஷ்மா ரவிச்சந்திரன் பாடியுள்ள பாடல்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப்ல நிக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: திரைகானத்தில் நிறைவாக ஆரஞ்சு மிட்டாய் திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர் பத்மலதா பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைக்காலம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அறிவியல் நேரம்.
1: இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: சார், இஸ்ரோட வரலாறு சொல்ல முடியுமா?
3: கண்டிப்பாக. இஸ்ரோவின் வரலாறு நம்ம ஆண்டு வாரியாக கூட பார்க்கலாம். ஸோ ஐஎஸ்ஆர்வின் வரலாறுங்கிறத ஏறக்குறைய 60 வருடங்கள் ஆகிறது. இது ஆண்டு வாரியாக ஒரு எளிய ஒரு வாக்கியங்கள் 60 லைனில் நம்ம ஐஎஸ்ஆரோட வரலாறை பற்றி சொல்லலாம். 1920 முதமுறை அயனோஸ்பியர் அப்படிங்கிற ஆராய்ச்சியை நம்ம இந்திய விஞ்ஞானிகள் ஆரம்பித்தாங்க. அயனோஸ்பியருங்கிறது நம்ம அட்மாஸ்பியர் மேலே லேயர், அதில் இருக்கிற காற்று அட்டாமிக் எல்லாத்தையும் இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் அயனோஸ்பியர் ரிசர்ச்ங்கிறது 1920 நம்மள ஆரம்பித்தாங்க. 1945 டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள் வந்து அகமதாபாத்தில் பிஆர் ஃபிசிக்ஸ் ரிசர்ச் லெபார்ட்டரி அவரும் ஹோமியோபாவும் சேர்ந்து இந்த ஆராய்ச்சியை ரொம்ப வலுப்படுத்தினாங்க 1947. ஏன் எதுக்கு ஏன் இதுன்னா, அயனோஸ்பியர் ஆராய்ச்சிக்கு சவுண்டிங் ராக்கெட் தேவை. சவுண்டிங் ராக்கெட்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒளிகை மாதிரி. சவுண்டிங் ராக்கெட்ங்கிறது வெதர் கண்டுபிடிக்கிற ராக்கெட். அதுதான் சவுண்டிங் ராக்கெட் வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணார். அந்த சவுண்டிங் ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு இடம் தேவை. அதில் தான் நம்ம வந்து 1957 ஸ்புட்னிக் மூலம் ஏறினாங்க. 1962 இன்கோஸ்பார் அப்படிங்கிற ஐஎஸ்ஆர்ஓக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது இன்கோஸ்பார் அப்படிங்கிற ஒரு இந்திய தேசிய விண்வெளி ஆராய்ச்சி குழு அப்படிங்கிறத வைக்கப்பட்டு அதில் சேர்மனாக விக்ரம் சாராபாய் வந்தார். 1963 நவம்பர் 21 முதன் முதலாக ஒரு தும்பாவிலிருந்து ஒரு சவுண்டிங் ராக்கெட் ஏவப்பட்டது. அது நம்ம இந்தியா தயாரித்த ராக்கெட் இல்லை, அமெரிக்கா தயாரித்து கொடுத்த ராக்கெட். அவங்க அமெரிக்காவில் நிக்கி அப்பாச்சி அப்படிங்கிற பேர். அந்த ராக்கெட்டை முத முதல்ல தும்பாவில் ஏவணும் 1963. இந்த சமயத்தில் தான் கலாம் அவர்கள் ஜாயின் பண்ணுறாங்க. ஐஎஸ்ஆரோவில் ஜாயின் பண்ணி நாசாவில் ட்ரைனிங் பயிற்சியெல்லாம் முடித்து வந்து அந்த 2 வாரத்துக்கு லாஞ்சிங் 2 வாரத்துக்கு முன்னாடி வர்றார். இவர் தான் வர்றப்போ ஃப்ரான்ஸில் போய் இந்த பேலோடுங்கிறத வாங்கிட்டு வர்றார். அந்த பேலோட் பாயின் தான் விக்ரம் சாராபாய் கலாமை சொல்லுவார், பேலோட் பாயில். அதனால் 1963 முதல்ல அமெரிக்கன் தந்த ஒரு சவுண்டிங் ராக்கெட் நம்ம பண்ணுவோம். இதான் ஃபஸ்ட் ராக்கெட் லாஞ்சிங் இன் இந்தியன் சாயிலேருந்து மண்ணிலேருந்து கிளம்புனா முதல் சவுண்டிங் ராக்கெட், முதல் ராக்கெட், முதல் எல்லாமே அதுதான் 1963. பிறகு

தும்பா ஈக்குட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன், அதாவது இந்த சவுனி ராக்கெட் ஏவுறதுக்கு நம்மளுடைய காந்தரேகை பூமியுடைய காந்தரேகைக்கு பக்கத்தில் இருக்கணும். அது நம்ம ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கிற ரேகையாக இருக்கணும், இடமா இருக்கணும். அதனால தான் ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கிற தும்பா, திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கிற தும்பா, அதனால தான் செலக்ட் பண்ணாங்க. அதை டேல்ஸ் மூலம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1960 டேல்ஸ் செயல்பாடுக்கு வந்துருச்சு. 1965 டேல்ஸ்லேருந்து பக்கத்து தும்பா மலையில் அதில் தான் எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து SSTC ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி சென்டர் 1965. அது எதுக்குன்னா ராக்கெட்டோட ஆராய்ச்சிகள், ஆராய்ச்சி டிசைன் டெஸ்டிங், அதுக்கப்புறம் மேனுபாச்சியம் போகிறதுக்கு, அப்போ ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட் ப்ரொபல்ஷன் ஆஸ்பெக்ட் இதில் வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க. அதுதான் SSTCங்கிறது 1965 தொடங்கப்பட்டது. அதை தான் இப்போ விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்னு பேர் மாற்றிருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் SSTC. அப்போ தான் சயின்டிஸ்ட் நானும் அங்கே தான் ஜாயின் பண்ணேன். 1978 அந்த VSSL தான் நானும் ஜாயின் பண்ணேன். முதல் 1967 முதல் சவுண்டிங் ராக்கெட் இந்தியாவிலேயே தயாரி, மேக் இன் இந்தியா, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ரோஹிணிங்கிற சவுண்டிங் ராக்கெட் நம்ம முதல்ல 1967. 63 அமெரிக்கன் ராக்கெட், 67 நம்மளுடைய சவுண்டிங் ராக்கெட், 67. இதுக்காக இதே சமயத்தில் அகமதாபாத்தில் எப்படி செயற்கைக்கோள் சேட்டலைட்டோட தொடர்பு கொள்றது, செயற்கைக்கோளை ஏவுறது வேற, ஏற்கனவே ஏவப்பட்ட செயற்கைக்கோளை எப்படி தொடர்பு கொள்றது, அதை தொடர்பு கொள்றதுக்காக ஒரு பெரிய ஆண்டனா சைட் அது அகமதாபாத்தில் அதை நிறுவிட்டாங்க. நம்ம எப்போ வேணாலும் செயற்கைக்கோளை இது பண்ணலாம். ஏற்கனவே ஏவப்பட்ட செயற்கைக்கோள்லேருந்து டேட்டாக்கள் எடுக்கிறதுக்காக அந்த நிறுவப்பட்டது அகமதாபாத்தில். இது நிறுவல 1968 டேல்ஸை வந்து தும்பா ஈக்குட்டி ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் வந்து யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ்க்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அதாவது இது வந்து ஒரு காமன், வெளிநாட்டு விஞ்ஞானிகளும் வந்து இந்த ராக்கெட்டை எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே பண்ணலாம், அது மாதிரி தான் பண்ணாங்க. அதுக்கு தான் ஆக்சுவலாக விக்ரம் சாராபாய் ஆரம்பித்ததே வெளிநாட்டிலேருந்து வர்ற விஞ்ஞானிகள், அவங்க வந்து அவங்களுடைய பேலோட ஆராய்ச்சியை இங்கே பண்ணுவாங்க. அந்த பேலோட வச்சு அனுப்புகிறது தான் நம்ம கடமையாக இருந்தது. அது 1968 அதை யூஎன் கொடுத்தாச்சு. எந்த நாடுகளும் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். 1909 August 15 அந்த சுதந்திர அன்னைக்கு 1969 August 15 அன்று ISRO அதிகாரப்பூர்வமாக ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ தான் ISROங்கிற இது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அந்த இன்கோஸ்பார்ங்கிற பேர்லேருந்து ISRO அப்படிங்கிற பேர் 1969 வருது. இது 1972 த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் முதல்ல உண்டாக்குறாங்க. அதில் தான் அது கீழே ISRO வரும், மின்வலைத்திறன் கீழே கொண்டாண்டாங்க அதை. 1975 முதல் செயற்கைக்கோள், நம்ம முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்ட, அது வந்து நம்ம ஏவலை, அந்த செயற்கைக்கோள் நம்ம தயாரித்தோம். முதல் செயற்கைக்கோள், இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டால் 1975 ரஷ்யாவில் போய் லான்ச் பண்ணோம். ஆனால் இந்திய மண்ணிலேருந்து லான்ச் பண்ணல, ஏன்னா அதுக்குள்ளே ராக்கெட் அப்போ இல்லை நம்மகிட்ட. 1975 இல்லை. இப்போ 1975 சைட்னு ஒரு சோதனை, அதான் டெலிவிஷன் சோதனை அகமதாபாத்தில் இது பண்ணி ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு 200-250 கிராமத்தை கனெக்ட் பண்ணாங்க. சைட்டுங்கிறது எப்படி ஒரு டெலிவிஷனை கொண்டாந்தது, அதான் அந்த சமயத்தில் சைட்டில் கொண்டாந்தாங்க. ஏன்னா டெலிவிஷன் ரொம்ப முக்கியம். ஒரு சொல்லுவாங்க World War I நடந்தது ஒரு இந்திய உலகத்திலே ஒரு 10% தான் தெரியுமா, அப்படி யுத்தம் நடக்குது. செகண்ட் வேர்ல்டு வாரும் அப்படித்தான், ஒரு 20-25% தெரியும். ரொம்ப பேருக்கு யுத்தம் நடக்கிறதே தெரியாது. இப்போ உடனே ஈரானுனா உடனே தெரிஞ்சது இல்லையா. இப்போ நம்ம ஒரு செகண்டில் அங்கே ஈரானில் என்ன கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிடுறோம், எங்கெங்கே கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி. அந்த காலத்தில் இந்த சைட் இந்த டெலிவிஷன் செயற்கைக்கோள் டெலிவிஷன் இல்லாதனால அதற்காக அந்த சைட் கொண்டு வந்து 1975 1980 அதான் ISRO லான்ச் பண்ணது. இதனால் வந்து SLV-3 1980 நம்ம வந்து உலகத்திலேயே 7வது நாடாக அறியப்படுறோம். அதாவது 7வது நாடாக செயற்கைக்குழு தயாரிக்க முடியும், அதே செயற்கைக்குழு ஏவுக்குள்ள ராக்கெட்டையும் அந்த நாடு தயாரிக்க முடியுங்கிறது 7 நாடுகள் தான். இப்போ ஒன்றும் பெரிய அவ்வளவு நாடுகள்கிட்ட இல்லை, 92 நாடுகளுக்கு செயற்கைக்கோள் இருக்குது, 6000 செயற்கைக்குழு இருக்குது. ஆனால் இதை ஏவுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குள்ளார் தான், 10 கண்ட்ரி தான் சேட்டலைட்டை லான்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம மற்றவங்களும் லான்ச் பண்ணி தரோம். அது மாதிரி அந்த கண்ட்ரிக்குள்ளே எல்லாம் இப்போவும் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்று எல்லா கண்ட்ரிகிட்டையுமே அந்த கெப்பாசிட்டி கிடையாது, ராக்கெட் கெப்பாசிட்டி கிடையாது, அது நம்மகிட்ட தான் இருக்குது. இது வந்து 1981 முதல்ல கம்யூனிகேஷன் ஜியோ கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஆப்பிள் ஏரியான் பேசஞ்சர் பேலோடு எக்ஸ்பெரிமெண்ட், அதுதான் ஆப்பிள்னு சொல்கிறது. பத்மஸ்ரீ வாசகம் அவர் தான் ப்ராஜெக்ட் டைரக்டர், அவர் தான் முதல்ல இந்த ஆப்பிள் அப்படிங்கிறத முதல் தொடர்பு செயற்கை தொலைத்தொடர்பு டெலிகம்யூனிகேஷன் இப்போ ஜியோ சிங்கர்னஸ் சொல்கிறோம் இல்லையா, GSLV இந்த மாதிரி அந்த ஆர்பிட்டில் முதல்ல ஒரு செயற்கை தொழில்நுட்பம்

82 இன்சாட் 1A, இன்சாட் 2 இதெல்லாம் லான்ச் பண்ணப்பட்டது. 83 SLV 3 முடிச்சிட்டோம், 4 லான்ச். 1983 4 லான்ச் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ASLV ஆகுமெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல்னு SLVயோட ஒரு ரெண்டு ஸ்டாப் ஆன் அட்டாச் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணோம். SLV ASLV ஆல்மோஸ்ட் தேர் 50% ஃபெயிலியர். 4, 8 ASLV-னாலும் SLV-னாலும் அதில் வந்து 4 தான் சக்ஸஸ் ஆச்சு. இது ஆரம்ப நிலை, ஏன்னா நம்மளுக்கு அந்த இதுலேருந்து கற்றுக்கிட்டோம். அந்த ஃபெயிலியர் தான் PSLV சக்ஸஸ் ஆச்சு சொல்லப்போனால். ASLV அதே இல்லை, 1984 முதல்ல ராகேஷ் சர்மாங்கிற இந்திய வீரர் வந்து ஸ்பேஸுக்கு போகிறார். அவர் தான் இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர். நம்ம ராக்கெட்டில் போகலை, நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகலை. இருந்தாலும் சோவியத் ரஷ்யா அவரை இந்தியா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க முதல்ல 1984. 1984 ASLV முதல் ஃபர்ஸ்ட் அட்டம் டு லான்ச். 1990 இன்சாட் 1T சீரீஸ்க்கு வந்துட்டோம். 1992 இன்சாட் 2A. 1993 ஃபஸ்ட்டு PSLV லான்ச். அந்த ஃபஸ்ட்டு லான்ச் வந்து ஃபெயிலியராக இருந்தாலும் 1994 அதை வெற்றிகரமாக இது வரைக்கும் 64 லான்ச் நடவடிக்கை SLV-ல. மூணு அல்லது நாலு தான் ஃபெயிலியர் நம்மளுடைய ஒர்க் காஸ். 64-60 ரெக்கார்டு. இது மாதிரி ஒரு நம்பகமான குதிரையும்பாங்க இல்லையா, அந்த குதிரைனா அது PSLV தான். PSLV நம்பகமான. 1999 முதல் முறையாக நம்ம அயல் நாடுகள் செயற்கைக்குள்ள ஏவ ஆரம்பித்தோம். 1999. 2001 GSLV இது வரைக்கும் நம்ம போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் லியோ, லோ எர்த் ஆர்பிட், PSLV போலார் துருவ ஆர்பிட் இதெல்லாம் அனுப்பிட்டு இருந்தது போக. முதல் முறையாக 40,000 கிலோமீட்டருக்குள்ள GSLV ஜியோ சிங்கர்னஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் 2001 முதன்முதலாக இது பண்ணோம். அதுக்கு GSAT-1 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை நிலைநிறுத்துறதுக்காக 2001 நாங்கள் இது பண்ணோம், வெற்றிகரமான ஏவுதல். 2003 சந்திரனுக்கு அனுப்பலான்னு பார்த்தோம். நம்ம முதல்ல வந்து ஆரியப்பட்டா வந்து ஏறக்குறைய ஆரியப்பட்டாவோ ரோகிணி சேட்டலைட்டோ ஒரு 300 கிலோமீட்டர்னா ஜியோசி. அதுக்கப்புறம் PSLV வந்து ஒரு 400-600 கிலோமீட்டர், GSLV 40,000 கிலோமீட்டர், சந்திரயான் வந்து 400,000 கிலோமீட்டருக்குள்ள மூணு சந்திரனுக்கு போவதற்குள்ள ஏதோ சந்திராயன் 1 ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டோம் 2003. 2008 முதல்ல சந்திராயன் மிஷன் போய் அந்த சந்திராயன் போய் ஆர்பிட் தான் பண்ணிச்சு. அதில் ஒரு இம்பாக்ட் ஃபேக்டர் வச்சுருந்தாங்க, மூணு இம்பாக்ட் ஃபேக்டர்னு. அதை ஒரு டாக்டர் கலாம் அவர்கள் சொல்லி, இவ்வளோ தூரம் போகிறோம் எதுக்கு, ஒன்று ஜஸ்ட் சுற்றிட்டு வர்றோம், ஏதாவது ஒரு ப்ராப் செலுத்த போய் இம்பாக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுவோம் சந்திரன் அப்படின்னு. 2008 முதல் சந்திராயன் 1 சக்ஸஸாக லான்ச் பண்ணோம். 2010 கிரையோஜெனிக் இன்ஜின் டெக்னாலஜி, இது வந்து டெக்னாலஜி அட்வான்டேஜ். இதை வந்து கிரியோஜெனிக் டெக்னாலஜி நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம், ரஷ்யாவிட்டிருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். இதை நம்மளே இதை முதல்ல அவங்க தான் அந்த ஸ்டேஜ் கொடுத்தாங்க. இதை வச்சு கிரியோஜெனிக் இன்ஜினை வச்சு சொந்தமாக நம்மளே கிரியேட் பண்ண சொல்லிட்டு, ஏன்னா அதை வந்து நம்ம ரஷ்யாவிட்டிருந்து டெக்னாலஜி வாங்கிறது அமெரிக்கா அப்ஜெக்ட் பண்ணாங்க, தடை பண்ணாங்க. அதனால் டெக்னாலஜி கொடுக்காம வெறும் ஸ்டேஜை மட்டும் கொடுத்தாங்க ரஷ்யா. ரஷ்யா வெறும் ஸ்டேஜை மட்டும் கொடுத்தோன்னே அதை நம்ம 7 ஸ்டேஜ் கொடுத்தாங்க. அந்த 7 ஸ்டேஜ் அந்த MOU சைன் பண்ணுறப்ப நான் GSLV ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 7 ஸ்டேஜ் இது பண்ணோம். கடைசியாக 2010 ரொம்ப கஷ்டப்பட்டு கிரியோஜெனிக் இன்ஜினை நம்மளே இப்போ இருக்கிறதுலே சேர்மன் அவர் டாக்டர் நாராயணன் அவர்கள், அவர் தான் அதை முதல்ல எல்லோரும் சேர்ந்து பத்மஸ்ரீ ஞானகாந்தி இவங்கள் அப்படின்ன பேர் எல்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்து அப்போ இந்த கிரியோஜெனிக்கை இந்தியாவிலேயே தயாரிக்கணுங்கன்னு ஆரம்பித்து அது சக்ஸஸாக இந்தியன் கிரியோஜெனிக் இன்ஜின் கொண்டு வந்தோம். 2012 ரியாசாட்-1 ரேடார் படம் இருக்கிற மூலம் செயற்கைக்கூட ஏவணும். 2013 மங்கள்யான் செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம அந்த மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அதை தொடங்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். 2014 ஃபஸ்ட் அட்டம்ப்டே பண்ணது ஒரு ரெக்கார்ட். நம்ம இதுவரை பல நாடுகள் போயிருக்காங்க, எல்லாருமே 50% ஃபெயிலியர். அதிக தடவை போனது அமெரிக்கா ஃபெயிலியர், அதிகமான ஃபெயிலியரும் அமெரிக்காவும் ரஷ்யாவில். ஆனால் நம்ம தான் முதல் முறையாக சக்ஸஸாக மங்கள்யான் 2014 ஏவணும், முதல் மாடு நம்ம தான். 2017 நம்ம ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணோம். ஒரே ஒரு ராக்கெட்டில் PSLV C-37 அப்படிங்கிற ராக்கெட்டில் 104 செயற்கைக்குள்ளே ஒரே சமயத்தில் ஏவணும். அப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து நேனோ சேட்டலைட்னு வச்சுங்க, ஒரு 1 kg சேட்டலைட். 104 சேட்டலைட் லான்ச் பண்ணால் அதான் ரெக்கார்டு. அதுக்கு முன்னாடி ரஷ்யாவில் அந்த ரெக்கார்டு இருந்தது, அதை வந்து உடைச்சது வந்து இந்தியா தான். 2017 104 செயற்கைக்குள்ள ஒரே ராக்கெட்டில் லான்ச் பண்ண, ஒரே ராக்கெட் லான்ச்சிங்கில். 2017 ஹெவியஸ்ட் பேலோடு அந்த சமயத்தில் GSAT-1
11 நம்ம லான்ச் பண்ணோம். 2019 சந்திராயன்

ட்ரூ. இப்போ வந்து அதாவது சந்திரயான் மிஷனில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது மூணு காம்பனன் அங்கே உண்டு. ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர். ஆர்பிட்டர் வந்து சுற்றி, லேண்டர் வந்து தரையிறங்குதல், ரோவருங்கிறது உருளை உருளுதல். இந்த மூணு காம்பனன்ட், மூணு செயல் காம்பனன்ட் உண்டு. சந்திரயான் ஒன் ஒன்லி ஆர்பிட், சந்திரயான் டூ ஆர்பிட் சுற்றி மட்டும், ஆர்பிட் மட்டும் இல்லாமல் மூணுலேயே தரையிறங்க போகிறோம். அதை வந்து சந்திரயான் டூ. ஆனால் நம்ம கொஞ்சம் சந்திரயான் டூ ஆர்பிட்டர் பிரமாதமாக ஒர்க் பண்ணிச்சு, இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இறங்குறப்போ கொஞ்சம் கிராஷ் லேண்டிங்கில் சந்திரயான் டூ கொஞ்சம் அந்த லேண்டர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதற்கு பிறகு முத முதல்ல டூ சுற்றுப்பாரு இன்னும் செயல்பட்டுருக்கு. சந்திரயான் டூ ஆர்பிட்டர் ஒர்க் பண்ணுது, லேண்டர் ஒர்க் பண்ணல. லேண்டர் ஒர்க் பண்ணதால் ரோவர் வெளியே வர முடியல. 2019 முதல்ல இன்னொரு மிஷன் சக்தி, மிஷன் சக்திங்கிறது என்னென்னா ஒரு ஆன்டி சேட்டலைட்டை எப்படி அட்டாக் பண்ணுற ஒரு ஏவுகணை மூலமாக, அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக இந்தியா நம்மகிட்டே அந்த கப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக ஆன்டிசாட் மிஷன் சொல்லுவாங்க. சேட்டலைட்டை இங்கேருந்து ஒரு ஏவுகணை வச்சு அடிக்கிறது, அதையும் சக்ஸஸாக பண்ணி முடித்தோம். இதனால் கொஞ்சம் இந்த டெப்ரிஸ், அந்த துகள்கள், அந்த எக்ஸ்பெண்ட்னால சில இந்த வேஸ்ட் இதெல்லாம் அவளை வெடித்து செதறப்போ வர அந்த துகள்கள்லாம் சேர்ந்து பெரிய பெரிய டெப்ரிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் முதல்ல 2020, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் எக்கனாமியும் சரி ஸ்பேஸ் 2.0, இப்போ நம்ம ஸ்பேஸ் 2.1லேருந்து 2.0 போகிறோம். அதாவது ப்ரைவேட் இதை கொண்டாடணும். ஆல்ரெடி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி 15,000 ராக்கெட் ஏவப்பட்டிருக்கு. 15,000 ஏவப்பட்டு இந்த 60 வருஷத்தில் இந்தியா உலகம் முழுவதும். ஆனால் இந்த ஒரு 10-15 வருஷத்துலேயே ஸ்பேஸ் எக்ஸ் லான்ச் பண்ணிடுச்சு. ஒரு வருஷத்தில் 200 லான்ச்னு வச்சுங்களேன், அந்த 200ல 150 ஸ்பேஸ் எக்ஸ், 50 தான் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. நாசா கூட 8 தான், ஆனால் ஸ்பேஸ் எக்ஸாக 145, 150, 200 வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரப்போகிறாங்க. அதனால் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் கொண்டாடு. நம்ம 2020 இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது, அது மிகப்பெரிய ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாப்பில் 2022 அந்த இன்ஸ்பேஸ் வந்து தெரியும். இப்போ இன்ஸ்பேஸ் வந்து இப்போ நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஆகட்டும், அதாவது ப்ரைவேட் பீப்புளும் ISRO இல்லாமல் மற்ற ஸ்டார்ட் அப்ஸுகள் தொடங்கு, அவங்கள்லாம் சிறு தொழில்கள், அவங்கள்லாம் வந்து இன்ஸ்பேஸ் மூலமாக ISRO ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணலான்னு கொண்டாந்து ஒரு ISRO இஸ் ஓப்பன் சொல்லலாம். க்ளோஸில் அந்த ISRO-வை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைஸ்கூல் லெவல்லையே பல ப்ரோக்ராம்கள் எல்லாம் கொண்டு வந்து அவேர்னஸ் டீச்சிங் எல்லாத்தையும் எல்லா வித ஆக்டிவிட்டீஸும் ஆரம்பிக்கிறார். இதுதான் இன்ஸ்பேஸோட முதல் ஃபங்க்ஷன். 2022 SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். SSLVங்கிறது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சேட்டலைட், ஒரு 500 கிலோங்களுக்குள்ளார பெரிய லெவலில் இல்லாமல் அவங்களுக்காக ஒரு குறைஞ்ச சமயத்தை தயாராகும். 3 ஸ்டேஜ் சாலிட் ப்ரொபல்ஷன், பெரிய ஒன்று காம்ப்ளிகேஷனாக இல்லை, உடனே தயாரிக்கலாம். 500 kg ஆர்டர் கிடச்சா உடனே தயாரித்து பண்ணலாம். அந்த SSLV இதே பண்ண சிக்கல்களில் ட்ரை பண்ணாங்க, சில சிக்கல்கள் இருந்தது. இதில் 2023 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக SSLVயும் லான்ச் பண்ணோம். எப்படி 1980 SLV, 2023 SSLV, இது மாதிரி ஒரு அம்பகத்தில் நம்மளோட முன்னேற்றங்கள் வந்துடுது. 2023 July 14 Chandrayaan-3. இந்த Chandrayaan-3 ஆர்பிட்டர் கிடையாது, லேண்டர் உண்டு, லேண்டர்லேருந்து ரோவர் உண்டு. அப்போ ஆர்பிட்டர் என்ன ஆர்பிட்டர், Chandrayaan-3 வந்து Chandrayaan-2 ஆர்பிட்டரை யூஸ் பண்ணுது. அந்த நம்ம சொன்னப்போ Chandrayaan-2 ஆர்பிட்டர் நல்லா ஒர்க் பண்ணிச்சு, லேண்டர் ஒர்க் பண்ணல. Chandrayaan-3 அதர்வே, Chandrayaan-3 லேண்டர் ஆர்பிட்டர் கிடையாது, லேண்டர் மட்டும்தான். லேண்டர் ரோவர் சாஃப்ட் லேண்டிங் ஆச்சு, எல்லாமே ஃபங்க்ஷன் ஆச்சு. ஆனால் ஆர்பிட்டர் வந்து Chandrayaan-2 தான் யூஸ். Chandrayaan-3 லேண்டரோ ரோவரோ இப்போ ஒர்க் பண்ணல, ஆனால் Chandrayaan-2 லேண்டர் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு. ஐயா இல்லை, அது வெற்றி இது தோல்விங்கிறதா இல்லை, எல்லா ரெண்டும் வெற்றி. 2023 August 23 Chandrayaan-3 நம்ம மென்மையை சாஃப்ட் லேண்டிங் பண்ணோம். 4வது நாடு நம்ம தான் சாஃப்ட் லேண்டிங் பண்ண, 4வது நாடு நம்ம ரஷ்யா. இப்போ அவளுக்கு நம்ம ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, நம்ம 4வது. இதுதான் நம்மளுடைய ஸ்பேஸ் வரிசை. 2023 அதுக்கு பிறகு சந்திரனுக்கு பிறகு சூரியன். 2023 செப்டம்பரில் ஆதித்யா L1 என்ற அந்த, அது வந்து L1ங்கிறது லக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ்னு பேர். லக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு 3 ஆப்ஜெக்டுகள், 3 வந்து நிறைய பிளானட் செலஸ்டியல் பாடிஸ் எர்த் மூன் சேட்டலைட். இது 3 ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் லாக் ஆச்சுன்னா அப்படியே சுற்றிட்டு வரும். ஒன்று எல்லாம் ஒரே லாக் ஆகி அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம லான்ச் பண்ண முடிஞ்சதுன்னா இது 3 ஒரே இதில் லாக் ஆகி அப்படியே சுற்றிட்டே வரும். இதுக்கு பேர் தான் லக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ்னு பேர். ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்டில் L1 பாயிண்டில் நம்ம ஆதித்யாங்கிறத போடணும்னா எதுக்குன்னா இது சுற்றிக்கிட்டு இருக்காமல் இப்படி அதாவது ஒரே இடத்துல இருந்து ஆர்பிட்டை வந்து பெர்பெண்டிகுலர் ஆர்பிட், செங்குத்தான ஆர்பிட்டில் சுற்றும். நம்மளோட லியோ ஜியோலாம் வந்து ஹொரிசாண்டல் இருந்தால் இது செங்குத்தாக இந்த ஆர்பிட் இருக்கும். இந்த L1 ஆர்பிட் எதுக்குன்னா அந்த இதுலேருந்து நம்ம சூரியனை எப்போவும் கவனிச்சுட்டு இருக்கலாம். அதை கவனிச்சுட்டு இருந்து அதோடைய எக்ஸ்பிரிங்கள்

0: பண்ணுறதுக்கெல்லாம் இந்த எல்ஒன் ஆர்பிட் ரொம்ப வேறு. அந்த ஆதித்யா எல்ஒன் நம்ம லான்ச் பண்ணோம், அது வந்து அதில் வந்து சூரியனையே தொட்டு விட்டோம். 2024 ஸ்பேஸ் டெக்ஸ், ஸ்பேஸ் டெக்ஸுங்கிறது வேறு ஒன்றில் ரெண்டு செயற்கைக்கோள் ஒன்றோட ஒன்று மேட் ஆகிறது, ஒன்றோட ஒன்று இணைவது. இது முக்கியமாக அவசியம். எதற்கு அவசியம்னா, வானில் இதனால் பல பல கண்ட்ரிகள் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பேஸ் டெக்ஸ் நம்ம புதுசாக. நம்ம ஏன்னா இது வந்து நாளைக்கு வந்து இப்போ இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகுது, ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா அதில் பார்ட்டு பார்ட்டாக போவோம், அங்கே போய் அசெம்பிள் பண்ணிக்க வேண்டியது. அங்கே ஸ்பேஸில் போய் அசெம்பிள் பண்ணி கொண்டு போகிறதில்ல, போய் அங்கே அசெம்பிள் ஆகிக்கிறது. ஒவ்வொரு அஞ்சு மாடல் இருக்குன்னா அஞ்சு மாடலும், இப்போ ஒரு வீடுன்னு வச்சுங்க, ஒவ்வொன்றா பாத்ரூம் பெட்ரூம் எல்லாம் தனித்தனியாக அனுப்பி, ஹால் எல்லாம் தனியப்பி, அங்கே ஸ்பேஸில் போய் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு வீடாக நிற்கிறாப்புல இந்தியன் ஸ்பேஸில் போய். அது மாதிரி தான் இதுக்கு தான் ஸ்பேஸ் டெக்ஸ் முக்கியமானது அந்த எக்ஸ்பிரிமெண்ட். அதையும் நம்ம சக்ஸஸ், முதல்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, பிறகு அதை நம்ம சக்ஸஸாக அதையும் முடித்தோம். பிறகு இந்தியாவின் டாக்கிங் செய்த நம்மளும் ஒரு கண்ட்ரி, ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து எக்கனாமிக்கலாக இருக்கிற காரணம் வந்து, அதாவது லான்ச்சிங் வந்து எப்படி $10,000 பர் கேஜி ஆகும் செலவு. அந்த செலவை இது பண்ணுறதுக்கு நம்ம ஏர்கிராஃப்ட் மாதிரி, ஏர்பிளைன் மாதிரி திருப்பி திருப்பி யூஸ் பண்ணால் செலவு கம்மி. அதுக்காக தான் ராக்கெட்டாக ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்ங்கிற கான்செப்ட் ஸ்பேஸ் எக்ஸ் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இதை நம்மளும் அந்த டெஸ்டிங்லாம் பண்ணி பார்த்தோம், அதை பண்ணிகிட்ருக்கோம் இன்னும். ஆக இது வரைக்கும் வந்தது நம்ம RLV வரைக்கும் வந்திருக்கோம், SLVலேருந்து RLV இந்த டெஸ்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வந்து நம்ம ISRO-ஓடைய இப்போதைய சந்திராயனுக்கு சந்திராயன் இனி ஃபியூச்சர் பிளான்கள் நிறைய.
1: சார், இஸ்ரோவோட சேர்மன் ஆற்றிய பங்கு என்ன சார்?
0: சேர்மன் இது வரைக்கும் முதல் சேர்மன் வந்து டாக்டர் விக்ரம் சாராபாய், 1963 1971. இவர் வீரியில் தான் இவர் வந்து டாக்டர் விக்ரம் சாராபாய், இவர் தான் விஷனரி. இஸ் எ ஃபாதர் ஆஃப் த ஸ்பேஸ், PRL தான் ஃபாதர் ஆஃப் த ஸ்பேஸ். ISRO ஃபார்ம் ஆகிறதுக்கும் எல்லாம் இவர் தான் காரணம். இவர் தான் வந்து டீம் பில்டர், இவர் சொல்லப்போனால் இஸ் எ டீம் பில்டர். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இவர் சொன்ன பல பேரையும் கொண்டு வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், கொண்டு வந்து பெரிய டீமை ஃபார்ம் பண்ணார். இவர் காலத்தில் தான் கலாம் அவர்கள்லாம் ரெக்ரூட் பண்ண ஆரம்பித்தார். அதனால் முதல்ல இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ், டாக்டர் விக்ரம் சாராபாய் சேர்மன், 1963-1971. அதற்கு அவருடைய மறைவுக்கு பிறகு கொஞ்சம் சிறிய அந்த ஒரு கேப், ஸ்டாப் கேப் இது மாதிரி, பேராசிரியர் ப்ரொஃபஸர் MGK மேனன் அவர் 1972 சேர்மனாக இருந்தார். இவரும் கொஞ்சம் ஆரம்ப திட்டங்களில் சில இடைக்கால தலைவராக இருந்தார், சில நல்ல சயின்ஸ் பிரின்சிபலையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணார். அதற்கு பிறகு வந்தது தான் பேராசிரியர் சதீஷ் தவான் ப்ரொஃபஸர், 1972-1984 12 இருந்தவர் இவர் தான். அதிகமான வருஷம் சேர்மனாக இருந்தது இவர் தான். சதீஷ் தவான் வந்து இஸ் எ ப்ரொஃபஸர் அட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். இந்திரா காந்தியின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வெளிநாட்டில் ஒர்க் பண்ண வந்தார். இது WPhD ஐஏஎஸ்ல ப்ரொஃபஸர், காலையில் ப்ரொஃபஸர், மத்தியானம் ISRO ஹெட் குவார்ட்டர்ஸ் சேர்மன். இப்படி டபுள் ரூயல் ரோல் பார்த்தார். எப்போ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்போனால், ISRO சேருவதற்கு முன்னாடியே டாக்டர் கலாம் அவர்கள் ADA பெங்களூர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப அவருக்கு வந்து அப்போ வந்து ஒரு நந்திங்கிற ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தார், கான்ட்ரா ரொட்டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு ப்ராஜெக்ட்டு எப்போ சந்தேகம் கேட்கலாம் சதீஷ் தவன்ட்டு தான் போவார். அந்த மாதிரி அவருக்கு கூட அப்போவே இருந்தது. அப்புறம் ISRO அவர் ஜாயின் பண்ணார், இவரும் ISRO சேர்மனாக வந்துட்டார். ஆக இவர் தான் பேர் சதீஷ் தவான் தான் முதல்ல நல்ல நீண்ட கால தலைமை எல்லாத்தையும் டீசென்ட்ரலைஸ் பண்ணி ஸ்போக்கஸாக, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வந்தது இவர் தான். அங்கங்கே பண்ணிட்டு இருந்த ஆராய்ச்சிகள்லாம் ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரீம்லைன் கொண்டு வந்தது சதீஷ் தவான் அவர்கள். அதற்கு பிறகு வந்தவர் இதுவரைக்கும் வந்தவங்கலாம் ISRO-லேருந்து வெளியிலேருந்து வந்தவங்க. முதலாக டாக்டர் ER ராவ், இவரை பற்றி சொல்லணும்னா இவர் காலத்தில் தான் PSLV GSLV இதுக்குள்ள திட்டங்களுக்கெல்லாம் போடப்பட்டது. ஏஎஸ்எல்வி பிஎஸ்எல்லாம் போயிட்டு இருந்தப்போ இவர் சமயத்தில் தான் இவர் வந்தனா இஸ் எம்ப்ளாயி ஆஃப் இஸ்ரோ, ஒரு இஸ்ரோவில் ஊழியரே அதனுடைய சேர்மன் ஆகலாங்கிறத 1984 1994 இவர் பீரியடில் நான் ஒர்க் பண்ணேன் கம்ப்ளீட்டாக. 10 இருந்தார் ER ராவ். அவருடைய பேர் தான் இப்போ ER ராவ் சேட்டலைட் சென்டர்னு பெங்களூரில் வச்சுருக்கு. இஸ் எ சேட்டலைட் மேன், இஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் விக்ரம் சாராபாயுடைய ஸ்டூடெண்ட் ஃப்ரம் PRL. இவர் சயின்ஸ், நாட் இன்ஜினியரிங் கேட்டகரியில் சயின்ஸ். ஆனால் முதல் ஊழியர், ISRO ஊழியர் முதல் சேர்மன் ஆனது இவர் தான். இவர் தான் அந்த இதை ஆரம்பித்தது. அடுத்த டாக்டர் கிருஷ்ணசாமி கஸ்தூரி ரங்கன், இவரும் வந்து ISRO-உடைய ஸ்டூடெண்ட் இவர். அதனால் இவர் 1994-2000 9 அடுத்தாப்பில் இருந்தார். இவர் இதில் தான் இன்சாட், இவர் கொஞ்சம் சேட்டலைட் மேன்னால ISRO சேட்டலைட், GSLV லான்ச்சிங் இதெல்லாம் இவருக்கு இல்லை தான் பண்ணது. இதை கஸ்தூரி ரங்கனுக்கு அப்புறம் 2003-2004 டாக்டர் மாதவன் நாயர் கலாம் அவர்கள்லாம் அந்த அவர் ராக்கெட்டை சவுண்ட் வாங்கிட்டு போகிறப்போ அவரை வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்து அந்த கூரையில் நின்று பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு போட்டு சொல்வார். அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் ISRO-ல ஜாயின் பண்ணி

0: பிறகு ஐஎஸ்ஆர் சேர்மனாக 2003-2009 பிஎஸ்எல்வி இவருடைய குழந்தை. எப்படி எஸ்எல்வி கலாம்னா பிஎஸ்எல்வி வந்து இட் இஸ் மாதவன் நாயர். பிஎஸ்எல்வி திட்டம் இவருக்கு தான் சந்திராயன் 1 திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டது. அதுக்கு பிறகு டாக்டர் ராதாகிருஷ்ணன், இவரும் ஐஎஸ்ஆர் எம்ப்ளாயி. அப்புறம் பி ஏ விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், அவர் கஸ்தூரி ரங்கன் அவங்கெல்லாம் வந்து ஐசக் பெங்களூர். இவங்க ரெண்டு பேரும் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து வந்தவங்க. மாதவன் நாயர் ஆகட்டும், இவர்கிட்ட தான் மங்கள்யான் முத முதல்ல இந்த மங்கள்யான் செவ்வாய் திட்டம் கொண்டு வந்தது. இவர் ஐஆர்என்எஸ் சேட்டலைட் திட்டம் கொண்டு வந்ததும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான். இவர் வந்து கியூடி டிவிஷனில் இருந்தார் எனக்கு, அவர் நாங்கள்லாம் விஆர்ஆல் கொலி. அதுக்கப்புறம் டாக்டர் சைலேஷ் நாயர்னு 2015 கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் ஒரு 11 நாட்கள் இருந்த சேர்மன், அது 11 நாள் சேர்மன் இவர் இருந்தார். அதுக்கு பிறகு ஏ கிரண்குமார் 2015 2019 வரைக்கும் 3 வருஷம் இருந்தார். இவரும் பெங்களூர் இஆர்ஆவ் சேட்டலைட் சென்டர்லேருந்து வந்தவர். டாக்டர் சிவன், அதுக்கத்தாப்பு டாக்டர் சிவன் என்னுடைய ஜூனியர், எம்ஐடியில் ஜூனியர், அங்கேயும் ஐஎஸ்ஆர்வின் ஜூனியர். 2018 2022 4 வருடங்கள் இருந்தார். வெற்றிகரமாக இந்த ககன்யான் திட்டத்தை கொண்டு வந்தது, சந்திரயான் 2 லான்ச் பண்ணது ஃபெயிலியர் ஆனாலும் இன்னும் ஆர்பிட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி வந்து டாக்டர் கேஸ். அதற்கு பிறகு டாக்டர் எம் சோம்நாத், ரெண்டு பேருமே இருக்கிற ஒரே சமுதாய கொலி. சந்திராயன் 3, ஆதித்யா L1 இதெல்லாம் இவர் காலத்தில் தான் ஏவப்பட்டது. 2022 2025 ஒரு 3 வருஷம் இதாக ஷார்டஸ்ட் டைம் இவர் இருந்தது சோம்நாத், டாக்டர் சோம்நாத். அடுத்த அப்புறம் டாக்டர் வி நாராயணன் 2025 இவர் என்னுடைய ஏஎம்ஏல இவர் கிளாஸ் எடுத்திருக்கேன்னா, இவர் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுங்கிற பெருமையாக சொல்லிக்கலாம். கிரையோஜெனிக் டெக்னாலஜியில் நிபுணர் இவர் தான். கிரையோஜெனிக் டெக்னாலஜி இந்தியன் கிரையோஜெனிக் கொண்டு வந்தது இவர், டாக்டர் நாராயணசாமி. இது மாதிரி 12 சேர்மனை பார்த்துருக்கோம் நம்ம, 12வது சேர்மன். இப்போ 25 ஸ்பேஸ் 2.0 நம்ம போகிறோம். இதுதான் சேர்மனை பற்றி.
1: சார், இந்தியாவில் இஸ்ரோ சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது?
0: இந்தியாவில் வந்து முக்கியமான மையங்கள்னு சொல்லலாம், ஏறக்குறைய ஒரு 50 சென்டராவது இருக்கும் த்ரூ அவுட் இந்தியா. மேஜர் வந்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், ஏறக்குறைய 6000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். அதான் ஆரம்பம், நம்ம ஸ்பேஸின் பிறப்பிடம் அதுதான், விஎஸ்எஸ்சி ட்ரிவாண்ட்ரம். இங்கே தான் டிசைன் ஆஃப் ராக்கெட்ஸ், கம்ப்ளீட் டிசைன் அனாலிசிஸ், பிறகு டெஸ்டிங். லான்ச்சிங் இல்லை, லான்ச்சிங் ஆஃப் சவுண்டிங் ராக்கெட், அதிலிருந்து நம்ம டிசைன் ராக்கெட்டோட டிசைன் டெஸ்டிங் எல்லாம் இங்கே தான். கம்ப்ளீட்லியே சயின்டிஃபிக் ரிசர்ச் சென்டர், ஆர்என்டி சென்டர், அப்புறம் ப்ரொடக்ஷன் உண்டு. இதுதான் விக்ரம் சாராபாய், இது மெயின் சென்டர். ஏறக்குறைய 5000 எம்ப்ளாயீஸ்கள் இருப்பாங்க இதில் சேர்ந்தது. இதான் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது தான். ரெண்டாவதாக இஆர்ஆவ் செயற்கை கோள் சேட்டலைட் சென்டர், இதாவது ஐஎஸ்ஆர்ஓ சேட்டலைட் சென்டர், ஐசாக்னு சொல்லுவாங்க பெங்களூர். இது வந்து இஆர்எஸ்சி, இப்போ எப்படி விக்ரம் சாராபாய் ஸ்பேஸில் ராக்கெட் இருக்கோ இஆர்ஆவ் பேரில் தான் இந்த சேட்டலைட் சென்டர் இருக்குது பெங்களூர், இஆர்எஸ்சி இஆர்ஆவ் ஸ்பேஸ் சென்டர். இது இங்கே வந்து மெயின் டிசைன் ஆஃப் சேட்டலைட், எப்படி விஎஸ்எஸ்சி டிசைன் ஆஃப் ராக்கெட்டோ இது டிசைன் ஆஃப் சேட்டலைட் அண்ட் லாஜிங் சார், சேட்டலைட் இதெல்லாம். அடுத்தாப்பில் ராக்கெட் வந்து சேட்டலைட்டை ஏவணும், அந்த ஏவு இடம் ஏவுதளம் அப்படின்னு பார்த்தா அதுதான் ஸ்ரீஹரிகோட்டா என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா, சென்னையிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கிற சதீஷ் 7 ஸ்பேஸ் சென்டர், SDSC. இப்போ அதுக்கு பேர் சதீஷ் 7, முதல்ல விக்ரம் சாராபாய், விஎஸ்எஸ்சி, இஆர்ஆவ், இப்போ இதுக்கு வந்து SDSC ஸ்ரீஹரிகோட்டான்னு சொல்லுவோம். இங்கே தான் நம்மளுடைய ராக்கெட்டெல்லாம் லான்ச் பண்ண முடியும், எஸ்எல்வியிலேருந்து இப்போ இருக்கிற எஸ்எஸ்எல்வி வரைக்கும் எல்லாமே இங்கே தான் லான்ச் பண்ணுறாங்க. சவுண்டிங் ராக்கெட்டை தவிர சவுண்டிங் ராக்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம் இங்கே. அடுத்தாப்பில் இன்னொரு இது, ப்ரொப்பலண்ட் வந்து மேஜர் வேணும், லிக்விட் ப்ரொப்பல்ஷன். எப்படி சாலிட் ப்ரொப்பலன் மாதிரி மாதிரி லிக்விட் ப்ரொப்பல்ஷன் சென்டர் ட்ரிவாண்டத்தில் இருக்குது, வலியமலார்னு ஒரு இடத்துல இருக்குது. அந்த இது ரொம்ப முக்கியமானது, திருவனந்தபுரத்துலேயும் இருக்குது, பெங்களூர்லேயும் இருக்குது, அப்புறம் வந்து தமிழ்நாட்டிலே இருக்குது. முத முதல் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த எல்பி லிக்விட் ப்ரொப்பல்ஷன் ஸ்பேஸ் சென்டர். இது அடுத்த முக்கியமான, இங்கே வந்து லிக்விட் ப்ரொப்பலன் சம்மந்தமாக, ஏன்னா இப்போ வர்ற எல்லா லாஞ்ச் வெஹிக்கிளும் லிக்விட் ப்ரொப்பலன் தான். இது லிக்விட் ப்ரொப்பலன் கிரையோஜெனிக் இருக்குது, செமி கிரியோஜெனிக் இருக்குது, நான் கிரியோஜெனிக் இருக்குது. அதனால் மூணு இந்த லிக்விட் திரவ ரூப எரிபொருள் தயாரிப்பு நிலையம், டெஸ்டிங், சோதனை எல்லாமே இங்கே தான், இந்த சென்டரில் தான். அது ஐபிஆர்சி, இதை இதைத்தான் வந்து ஐபிஆர்சிங்கிறது தமிழ்நாட்டில் நம்ம மகேந்திரகிரி என்று சொல்லுவோம், மகேந்திரி அங்கே இங்கே வலியமலை மகேந்திரகிரிங்கிற இடத்துல இருந்தால் தான் அந்த எல்பிஎஸ்ஏ தான் ஐபிஆர்சி. அது இந்திய ராக்கெட்டுகளுக்கான திரவங்கள் கொடுக்கு, உந்து விசை ப்ரொபல்ஷன் பவர் கொடுக்கறது. அப்புறம் இது முக்கியமாக இன்னொன்று, விண்வெளி செயற்கைக்கோள் பண்பாட்டு மையம் சாக் அகமதாபாத், அதோடய சேட்டலைட்டோட அப்ளிகேஷன்லாம் அங்கே தான், சேட்டலைட் அப்ளிகேஷன் சென்டர் தான் பயன்பாட்டு செயற்கைக்கோள் பயன்பாட்டு மையம். இது இல்லாமல் என்ஆர்எஸ்சி தொலை உணர்வு, செயற்கைக்கோள்ங்கிறது 400 கிலோமீட்டர் தானே, இது என்ஆர்எஸ்சி நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் ஹைதராபாத்தில், தொலை உணர்வு சென்டர், இது என்ஆர்எஸ்சி. பிறகு இது

எல்லாத்தையும் டெலிமீட்ரி, எல்லா டேட்டாவும் கீழே இருந்து லிங்க் அனுப்புறது, அங்கேருந்து டேட்டாவை கீழே டவுன்லோட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து இஸ்ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். இதை டெலிமீட்ரி, இது வந்து இஸ்ட்ராக். இந்த இது வந்து பெங்களூரில் விண்வெளியில் செலுத்தப்படுற எல்லா செயற்கைக்கோளிலிருந்து வர்ற டேட்டாக்களை அதை கம்யூனிகேட் பண்ணுறது இதுதான். அதாவது மற்ற நம்ம முன்னாடி பேசுகிற நிலையங்கள்லாம் எல்லாம் லான்ச் பண்ணுறதும் சரி, அதுக்கப்புறம் யார் சேட்டலைட்டோட பேசுகிறாங்கன்னா இந்த இஸ்ட்ராக் தான், தொடர்புள்ள செயற்கைக்கோளோட தொடர்பில் இருக்கிறது இஸ்ட்ராக். அடுத்து மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி ஹசன், அதுவும் பெங்களூரில் தான் இருக்குது. அண்ட்

0: இஸ்ட்ராக்ட் தான், தொடர்புள்ள செயற்கைக்கோளோட தொடர்புள்ள இருக்கிறது இஸ்ட்ராக்ட். அடுத்து மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி ஹசன், அதுவும் பெங்களூரில் தான் இருக்குது, அண்ட் போபால்லையும் இருக்குது. இது எப்படி ஜியோ ஸ்டேஷன் சேட்டலைட் இவங்களோட எல்லாம் கான்டாக்ட் பண்ணி அவளை அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதுங்கிற ப்ரூஃப் எது? யாரும் போய் பார்க்க முடியாது, 4 கிலோமீட்டரில் 4000 கிலோமீட்டர் 40000 கிலோமீட்டரில் போய் பார்க்க முடியாது. அங்கேயிருந்து சிக்னல் ரீச் ஆகணும், அது சிக்னல் வர்ற இடம் MCF. அதுக்கப்புறம் தான் சேர்மன் அனௌன்ஸ் பண்ணுவார் சக்ஸஸ் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. அப்படி சொல்கிறதா MCF மாஸ்டர் தலைமை கட்டுப்பாட்டு மையம் போபால்லையும் இருக்குது, ஹசன்லேயும் இருக்குது, ரெண்டு இடத்துலையும். பிறகு இப்போ புதுசாக ஆரம்பித்தது, வெரி புதுசு, ரொம்ப கவர்ச்சிகரமான இது, ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர், மனிதர்கள் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம். இந்த சென்டர் வந்து பெங்களூரில் இருக்குது. இந்த பிறகு இது மாதிரி ISU இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் இது பண்ணுறது திருவனந்தபுரத்தில். இதுதான் மேஜர் இது ISRO சென்டர்ஸ். இது இல்லாமல் ISTE அப்படின்னு ஒரு சென்டர், அது என்னன்னா ISRO ஒர்க் பண்ணுறதுக்காக இன்ஜினியர்களை பொறியாளர்களை செலக்ட் பண்ணுறதுக்காக கண்டத்தப்படும் கல்லூரி.
1: இதுவரை இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள். நிறைவு பெற்றது அறிவியல் நேரம்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் முதலில் இனிய உறவு பூத்தது திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினருடன் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 10:25. காற்றோடு கலந்திருவா நிகழ்ச்சியில் இனி மாவீரன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியுள்ள பாடல்.

சின்னம்மா பிள்ளை திரைப்படத்திற்காக மனோ ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடியுள்ள பாடல் இனி.

0: உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா.
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: கோபுரவாசல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிறைவாக உழைப்பாளி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியுள்ள பாடல்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.2°C, இயல்புக்கு 0.3° குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 24°C, இயல்புக்கு 1.9° குறைவு. பதிவான ஈரப்பதம் 78%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 33.8°C, இயல்புக்கு 0.8° குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 24°C, இயல்புக்கு 1.5° குறைவு. பதிவான ஈரப்பதம் 70%. சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 34°C ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 26°C இருந்து 27°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, 4 அறிவும். புலம்பெயர்வு ஒரு வாழ்க்கை மாற்றம் எழுதி வழங்கியவர் வி. திவ்ய பாரதி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச. வடிவுளை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்காச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலம். சென்னை மக்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இருவழி போக்குவரத்து, எஸ். கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள். 8 மணிக்கு மிலாது நபி பெருநாள் உரை வழங்குபவர் பேராசிரியர் அ. முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள். 8:30 திரைகானம். 9 மணிக்கு அரங்கேசை, இதில் சி. ஆர். வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு. நெய்வேலி டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி. என். பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10 மணிக்கு முத்து சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். எம். ஏ. அபுபக்கர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், டாக்டர் எம். நர்மதா அவர்கள் வயலின், என். எஸ். கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. 1 மணிக்கு பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரு மாவட்டம் ஒரு பொருள், கைவினைப் பொருள் மேம்படுத்தும் திட்டம், தொடர்ந்து திரைகாலம். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி, வாங்க பேசலாம். பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி அனிதா கிறிஸ்டி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி கஸ்தூரிபா காந்தி அவர்கள் பற்றிய தகவல். உங்களுக்காக நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் குறித்த தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம். ரம்யா சிவசெல்வி அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 விளையாட்டு அரங்கம், டைவிங் விளையாட்டு வீரர் எல். சர்வேஷ் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை.

0: Fact-check unit of the Press Information Bureau PIB said that the video is fake. The PIB said that no such announcement has been made by the central government. In men's cricket, hosts Sri Lanka were 265 for 8 against India in their first innings as rain forced early storms on day 3 of Colombo Test, Sri Lanka trailing by 238 runs. Earlier, visitors declared their first innings at 503, powered by Dhruv Jurel and Devdutt Padikkal's centuries. India are currently leading the two-match series 1-0. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Uttar Pradesh, Uttarakhand, Bihar, Chhattisgarh and East Rajasthan tomorrow. Meanwhile, parts of Delhi NCR witnessed light to moderate rain during the day. IMD has said that cloudy sky conditions will continue to prevail over Delhi with spells of light to very light rainfall for the next 2 days. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேயர்களே 101.4 MHz FM ரெயின்போ 100.1 MHz FM கோல்ட் மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மதிய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.